நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 28 நாள் 2026 ஜூன் திங்கள் 18 தேதி இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49 நிமிடம் 50 நொடி.

நாளொரு குரல் திணைத்துணை நன்றி செய்யினும் பணித்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். பொருள்: ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பணையளவாக கொண்டு போற்றுவர். செய் நன்றி அறிதல் 103வதாக உள்ள குரட்பாவின் பொருள் மீண்டும் நம் நினைவிற்கு: ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதனை பயனை ஆராய்கின்றவர் அதனையே பணையளவாக கொண்டு போற்றுவர். 103வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு: திணைத்துணை நன்றி செய்யினும் பணித்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். செய்நின்றி அறிதல்.

அதிகாரத்தில் அமைந்துள்ள குறளில் பார்த்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:53:30. இனி கேட்கலாம் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி இடம்பெறும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா, தொடர்ச்சி வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை, எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய் வாழ ட்ரூமா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கா. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் நுரையீரல் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் M.A. சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை இடம்பெறுகிறது. உடன் வயலின் வாசிப்பர் M.S. அனந்த கிருஷ்ணன் அவர்கள், சேத்தலை R. அனந்த கிருஷ்ணன் மற்றும் M. குருராஜ் ஆகியோரும் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி. தலைப்பு தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை. 12:00 வளமான பாரதம் சிறுதானிய திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடரின் நிறைவு பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் திருச்சூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா கதைவசனம் இயக்கம் மணிவாசகம். 5:00 பொன்மாலை பொழுது பாட்டு என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பயிர்கழிவு மூலம் மண் வள மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலையம் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மங்களதேவி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகவே இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம். கௌரி. அமைப்பு எஸ். கார்த்திக் தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15
ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின்

செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 11 மணி, பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்களே, இனி 102.FM ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:30 மணிக்கு வணக்கம் மக்களே, 8:02-8:30 நம்ம புதவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்கத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. புதுச்சேரி ஆயுஷ் இயக்கத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து

0: கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர், அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:15:05. கேட்பது தெய்வீக ராகம். தெய்வீக ராக நிகழ்ச்சியில் தொடக்கமாக பிரபாகர் பாடிய பாடலை கேட்கலாம்.

மனம் கமழும் காலை நேரத்தில் தெய்வீக ராகத்தில் அடுத்து ஒலிக்க வரும் குரல் எஸ். சரளா அவர்கள் பாடிய பாடல்.

நேர்களே, இன்றைய சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்மாள் சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தில் இன்று வெள்ளி ஆணை வாகன காட்சி நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். தெய்வீக ராகத்தின் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 4 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காடு புல்லா தேடிட்டோம், கீழே நல்லி கிடைக்க மாட்டேங்குது. சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல போய் பார்ப்போம்.

0: வச்சு சாறு எடுத்து மோரோட கலந்து இந்த மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஞ்ச காமாலை நோய் கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓஹோ
0: சரியா.
1: காத்தமுத்தா, இந்த புளிச்சக்கீரை நம்ம ஊர்ல எங்கப்பா கிடைக்கும்?
0: எப்பா டவுனுக்கு போனா புளிச்சக்கீரைய 20 ரூபா ஒரு கட்டுன்னு குடுக்கறாங்க.
1: ஆமா,
0: எல்லா கீரையும் மாதிரி புளிச்சக்கீரையும் நம்ம வாங்கிட்டு வந்து.
1: சரி சரி.
0: இந்த மாதிரி மருத்துவத்துக்கு மட்டும் இல்லப்பா, பலவித சத்துக்கள் உடையதுப்பா இந்த புளிச்சக்கீரைங்கிறது.
1: ஓஹோ.
0: இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குதுப்பா. அதனால சாப்பாட்டுலயே நம்ம நிறைய சேர்த்துக்கணும்.
1: காத்தமுத்தா, மருத்துவ குணங்களும் இருக்குதுன்ற புளிச்சக்கீரையில, அப்ப உணவே மருந்துங்கிற.
0: ஆமாப்பா, புளிச்சக்கீரை நம்ம சாப்பிடணும்.
1: ஏன் காத்தமுத்தா, ஏன் என் கொள்ளையில புளிச்சக்கீரை பயிரிட கூடாதா?
0: தாராளமா பண்ணலாம்ப்பா. எல்லா மண்ணிலையும் வரக்கூடிய கீரை தான் இந்த புளிச்சக்கீரை.
1: அதானே,
0: தாராளமா புளிச்சக்கீரைய நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: காத்தமுத்தா, அப்ப புளிச்சக்கீரை சாகுபடி செய்வதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுப்பா.
0: நல்ல மண், அப்புறம் கொஞ்சம் மணல் கலந்த அமிலத்தன்மை, இந்த மாதிரி இருபாடு மண் இருக்குல்ல.
1: ஆமா.
0: உன் வயல்ல அப்படிதானப்பா இருக்கு?
1: ஆமா காத்தமுத்தா.
0: அங்கேயும் பயிர் பண்ணலாம். செம்மண் நிலம் இருந்ததுன்னு வச்சுங்க, அதுவும் இந்த கீரை சாகுபடிக்கு உகந்தது தான்ப்பா.
1: ஓஹோ.
0: அதனால தாராளமா உன் நிலத்துல நீ பயிர் பண்ணலாம்.
1: சரி சரி.
0: புளிப்பு சுவை மிகுந்த கீரைப்பா இந்த புளிச்சக்கீரை. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா அது. இந்த புளிச்சக்கீரையில வெள்ளை பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இன்னொன்னு சிவப்பு பூ புளிச்சை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது.
1: அதை நான் பாத்துக்கிறேன்.
0: ஆமா, அந்த வெள்ளை பூலையும் நல்லா காய் காய்க்கும், நல்லா பெருசா. இந்த சிவப்பு பூல கொஞ்சம் சின்னதா இருக்கும், காய் கொஞ்சம் சிவப்பு கலர்ல இருக்கும்,
1: சிவப்பா இருக்கும்.
0: ஆமாப்பா, சின்ன வயசுல இந்த காயெல்லாம் நம்ம கடிச்சு தின்னுப்பா,
1: கடிச்சு சாப்பிடும்.
0: ஆமாப்பா, எல்லா மண்ணிலையும் நல்லா வளரக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. ஆந்திராவில் அதை வந்து கோங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோங்கரா துவையல், கோங்கரா சட்னி, அதெல்லாம் வந்து அங்கே ஃபேமஸ்ப்பா.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், திருப்பதிக்கு போகிற வழியில் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் பண்ணி சொல்கிறேன்.
0: அப்புறம் என்னப்பா, சரியா?
1: எந்த பருவத்தில் பயிரிடலாம், அந்த உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
0: சரிப்பா. சித்திரை, ஆடி, மார்கழி, மாசிப்பட்டம்,
1: ஓஹோ,
0: இதெல்லாம் வந்து இந்த புளிச்சக்கீரை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற பருவம்ப்பா.
1: காத்தமுதா, இந்த புளிச்சக்கீரை பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்கே வாங்கணும், எப்படி சாகுபடி செய்யணும், அதை பற்றி விவரமாக சொல்லலாம்.
0: எப்பா, ஏற்கனவே சாகுபடி செய்கிறவங்க அதை கொஞ்சம் காயெல்லாம் முத்த விட்டாங்கன்னா காயிலே விதை கிடைச்சிரும். அல்லது வெளியில் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, தனியார் கூட கொடுக்குறாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா நம்ம திண்டிவனம் கேவிக்க, இல்லைன்னா விருதாச்சலம் கேவிக்க, இவங்கள தொடர்பு கொண்டோம், நாம விதைகளை பெற்றுக்கலாம்ப்பா.
1: சரி சரி.
0: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்.
1: இதெல்லாம் சந்தேகம் தான், நம்ம ஊர்ல இருக்கிற உழவர் விவசாய ஆபீசர் கூட கேக்குறான்.
0: தாராளமா கேக்கலாம்ப்பா, அவங்களே எல்லா ஆலோசனையும் சொல்லுவாங்க.
1: சரி சரி. காத்தமுத்தா, இந்த கீரை பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி அமைக்கணும், நிலத்தை எப்படி உழணும், அடி உரம் ஏதாவது போடணுமா, பார் கட்டி தான் விதைக்கணுமா, இது போல சில சந்தேகங்களுக்கு சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும். ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் கலந்து பரவலாக கொட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை பண்படுத்தணும்ப்பா.
1: ஓஹோ.
0: மண்ணை அப்படி கையால் அள்ளி பார்த்தோம்னா அப்படியே பொல பொலன்னு கொட்டணும். அந்த மாதிரி வச்ச பிறகு பாத்திகள் அமைக்கணும்.
1: ஓஹோ.
0: அந்த பாத்திகளுடைய பக்கவாட்டில் தான் நம்ம விதைகளை ஊன்றணும். விதைகளை வந்து நம்ம அப்படியே மேலாப்பில் ஒரு நீர்ப்பாசனம் கொடுத்தோம்னா 3ஆம் நாள் அது முளைக்க ஆரம்பிக்கும். உயிர் தண்ணி 3ஆம் நாள் நம்ம விடணும். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா?
1: சரி காத்தமுத்தா.
0: அப்புறம் வேற என்ன உனக்கு சந்தேகம் இருக்கு?
1: மேலூரம் ஏதாவது போடணுமாப்பா. அப்புறம் பூச்சி நிர்வாகம் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஜீவாமிருத கரைசல் மாசத்துக்கு 2 முறை பாசன நீர்ல கலந்து விடணும். இதனால கீரைகளோட வளர்ச்சி சீரா இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும்பா.
1: ஓஹோ.
0: அதையும் மீறி பூச்சி தாக்குதல் தென்பட்டா நொச்சி பரண்ட சோத்துக்கத்தாழ இந்த 3ஐயும் சமமா எடுத்துக்கிட்டு அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து அப்படியே 1 நாள் வச்சிடணும்ப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் அதுலேருந்து 300 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம் செடிகள் மேலே நல்லா படுற மாதிரி நம்ம அடித்தோம்னா பூச்சிகளுக்கு இந்த வாடை பிடிக்காமல் வரவே வராது.
1: ஓ, இந்த புளிச்சக்கீரை பயிரிட்டு எத்தனை நாட்களுக்குள்ள களை எடுக்கணும், அதை பற்றி சொல்லலாம்ப்பா.
0: 1 வாரத்துக்குள்ளே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும்ப்பா.
1: சரி.
0: அப்புறம் 10-15 நாள் கழித்து நாம் களை எடுக்கணும். களைகளை நீக்கின பிறகு பயிர் இடைவெளி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்ப்பா.

0: கருத்தமுத்தே, எப்பா கருத்தமுத்தே, சைக்கிளில் வர்றது கருத்தமுத்து மாதிரி தான் இருக்கு. கருத்தமுத்தே தான் எப்பா, நில்லுப்பா கருத்தமுத்தே.
1: என்னப்பா
0: காலையிலயே எங்க போயிட்டு வர, ஏதோ காட்டு பக்கத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்கு.
1: காதமுத்த, என் மாமனாருக்கு மஞ்சள் காமால நோய்ப்பா, அவருக்கு கஷாயம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கீழாநெல்லி போய் பாத்துன்னு வரம்பா.
0: ஓஹோ, கீழாநெல்லிய தேடி நம்ம காப்பு காட்டுக்கு போனியா?
1: ஆமா,
0: கீழாநெல்லி, சீரகம், பூவரச, அந்த பழுத்த இலை, கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் அரைச்சி கஷாயம் செஞ்சு காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த காமால நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தான் கிடைக்கலங்கிறிய.
1: அலைஞ்சு திரிஞ்சு காடெல்லாம் தேடிட்டோம்பா, எங்கேயுமே கிடைக்கல.
0: ஓஹோ, கீழாநெல்லி கிடைக்கல.
1: ஆமா,
0: ஆனா காட்டு முள்ளி அங்கங்க பூத்திருந்தது. அதான் பாட்டு பாடிட்டு வந்த.
1: ஆமாங்க கருத்தமுத்த.
0: ஓஹோ, சரி சரி கருத்தமுத்த, முதல்ல சைக்கிள் இருந்து இறங்கு, இப்படி வந்து மதுவில் உட்காருப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: நான் ஒரு மருத்துவம் சொல்றேன், இந்த மஞ்சக்காமால வந்திருக்குல்ல,
1: ஆமா,
0: அவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளிச்சக்கீரை.

0: சரி சரி கருத்தமுத்த, இந்த புளிச்சக்கீரை எப்போ அறுவடை பண்ணி விற்பனை பண்ணலாம் அதை பற்றி சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, இந்த புளிச்சக்கீரையை கீரைகள் முற்றி விடாமல் நாம் அறுவடை செய்யணும்.
0: ஓஹோ,
1: கீரை முத்தி போச்சு, நல்லா காய் வச்சு போச்சு, செடி ரொம்ப இதாகி போச்சுன்னா அந்த கீரை வந்து அந்த அளவுக்கு விலை போகாது. அதனால கீரை தள தளன்னு இருக்கும் போதே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும்ப்பா. இதை வந்து சில பேர் காசிலி கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: ஓ, காசிலி கீரை தானே அது?
1: ஆமாப்பா, கடையில் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். எப்படி இந்த முளைக்கீரை நம்ம வந்து சிறுகீரையெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்றோம்ல,
0: ஆமா,
1: அதை மாதிரி இந்த புளிச்சக்கீரையை கடைஞ்சி சாப்பிடலாம்.
0: மஞ்சள் காமாலை நோய் கட்டுப்படுத்த ஒரு மருத்துவ குணமுள்ள பயிராகவும் இருக்குது பாக.
1: ஆமாம் கருத்தமுத்து, தாராளமாக நீ பயிர் பண்ணு.
0: சரி சரி சரி,
1: நீ இன்னுமே நம்ம காப்பு காட்டுக்கெல்லாம் போயிட்டு நீ தேடிட்டு இருக்காத.
0: ஆமாம்
1: கருத்தமுத்த, இந்த கீழாநெல்லி கிடைச்சதுன்னா நானும் அதை பறிச்சுட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்ப்பா.
0: சரி சரி சரி,
1: ஏன்னா அதுவும் நல்ல மருத்துவ குணம் உடையதுப்பா.
0: கருத்தமுத்த, அரை ஏக்கர் இடம் இருக்குல்ல, அதில் நான் பயிரிடுறேன்.
1: சரிப்பா,
0: இன்னைக்கு இப்போ டவுனுக்கு போயிட்டேன், எங்கள் மாமனாருக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்துட்டேன், சாறு எடுத்து மோரோட கலந்து காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு கொடுத்து மஞ்சள் காமால நோயை குணப்படுத்துகிற வழியை பார்க்குறேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா, கருத்தமுத்த
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததை போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பது

0: தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதிய 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதிய 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும், பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை வரும்.

0: நாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி நிலைக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:55 6:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர்
4: துளசி கவுடா பல்வேறு வகையான தாவரங்களை பற்றிய பரந்த அறிவை கொண்டுள்ளார். மேலும் மூலிகைகள் பற்றி அதிகம் அறிந்துள்ளார். ஆரம்பத்தில் தேக்கு தோட்டத்தில் ஆர்வம் கொண்ட இவர் அத்தி, பலா, நந்தி மற்றும் பிற பெரிய மர வகைகளை பற்றி மேலும் அறிய தனது சொந்த முயற்சிகளை மேற்கொண்டார். வனத்துறை வல்லுநர்கள் இவரது பலவிதமான தாவரங்களை பற்றிய மிகப்பெரிய அறிவை கண்டு வியப்படைகிறார்கள். தாவரங்கள், அவற்றின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் பயன்பாடு பற்றிய இவரது ஏராளமான அறிவு இவரை சந்தித்த பலரை ஆச்சரியமடைய செய்கிறது. துளசி கவுடா தனது சுற்றுப்புறங்களில் முழுமையாக வளர்ந்த மரங்களை பார்த்து மிகுந்த திருப்தியை பெறுகிறார். தனது 70வது வயதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய செய்தியை அமைதியாக முன்னெடுத்து செல்கிறார். அதே நேரத்தில் தனக்கு மிகவும் பிடித்த இயற்கையோடு இணக்கமாக வாழ்கிறார். துளசி கவுடா இந்திரா பிரியதர்சினி வரிச்சா மித்ரா விருது, 1999 ஆண்டு ராஜ்யோத்சவ விருது, கவிதா நினைவு விருது மற்றும் இந்தாவாலு எச் ஹொன்னையா சமாஜ் சேவா விருது ஆகியவற்றை பெற்றவராவார். ஓய்வுக்கு பிறகும் இவர் நடவு நடவடிக்கைகளை கைவிடவில்லை. கடந்த காலங்களைப் போன்ற செயல்களை செய்ய வயது அனுமதிக்காததால் இவர் இன்னும் சுற்றியுள்ள மரக்கன்றுகளை நடவு செய்கிறார். அவற்றின் வளர்ச்சியை மேற்பார்வையிடுகிறார். துளசி கவுடாவின் சுற்றுச்சூழல் மீதான அன்பை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்கு மாநிலம் முழுவதும் இருந்து மக்கள் ஹொன்னள்ளி மற்றும் அங்கோலாவுக்கு வருகிறார்கள். அவர் அவர்களை திறந்த கைகளுடன் வரவேற்று புதிய தலைமுறையினருடன் தனது அறிவை பகிர்ந்து கொள்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். துளசி கவுடா சுற்றுச்சூழல் அழிவு குறித்து சீற்றத்தை வெளிப்படுத்துகிறார். மேலும் எதிர்கால சந்ததியினருக்கு அதன் தாக்கம் குறித்து ஆழ்ந்த அக்கறை காட்டுகிறார். வன செல்வத்தை கொள்ளையடிப்பதை இவர் எச்சரிக்கிறார். அகாசியா போன்ற வருவாய் ஈட்டும் மரங்கள் இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக உணர்கிறார். மனித உணர்ச்சி, நடத்தை மற்றும் கற்றல் ஆகியவை ஒருவரின் நல்வாழ்வு, சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் புவியின் நல்வாழ்வுடன் எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதற்கு மரங்களின் காப்பாளர் துளசி ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறார். காடு குறித்த அவரது அறிவின் காரணமாக அவர் காட்டின் கலைக்களஞ்சியம் என்றும் அவரது பழங்குடியினரால் மரத்தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார். காட்டில் உள்ள ஒவ்வொரு மர இனத்தின் தாய் மரத்தையும் சுயமாக கற்றுக்கொண்டு அடையாளம் காணும் திறனுக்காக அவர் அறியப்படுகிறார். தாய் மரங்களின் வயது, அளவு மற்றும் காட்டில் அதிக இணைப்புகளை கொண்டிருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தாய் மரம் உயிர் தரும் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக் கொள்வதால் இந்த நிலத்தடி இணைப்புகள் தாய் மரங்களை இளம்

0: தாமரக் கன்றுகள் மற்றும் நாற்றுக்குள்ளுடன் இணைக்க பயன்படுகின்றன. அவர் விதை சேகரிப்பதிலும் முழு தாவர இனங்களையும் மீளுருவாக்கம் செய்து மீண்டும் வளர்ப்பதற்காக தாய் மரங்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் பணியினையும் செய்து வருகிறார். மனித உணர்ச்சி, நடத்தை, கற்றல் ஆகியவை ஒருவரின் நல்வாழ்வு, சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் புவியின் நல்வாழ்வுடன் எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதற்கு துளசி கவுடா அவர்கள் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறார். துளசி கவுடா சுற்றுச்சூழல் குறித்து ஆற்றிய அரும்பணிக்காக 2020 ஜனவரி 26 அன்று இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:16. புதுவை புதுமையில் முதலில் மலர்வது சிந்தனை மலர். நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல் நம் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. ஜார்ஜ் எலியட் அவர்களின் சிந்தனை இது. சிந்தனை வரிகள் மீண்டும் நம் நினைவிற்கு. நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல் நம் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. ஜார்ஜ் எலியட் அவர்களின் சிந்தனை.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. கவிதை சோலை.
1: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
2: கடல் வெப்பமயமாதல். மூவகை கதிர்கள் ஆதவன் தருவது அகச்சிவப்பு கதிர்கள். புலப்படும் வெளிச்சம் புறவூதா கதிர்கள். மூவகை கதிர்களும் மூடி வைத்து வெப்பத்தை பூமிக்கு தந்து புதுமை செய்கிறது. நீரும் நிலமும் பூமி பகுதி புறத்தே மண்ணால் கால் பகுதியாய் காணப்படுகிறது. புறத்தே நீரால் பூமி பகுதி முக்கால் பகுதி மூழ்கி உள்ளது. ஒரு கண்டம் ஒரு கடல். ஒரு கண்டத்தின் ஓரத்தில் உள்ள கடல் அக்கண்டத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அண்டார்டிக் துருவக்கடல் அண்டார்டிக் பெருங்கடல். ஆர்டிக் துருவக்கடல் ஆர்டிக் பெருங்கடல். பல கண்டம் ஒரு கடல். இந்து மகா சமுத்திரம் இந்தியாவின் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மூன்று கண்டங்களை முத்தமிட்டு கிடக்கிறது. இந்து மகா சமுத்திரம் இந்த பூமியில் 20% இட்டு நிரப்பியுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா தெற்கு, அமெரிக்கா வடக்கு, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களுக்குள் அகப்பட்டிருப்பது அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் அகிலத்தில் சரியாக 20% இட்டு நிரப்பியிருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா

அமெரிக்கா தெற்கு, அமெரிக்கா வடக்கு, அண்டார்டிகா ஆகிய கண்டங்களிடை பசிபிக் பெருங்கடல் பரவி உள்ளது. பூமியின் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் 30% மூழ்கடித்து உள்ளது. 70% நீர்பரப்பு. மண்ணுலகின் மண்பரப்பில் இந்து மகா சமுத்திரம் 20%, அட்லாண்டிக் பெருங்கடல் அது 20%, பசிபிக் பெருங்கடல் பங்கு 30%. ஆக கூடுதலாய் அகிலத்தின் பரப்பில் 70% நீர் இட்டு நிரப்பி வெப்பமய மாதலின் விளைவுகளை தினம் உச்ச நிலைக்கு உயர்த்தச் செய்கிறது. மூலக்கூறு நகர்வு. கதிர்கள் வடிவில் வரும் கதிரவன் வெப்பம் கடல் நீரை கடுவெப்பம் ஏற்றும். நீர் மூலக்கூறுகளில் நிரம்பும் வெப்பத்தால் ஹைட்ரஜன் பிணைப்புகள் கழற்றப்படுவதாலும் இயக்க ஆற்றல் ஒன்று ஏற்படுவதாலும் மூலக்கூறுகள் போதிக்கொண்டு மேலெழுந்து மிதக்க தொடங்கும். நீர்ம நிலை நீர் நீராவி ஆகும். ஆழ புதையும் ஆதவன் வெப்பம் வெப்பமேறிய வெளிப்புற கடல் நீரை கடல் அலைகளும் கடற்காற்றும் இடம் மாற்றி இழுத்து சென்று 100 மீட்டர் ஆழம் வரை நுழைக்கும் வெப்பத்தை கடல் நீர் வெப்ப கிடங்காய் செயல்பட்டு 100 மீட்டர் ஆழம் வரை நிரப்பி வைக்கும் வெப்பத்தை அரிதில் கடத்தி மண் தரை மீது விழும் தகிக்கும் வெப்பம் 1 மீட்டர் வரைதான் ஊடுருவி செல்லும். கதிரவன் மறைந்ததும் கடுகி குளிர்ந்து விடும். அகிலத்தின் மண் ஒரு அரிதில் கடத்தி சேமிக்காது வெப்பத்தை சிதறடிக்கும் அதனையே. எளிதில் கடத்தி நீர் கடல் நீர் வெப்பத்தை கடத்தும் எளிதாக எளிதில் கடத்தும் இயல்புள்ள கடல் நீர் வெப்ப கிடங்காக விவரிக்கப்படுகிறது. வெப்ப கிடங்கிலிருந்து வெப்பம் மெதுவாக வெளியேறி விரைவாக வினையாடி காற்று மண்டலத்தை கடுவெப்ப மண்டலமாய் ஏற்றம் செய்து இடையூறு செய்கிறது. மண் வெப்பமும் மாக்கடல் வெப்பமும் வேறுபட்டவை, விளைவுகளும் வேறு. இப்புவியின் 70% இட்டு நிரப்பும் கடல் 90% வெப்பத்தை துல்லியமாய் இருக்கிறது. 30 விழுக்காடாய் மிளிரும் மண்பகுதி 5 விழுக்காடு வெப்பத்தை அரவணைத்துக் கொள்கிறது. ஒளியையும் வெப்பத்தையும் ஊடுருவ விடாமல் அரிதில் கடத்தியான அகிலத்தின் மண் குறைந்த வெப்பத்தையே கொள்முதல் செய்கிறது. இருட்டு கடல் வளைவு. ஆழ்கடல்கள் ஆண்டு முழுவதும் இருட்டானவைகளாய் இருக்கின்றன. ஒளி பிரதிபலிப்பு ஒடுங்கி இருந்து இருட்டு கடலாய் இருந்து நிலைப்பது அல்ஃபேடோ என அழைக்கப்படுகிறது. ஒளியையும் வெப்பத்தையும் ஊடுருவ விடும் இருட்டு கடல் 70% வெப்பத்தை ஈர்த்து தனக்குள் இருத்தி கொள்கிறது. சூரிய ஆற்றல் பஞ்சு. பருத்தி இழையாலான பஞ்சு பொதிகள், நுண்துளை நெகிழி நுரை பஞ்சு, தன்னை சுற்றியுள்ள தண்ணீரை ஈர்த்து தனக்குள்ளே தங்க வைத்துக் கொள்ளும். பிழியும் போது புறப்பட்டு வெளியே தண்ணீராக தலை காட்டும். பெருங்கடல் நீரும் பஞ்சு பொதி போல, நெடுங்கடல் நீரும் நுரை பஞ்சு போல, கதிரவன் சூட்டை கணக்கின்றி உறிஞ்சி நீர் மூலக்கூறுகளில் நிரப்பிக் கொள்ளும். நேரம் கிடைக்கும் நிகழ்வுகளின் போது கீழ்கடல் வெப்பத்தை கிளப்பிவிடும். மேலே பஞ்சின் செயலும் பெருங்கடல் செயலும் ஒன்றுபோல் உணரப்படுவதால் பாரங்கும் உள்ள பெருங்கடல்கள் வெயிலின் வெப்பத்தை விரைந்து ஈர்க்கும் பஞ்சு பொதி என பெயரிடப்படுகின்றன. வெப்பத்தொட்டிகள். நீரை சேமிக்கும் நீர்த்தொட்டி போல, தானியம் சேமிக்கும் தானிய தொட்டி போல, மணல் சேமிக்கும் மணல் தொட்டி போல, குப்பையை சேமிக்கும் குப்பை தொட்டி போல, வெப்பத்தை சேமிக்கும் வெப்ப தொட்டியாய் இயற்கை கடல்களை ஏற்படுத்தியுள்ளது. நீர் தேவையெனில் நீரை எடுப்பது போல், தானியம் தேவையெனில் தானியத்தை எடுப்பது போல், மணல் தேவையெனில் மணலை எடுப்பது போல், குப்பை தேவையெனில் குப்பையை எடுப்பது போல், வெப்பம் தேவையெனில் வெப்பத்தை எடுத்திட இயற்கை சில ஏற்பாடுகள் செய்துள்ளது. விரிகடல் ஒரு வெப்ப தொட்டியாய் கையிருப்பு வெப்பத்தை காற்றுக்கு தருகிறது. வெளியேறும் வெப்பம் வினைகள் பல செய்கிறது. சேமிப்பு தொட்டி விளைவு. பூமிக்கு மேலொரு போர்வை போலிருந்து கதிரவன் வெப்பத்தை கடலுக்கு அனுப்புவதும் திருப்பி அனுப்பப்படும் திரைக்கடல் வெப்பத்தை விண்ணுக்கு அனுப்பாமல் விரைந்து ஈர்த்து வைத்து மீண்டும் கடலுக்கு மிக விரைவாய் அனுப்புவதும் பச்சை குடில் வாயுக்களின் பண்பாய் இருக்கிறது. இயற்கையின் போர்க்களம்.

பரந்த கடல் பரப்பிற்கும் பச்சை குடில் போர்வைக்கும் இடையில் இருப்பது இயற்கையின் போர்க்களம். ஏவப்படுபவை வெப்ப எரிக்கணைகள், இறந்து வீழ்பவை இயற்கை உயிரினங்கள். வெப்ப பந்தாட்டம் ஆனந்தம் அனுபவிக்க ஆசைப்படும் மனிதர்களால், தொடர்ந்து பெருகும் தொழிற்சாலைகளால், காற்று மண்டலத்தில் கலக்கும் வாயுக்களால் ஆகாய பச்சை குடில் அடர்வு அதிகரித்து கூடுதல் வெப்பத்தை குவித்துக் கொள்கிறது. பச்சை குடில் வெப்பம் பரவி காற்றுக்குள், காற்று வெப்பத்தை கூடிடச் செய்கிறது. காற்று வெப்பம் கடல் நீரை சூடாக்கி நீராவியால் காற்றை நிரப்பிடச் செய்கிறது. ஏற்கனவே சூடாகி இருக்கும் காற்றை நீராவியின் வெப்பம் நிலைமாற்றி வெப்ப காற்றாக வேதனையை தருகிறது. ஒவ்வொரு மடங்காக உயரும் வெப்பம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து போகிறது. மெல்ல மெல்ல உறுதியாய் மிகுந்திடும் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் குவலயத்தை எரிக்கிறது. உயரும் கடல் மட்டம் நீராவியாக நிலைமாறும் முன்பு கொதிநிலை எய்திய கொள்கலன் நீர் 1 லிட்டர் 1.4 சுழியம் லிட்டர் ஆய் உயரும். உலக கடல்களின் உள்ளிருக்கும் நீர் ஒட்டு மொத்தமாய் 1.35 பில்லியன் கன கிலோமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. கடல் வெப்பமாகி கடல் நீர் விரிவடைய 1.89 பில்லியன் கன கிலோமீட்டராய் கிடுகிடுவென பெருகும். துருவ பனிப்பாறைகள் தூளாகி உருக திடநிலை நீர் திரவநிலை நீராக கடல் நீரோடு கலந்துவிடும். வெப்பமய மாதலால் விரிவடையும் நீராலும் துருவ பனிப்பாறையால் தொடர்ந்து வரும் நீராலும் கடலின் நீர்மட்டம் கண்கூடாய் உயரும். நீருக்குள் மூழ்கும் நாடுகள் கடல் நீர் விரிவடைந்து கடல் மட்டம் உயருவதால் 40 நாடுகள் நீருக்குள் மூழ்கும். இந்த நூற்றாண்டின் இறுதி ஆண்டிற்குள் மாலத்தீவு, மார்சல் தீவுகள், பிஜி தீவுகள், சொலாமன் தீவுகள், தீவு கிரிபாட்டி, தீவு வனிபாட்டி அனைத்தும் மூழ்கி அத்திப்பட்டியாகும். காற்றழுத்தம் சுழலும் பூமியும் சூரிய வெப்பமும் வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை உருவாக்கும். நிலநடுக்கோட்டில் காற்றழுத்த நிலை பூமத்திய ரேகை பசிபிக் கடலில் செங்குத்தாய் விழும் சூரிய கதிர்கள் அப்பகுதி காற்றை அதிசூடாக்குவதால் வெப்பமடைந்த காற்று விரிவடைந்து மேலே இடப்பெயர்ச்சி அடைந்து ஏற்படும் இடத்தில் குறைந்த காற்றழுத்தம் கூடுதலாய் ஏற்படும். பூமத்திய ரேகை பசிபிக் கடல் பகுதியில் வெப்பம் மிகுதியாய் விரைவி இருப்பதால் வெப்ப மண்டலமாய் அது விளக்கப்படுகிறது. துணை வெப்ப மண்டலம் வெப்ப மண்டலத்திற்கு வடக்கிலும் தெற்கிலும் சற்று வெப்பம் சரிந்து குறைந்த துணை வெப்ப மண்டலங்கள் துணையாய் உள்ளன. மித வெப்ப மண்டலம் துணை வெப்ப மண்டலங்களுக்கு தெற்கிலும் வடக்கிலும் மிதமான வெப்பமும் மிகையான அழுத்தம் உள்ள மித வெப்ப மண்டலங்கள் மாண்புடன் உள்ளன. குளிர் மண்டலம் மித வெப்ப மண்டலங்களின் மிக அருகில் வட தென் துருவங்களில் வலுவான அழுத்தமும் கூடுதலான குளிர்ச்சியும் கொண்ட மண்டலமாய் வட தென் துருவங்கள் விளங்கி வருகின்றன. வர்த்தக காற்றின் தொடக்கம் அகிலத்தின் துருவ அதி அழுத்த காற்று அழுத்தம் குறைந்த அகிலநடு கோட்டிற்கு துணை வெப்ப மண்டலத்தை துளைத்து உள்நுழையும். நிலநடு கோட்டில் நிலைத்திருந்த காற்று அதிக வெப்பத்தால் அங்கிருந்து வெளியேற நிலநடு கோட்டின் நிலவும் வெற்றிடத்தை துருவ காற்று வந்து தூர்ந்து நிரப்பிட துரிதமாய் வருகையில் திசை மாற்றம் ஒன்று பூமி சுழற்சியால் பாதையை மாற்றி துருவ காற்றுகளுக்கு திருப்பம் தருகிறது. திசை திரும்பும் துருவ காற்றுகள் வட துருவத்தில் இருந்து வரும் துருவ காற்று தென்மேற்காக திசை மாறி வீசும். தென்னரை கோள தென் துருவ காற்று வடமேற்காக வழிபார்த்து வீசும். வட துருவத்திலிருந்து வரும் காற்றும் தென் துருவத்திலிருந்து திரும்பும் காற்றும் வடமேற்காகவும் தென்மேற்காகவும் வருடம் முழுவதும் வீசிக்கொண்டிருப்பது வர்த்தக காற்றுகள் என வழங்கப்படுகின்றன. எல் நினோ லா நினா கவர்தல் காத்தல் காத்த வெப்பத்தை காற்றுக்கு வெளியிடும் கடல் பண்பு ஒரு பக்கம் அழுத்த மாறுபாட்டால் அங்குமிங்கும் விரிகடல் மேல் விரையும் காற்றுகள் மாக்கடலின் மறுபக்கம் பரந்த கடல் மேல் பரவும் வெப்பத்தால் வர்த்தக காற்றோடு விரவும் நீராவி இமிழ் கடலின் இன்னொரு பக்கம் விளைவுகள் மிகுதல் எல் நினோ விளைவுகள் மிக குறைதல் லா நினா எல் நினோ விளைவுகள் எல் நினோ விளைவுகள் ஏற்படும் போதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் அடுத்து இந்தோனேசியாவில் பரந்த இந்தியாவில் பருவமழை குறையும்.
வறட்சி.

0: உண்டாகி விவசாயம் அழியும். வெப்பநிலை உயர்ந்து வெப்ப அலை வீசும். அமெரிக்க பகுதிகளில் அடர் மழை பொழியும். வெள்ளப்பெருக்கால் வாழ்விடங்கள் அழியும். லானினா விளைவுகள் ஏற்படும் போதெல்லாம் தமிழ்நாடு கேரளாவில் தீவிர மழை பொழியும். தென் அமெரிக்காவில் தீவிர வறட்சி தோன்றும்.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில்

0: 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத் துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது.

0: இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத் தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் டிராமா விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டிராமா. ஒரு விபத்து ஏற்பட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, விபத்து ஏற்பட்ட ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் அப்படிங்கறத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா விபத்துகளோட எண்ணிக்கை இந்தியாவில ரொம்பவும் அதிகமா இருக்கு. புதுச்சேரியிலையும் ரொம்ப அதிகமான அளவுல விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒரு விபத்தை பார்க்க நேரிட்டால் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த சீனோட சேஃப்டியை வெரிஃபை பண்ணணும். முதல்ல உங்களுக்கு எதுவும் இன்ஜுரி இருக்கக்கூடாது, அவருக்கும் ஃபர்தர் இன்ஜுரிஸ் வராமல் என்ன பண்ணணும். நீங்கள் தான் வெஹிக்கிளில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை சைடில் பார்க் பண்ணிட்டு டிராஃபிக்கை கார்டன் ஆஃப் பண்ணி அவரோட வெஹிக்கிளையும் சேவ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், இமீடியட்டாக 108 ஆம்புலன்ஸை கால் பண்ணிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். சில பேர் வந்து பலமாக அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கலாம், சில பேருக்கு அன்கான்ஷியஸாக இருக்கலாம், சில பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு கை கால்லாம் டிஃபார்ம்டாக இருக்கலாம், சில பேருக்கு மூச்சோட கஷ்டம் இருக்கலாம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு, நினைவு இல்லாமல் இருக்கு, ப்ளீடிங் கண்டினியூஸாக இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படிங்கும் போது அது பலமான காயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளே அவரை லிஃப்ட் பண்ணலாம் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவரை ஸ்ட்ரைட்டா படுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் ஏதாவது ஆக்டிவா இருக்கான்னு பாக்கணும். எங்கேயாவது ரத்தம் வீண போயிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணும், ஒரு கிளீன் கிளாத் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ரஸ் பண்ணாலே அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். விபத்துகள்ல அதிகமா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு, அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் சொல்லுவாங்க. அதை அட்ரஸ் பண்ணாலே நம்ம இவர்களோட உயிரை காப்பாற்ற முடியும். இதுக்கு கிளாத் எங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேணா நம்மளுடைய கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ்லயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் மட்டும் ஒரு கம்ப்ரஷன் பேண்டேஜ் மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. இது மட்டும் தான் நம்மளால மேஜரா பண்ண முடியும். ஏன்னா இவர்களுக்கு தண்டுவடத்திலையும் கூட பிரச்சனை இருக்கலாம், ஸ்பைன் இன்ஜுரிஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கு, சர்விகல் ஸ்பைன் இன்ஜுரி இல்ல தொராசிக் லம்பா ஸ்பைன் இன்ஜுரிஸ் இருக்கும். நம்ம தெரியாம இவரை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணி கார்ல போட்டு ட்ரை பண்ணும்போது இந்த இன்ஜுரிஸ் வருஷனாக சான்ஸ் இருக்கும். ஸோ பலமான இன்ஜுரிஸ் இருக்குங்கிற போல ஆம்புலன்ஸ் வழியா ஷிஃப்ட் பண்றதுதான் சரியானதா இருக்கும். சின்ன சின்ன காயங்கள் இருக்காங்க, அவரே நடக்கிறாரு, கான்சியஸா இருக்காருங்கும் போது அவரை சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு காருக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு பலமா அஞ்சுப்பட்டிருக்கும் போது நம்மளே அவரை பிடிச்சி இழுக்கிற ட்ரை பண்ணக்கூடாது. அன்லஸ் கார் வந்து பேர்ன் ஆயிட்டு இருக்கு இல்ல ஸ்மோக் இல்லாத வரைக்கும் நம்ம சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்க இன்ஜுரிஸையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சில சமயம் என்ன இருக்கும்னா ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவரோட நெஞ்சிலேயோ வயிற்று பகுதியிலேயே குத்தி உள்ள போயிருக்கும். நமக்கு ரிஃப்ளெக்ஸ்ல என்ன பண்ணிடுவோம்னா அதை எடுத்து பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். அது பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இது சேஃப் என்வரான்மெண்ட்ல ஆபரேஷன் தியேட்டர்ஸ்ல தான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள குத்தி இருக்கு அப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். நீங்க சேஃபா அவர் எக்ஸ்ட்ரிகேட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் ஷிஃப்ட் பண்றதுதான் சரியான வழியா இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி அக்ராஸ் இந்தியாலே இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு விபத்துனால ஏற்படுற காயங்களுக்கான சிகிச்சை வந்து ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஃப்ரீயா பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட்டா நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவர் கூட்டு போங்க. இப்ப அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக அவரை வந்து ரெட் ஜோன் அல்லது ரிசஸ்டேஷன் ஜோன் சொல்லுவாங்க, தீவிர சிகிச்சை பிரிவுக்கு உள்ள கூட்டு போயிட்டு அவரை டாப் டு பாட்டம் ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அவருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருந்தால் ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. ரத்தம் போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படும். சில பேருக்கு மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் லிட்டர் கணக்கில் பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றதுக்கான தேவைகள் இருக்கும். எங்கேயாவது ப்ளீடிங் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வயிற்றுக்குள்ள ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குன்னா சர்ஜரி கூட தேவைப்படும், எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்படலாம். தலையில் அடிபட்டுனா நியூரோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். மார்பிளையோ வயிற்றுக்குள்ளயோ ப்ளீடிங் இருக்குன்னா சர்ஜரி கூட தேவைப்படலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட பிபி பல்ஸ் ரேட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன் ஸ்டேபிள் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் போன்ற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு எங்கெங்க என்னென்ன இன்ஜுரிஸ் இருக்கு அது என்ன லெவலில் இருக்கு இவர் எப்படி ஸ்டேபிளா இருக்காரா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க.

0: பொறுத்து அவரோட மேனேஜ்மெண்ட். சில பேருக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன் தேவைப்படும், சில பேருக்கு வந்து கன்சர்வேட்டிவான மேனேஜ்மெண்ட் தேவைப்படும், மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐசியூ பிரிவில் அட்மிட் பண்ணிட்டு அதுலேருந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விபத்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை பயந்தோ ஹெல்ப் பண்ணாமே ஓடக்கூடாது. நம்ம முதல்ல நம்மளோட சேஃப்டி என்ஷூர் பண்ணணும். விபத்தில் இன்வால்வ் இருக்கிறோட சேஃப்டி என்ஷூர் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு ப்ளீடிங் ஏதாவது இருக்குன்னா இமீடியட்டாக அதை அரெஸ்ட் பண்ணிட்டு சேஃபாக அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யூஸ்வலாக ஆம்புலன்ஸஸில் ஸ்பைன் போர்டு வச்சிருப்பாங்க, அது வழியாகவே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்புறம் அவசர சிகிச்சையில் என்னென்ன தேவையான சிகிச்சைகள் தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுக்கப்படும். நீங்கள் வந்து நம்ம ஒரு விபத்து பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்மளை வந்து போலீஸ் என்கொயர் பண்ணுவாங்களோ, இல்லை வந்து நம்மளை வந்து இருக்க சொல்லுவாங்களோ, நம்ம மேலே எம்எல்சி கேஸ் போடுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சட்டம் இதில் துணை இருக்குது. இந்த குட் சமாரிட்டன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விபத்தினால் பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு உதவுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டம் துணை நிற்கும். யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நடந்ததுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பினாலே போதுமானது. யாரும் அண்ணன் சரியாக உங்களை அங்கே இருக்க சொல்ல மாட்டாங்க, உங்களோட டீடெயில்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. கோல்டன் அவர், அந்த 1 hour அவரை ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுவே அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் டிராமா விபத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் 4 அது என்னென்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் இது ஒரு விதம், நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது 2 நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இது 3 நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் ஒரே அடியாக சொன்னால். இதை கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கிட்டால் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே, இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், 2 தெரிஞ்ச உண்மை இது, அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. 2 விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன், இது வந்து எனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறது இந்த ரகம். 3 விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம். நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. 4 விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு உழறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம் அதனால் அப்படி உழறான், அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோவப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும், அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மால் ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த 4 விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய

0: சண்டையாக போட்டுது அப்படின்னா என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம், அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ளே தகராறு அப்படின்னா, இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:34.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. வணக்கம் நேயர்களே, நாள்தோறும் நகர் உலாவில் பல இடங்களை உலா வர்றோம். இன்று நாம் உலா வர இருக்கும் இடம் மௌலினாங். மௌலினாங் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? இந்திய மாநிலமான மேகாலயாவின் கிழக்கு காசிமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமம் ஆசியாவிலேயே சுத்தமான கிராமம் என்று அறியப்படுது. மௌலினாங் பகுதி 2023 டிஸ்கவர் இந்தியா பத்திரிகையால் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. இந்த கிராமம் கடவுளின் தோட்டம் அப்படின்னும் அறியப்படுது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

வாய்ப்பு செய்து கேட்கலாம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள அணு மின்சார நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிளான்ட் ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 என மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI. வயது 18 வயது முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL CARRERS.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும்.

நகருலால் இன்றைக்கி மௌலினாங் அப்படின்ற இடத்துக்கு மேகாலயாவில் இருக்குது. இதை இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வங்காளதேச எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கிற ஒரு பசுமையான கிராமம் இது. மேகாலயாவின் தலைநகரான ஷில்லாங்கிலிருந்து 90 கிலோமீட்டர் மற்றும் டோக்கியோலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஷில்லாங்கிலிருந்து மௌலினாங்குக்கு வாடகை கார்கள், சுற்றுலா வாகனங்கள் எளிதாக கிடைக்குது. இங்கே போகிறதுக்கு அக்டோபர் முதல் ஏப்ரல் வரையிலான மாதங்கள் முக்கியமான சிறந்த காலமாக கருதப்படுது. இங்கே இருக்கிற மக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக்கை முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க. மூங்கிலால் செய்யப்பட்ட குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி உரமாக இம்மக்கள் மாற்றி பயன்படுத்துகின்றாங்க. இந்த கிராம மக்கள் அனைவரும் குழந்தைகள் உட்பட தினமும் காலையில் தங்கள் சுற்றுப்புறத்தை தாங்களே தூய்மைப்படுத்தி கொள்ளும் சமூக பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கின்றனர். தாய்வழி சமூகம். இந்த கிராமத்தில் மௌலினாங்கில் காசி பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர். இந்தியாவின் பண்டைய மரபு என கருதப்படும் தாய்வழி மரபு பின்பற்றப்படுது. இங்கே தலைமுறையானது பெண்களை முன்னிறுத்தி இருக்குது. மகள்கள் தங்கள் தாயின் பெயரை தன் பெயருடன் சேர்த்து கொண்டு எழுதுவது வழக்கமாக இருக்குது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

வேலைவாய்ப்பு செய்தி. ஃபார்மசி முடித்தவருக்கு பாதுகாப்பு படையில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஃபார்மசிஸ்ட் 18, லேப் டெக்னீஷியன் 5, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி DMLT, D-Farm, B-Farm, ரேடியோகிராஃபி. வயது தகுதி 7/7/2026 படி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/7/2026. மேலும் விவரங்களுக்கு cisfrect.cisf.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நேர்களே, இன்னைக்கு மௌலினாங் அப்படின்னு அழைக்கக்கூடிய மேகாலயா கிராமத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிராமத்தில் 100% கல்வி அறிவு பெற்றிருக்கிறாங்க. இங்கே சுமார் 500 மக்கள் வசிக்கிறாங்க. 2014 கணக்கெடுப்பின்படி இங்கு 95 வீடுகள் உள்ளன. இங்கு வாழும் அனைவரும் கல்வி கற்றிருக்காங்க. முக்கிய தொழிலாக வேளாண்மை இருக்குது. முக்கிய பயிராக பாக்கு இருக்குது. மௌலினாங் கிராமத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதிகளை தெரிஞ்சுக்கலாமா நேயர்களே? வாழும் வேர்பாலம்.

0: இந்த பாலம் வேர்களாலேயே கட்டப்பட்டிருக்கு. ரிவாய் வேர் பாலம் என அனைவராலும் அறியப்படும் இந்த பாலம் சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இயற்கையின் அதிசயமாகும். இதை காசி பழங்குடியின மக்கள் ரப்பர் மரங்களோட வேர்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. இந்த பகுதி அந்த காசியின மக்களுடைய முக்கிய போக்குவரத்து வழியாகவும் இருக்குது. இந்த வேர்பாலம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கால ஓட்டத்தில் மேலும் வலுவடைஞ்சு போச்சு.
1: பூவே சாரல் வீசீரம்.

என்டெங்கிளிட் லீவர்ஸ் என்ற புகழ்பெற்ற ஆவணப்படம் வேர்பாலத்தை பற்றியும் இதோடைய தனித்துவத்தை பற்றியும் உலகுக்கு எடுத்துக்காட்டிட்டு இருக்கு. தி ஹியூமன் பிளான்ட் என்ற புகழ்பெற்ற பிபிசி நிறுவனம் இந்த பாலங்களுடைய அமைப்பு குறித்து ஆவணப்படமாக வெளியிட்டிருக்கு. மேலும் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

நகர் உலாவில் இன்றைக்கி நம்ம உலா வந்துட்டுருக்கிற இடம் மேகாலயாவின் மௌலிநாங். இந்த மௌலிநாங் பகுதியில் இன்னும் ரெண்டு இடம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்கை வியூ பாயிண்ட். இந்த ஸ்கை வியூ பாயிண்ட் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, மூங்கில் மரத்தால் கட்டப்பட்ட 85 அடி உயர கோபுரம்,

மௌலினாங்கில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் பேலன்சிங் ராக். பேலன்சிங் ராக் அப்படின்னு அழைக்கப்படுகிற சமநிலை பாறை. இந்த பாறை எந்த விதமான உறுதியான அடித்தளமும் இல்லாமல் பெரிய பாறையின் மீது மற்றொரு பாறை இயற்கையாகவே ஆபத்தில்லாமல் சமநிலையில் நிற்கும் ஒரு விசித்திரமான அதிசயமாகும். மேலும் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

மௌலினாங்கில் இருக்கக்கூடிய பேலன்சிங் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இதன் வரலாறு பூகம்பங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் பலவற்றையும் தாண்டி பல நூற்றாண்டுகளாக பாறை மீது ஈர்ப்பு விசையை மாற்றாமல் அப்படியே நிலச்சிருக்க வச்சிருக்கிறது. இயற்கையோட வியப்பாக கருதப்படுது. இந்த பாறை மௌலினாங் நுழைவாயிலிருந்து குறுகிய நடைப்பயணம் மூலம் இந்த பாறையை அடையலாம்.

0: நேயர்களே, இன்றைய நகருளால் மேகாலயா மாநிலத்தின் மௌலினாங் பற்றி தான் அறிஞ்சுக்கிட்டோம். இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இன்றைய நகருளா இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு அழகிய சுற்றுலா தலத்துடன் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050000.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தொடக்க நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற புத்த அறிஞர் ராபர்ட் ஏ. தர்மன் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், ராபர்ட் தர்மனின் பணிகள் புத்த மத சிந்தனைகளை உலக அளவில் பரப்பியதுடன் பல்வேறு கலாச்சாரங்களுக்கிடையே பரஸ்பர புரிதலை வளர்க்கும் வலுவான பாலமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நாளை புதுடெல்லியில் உணவு தானிய சேமிப்பிற்கான ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பை திறந்து வைக்கவுள்ளார். இந்த ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பானது கிடங்கு மேலாண்மை நடைமுறைகளை வலுப்படுத்தவும், உணவு தானிய சேமிப்பு செயல்பாடுகள் முழுவதும் செயல்திறனை மேம்படுத்தவும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி பிஎஸ் பாளையம் திருபுவனை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை ஒரு பகுதி, குச்சிப்பாளையம், பிஎஸ் பாளையம், வாதானூர், சோம்பட்டு, மன்னாடிப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமைமிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்து கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் ஹரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சி

இன் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரஸின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதி காலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொது வாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கேற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்திருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்து சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்து கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டி கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர்.
முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன்

0: பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்ற சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும், நேர்மையையும் எளிமையையும், மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய், தூய அரசியல்வாதியாய், வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் மாதம் 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும், தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல, முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச்சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தார்.

0: peace deal with Iran to end the West Asia conflict. And in men's cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series to take an unassailable 2-0 lead. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:30. தகவல் தளம். தகவல் தளத்தில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல் வனக்குளியல். வனக்குளியல் என்று அறியப்படுகிற ஜப்பானிய முறை ஷின்ரின் யோகு அப்படின்னு அழைக்கப்படுது. 1980களில் ஜப்பானில் உருவான இந்த முறை காட்டில் இயற்கையான சூழலில் நேரத்தை செலவழித்து உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறையில் புலன்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். இது நடைப்பயிற்சி மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு மாறாக மரங்களின் நறுமணத்தையும் பறவைகளின் சத்தத்தையும் காற்றின் மென்மையையும் உணர்ந்து 5 புலன்களாலும் இயற்கையோடு இணையக்கூடிய இந்த வனக்குளியலை பற்றிய தகவலை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:37:42. தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வனக்குளியல் ஷின்ரின் யோகு அப்படின்ற வனக்குளியலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வனக்குளியல் முறையில் முக்கியமான ஒரு பகுதியாக அமையப்படுகிறது தொழில்நுட்பமற்ற அமைதி. நம்ம தினமும் பயன்படுத்துகிற அலைபேசி நவீன தொழில்நுட்பங்களில் இருந்து விலகி முழுமையான தளர்வு, அதை அடைவது தான் நம் இந்த குளியலுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லை நேயர்களே, இந்த வனக்குளியலால் நமக்கு அறிவியல் சார்ந்த நன்மைகளும் ஏற்படுது. மன அழுத்தத்தை உருவாக்கும் கார்டிசால் ஹார்மோனை குறைக்குது. இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய துடிப்பை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் காற்றில் உள்ள ஃபைட்டோசைட்ஸ் எனப்படும் தாவரங்களின் இயற்கையான எண்ணெய்களை சுவாசிப்பது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை தந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கும் உதவுது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வேலைவாய்ப்பு செய்தி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் கிரேடு 124, கிரேடு 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி. வயது தகுதி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதள முகவரி npcil.nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். நேர்களே, இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம வனக்குளியல் என்ற குளியல் முறையை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியை நம்ம எப்படி எங்கே தொடங்குவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காடுகளில் தான். அடர்ந்த காடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த பூங்காவாக இருக்கட்டும், எங்கே வேணுனாலும் இந்த பசுமை குளியலை செய்யலாம். இந்த வனக்குளியலை செய்யறதுக்கு மெதுவாக நடந்து உங்களுடைய கவனத்தை முழுவதையும் இயற்கையின் மீது திருப்ப வேண்டும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியாக அமர்ந்து சுற்றியுள்ள இயற்கை அழகை உற்று நோக்கி கவனிக்கணும். ஸ்டெப் 3, நன்றாக மூச்சுவிட்டு இயற்கையின் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும். 4வது படி என்னன்னு ஒரு பாடலுக்கு பிறகு அறிந்து கொள்ளலாம்.

0: அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசமின்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
1: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே இது அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
0: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
1: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15 to 20 தடவு சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7 to 10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 to 4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும்போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்துலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமான அளவுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும்போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளை நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
0: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ராட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாமம் பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதுதான் பகீர் கும்பகம் அப்படின்ற 1:1 ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமமாயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
0: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா மேடம்?
1: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2 to 5 வாட்டி தான் மூச்சை உள்ளே எழுத்து மூச்சை வெளியில் விடுது. ஆனால் அதுக்கு 100 மேலே ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்திங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20 to 50 தடவை வரைக்கும் சுவாச காற்றை உள்ளே எழுத்து வெளியில் விடுது. அதுக்கு ஆயுட்காலம் 10 to 15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கும்போது நம்ம ரத்தத்தில் வேகமாக நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காற்றில் உள்ள ஆக்சிஜன் சென்று அடைகிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும், செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால் ஸ்லோவாக நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணும்போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால் பிராணாயாமம் நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பாக நீடித்தல்ந்தது உண்மையான செய்தி தான்.

0: சாதாரணமாக நாம் சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும்போது நாம் சுவாசிக்கிற போதும் உடலில் எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
1: உன்னோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சு காலத்து உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக, அதாவது கான்ஷியஸ்னஸோடு நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில், அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரலில் வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட மூச்சுக்காற்றை பிடிச்சி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
0: வாழ்வியல் முறை மாற்றத்தால் இளம் வயதினர் கூட மாரடைப்பால் பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
1: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர், அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்குது, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமாம், 100% கண்டிப்பாக பிராணாயாமம் உதவியாக இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல, அதுவும் மூளையில் ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலப்பகுதி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்குது. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்பை ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
0: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
1: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறதுனால தான் நம்ம உடம்பில் வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டு இருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல் இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படி தான். அந்த மாதிரி

0: ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன் உருவாகுமானா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருதயம் ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துலேருந்து முதல்ல உருவாகிறதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு தான். நம்ம கடைசியில் எப்போ அந்த இதய துடிப்பு நிற்கிதோ அப்போந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புலேருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
1: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராணாயாமம் யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும்போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது. தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, ரெண்டுலேருந்து மூணு தடவை செய்யலாம். இது எவ்வளவு கால அவகாசத்தில் செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கு. அதனால கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் இந்த பயிற்சியை தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைனா இயற்கை மருத்துவர்கிட்டையோ, யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் ரெண்டு வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சியாக்குற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமம், உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான் கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறது பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களா மேடம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால் ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக ரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
2: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணிய.

நேரம் 9:46 45 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் ரசிகப்பிரியாராகம் ஆதி தாளத்தில் கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரது பயணத்தின் முதல் கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நேற்றிரவு பாரிஸ் நகரை வந்தடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் அவர் பங்கேற்க உள்ளார். பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், முறைசார் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூக பாதுகாப்பு வரம்பை விரும்பி

படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சிறந்த மைல்கல் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மோதல்கள், காலநிலை பாதிப்புகள் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக வரும் காலங்களில் உலகின் 13 முக்கிய நெருக்கடி பகுதிகளில் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த வருகை பதிவேட்டை பார்வையிட்ட அவர், அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்வசதி, இருக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்க இருக்கிறீர்கள். முதல் நேயர் பம்மல் ராஜன் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் பெரியண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா மேனன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:07:35. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் பாடலை விரும்பி கேட்ட அடுத்த நேயர் திண்டுக்கல் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி. அவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் நானே ராஜா நானே மந்திரி. பாடல் ஜெயச்சந்திரன் பி. சுசிலா குரல்களில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் பாடலை விரும்பி கேட்ட அடுத்த நேயர் வேட்டவலம் குமார் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பாசம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் வருகிறது.

எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மழையை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக.

தானறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

தாரகை பதித்த மணி மதுரம் உயிர்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உயிர்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் என

உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் மண்ணுக்குள் வைரம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க வருகிறது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்ததாக முகநூல் வழி பாடலை விரும்பி கேட்ட நேயர் கோவூர் சூரியமூர்த்தி. சுஜாதா படத்திலிருந்து கல்யாணி மேனன் குரலில் அடுத்த பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்களே, நேயர்கள் பலரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடலின் படம் ரோஜா. உன்னி மேனன், சுஜாதா மேனன் குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் துடிக்கும் கரங்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்ட நேர்களின் வரிசையில் அடுத்ததாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பாசம்.

வருவர் என்றே வாழ்.

நேர்களே, அறிவிப்பு. படித்த எஸ்டி எஸ்சி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை 1 முதல் தலைச்சிறந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வரை. பயிற்சிக்கான காலத்தில் பிரதி மாதம் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுதுபொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழ் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 22 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3வது குறுக்குத்தெரு, முதல் தளம் நடேசன் நகர், புதுச்சேரி 5. தொலைபேசி எண் 0413-22-00-115. தொலைபேசி எண் 8870-00-736-22. மற்றொரு எண் 9629-34-24-46. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, அடுத்ததாக பாடலை கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள். விரும்பி கேட்ட பாடலின் படம் வேதம் புதிது. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறிருக்கிறது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர், கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சார்பேட்டை கோ அன்பழகன் மற்றும் எடப்பாடி தங்கவேல் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் மனசுக்கேத்த மகாராஜா.

நேர்களே, கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பத்தில் உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் மற்றும் லோகேஸ்வரி தினேஷ் ஆகியவர்களுக்கு அடுத்து முதலிடம் கொடுக்கப்படும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாரிஸில் பிரான்சின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளார். பிரான்சின் நெவியா நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பாதுகாப்பான, விரைவான மற்றும் திறமையான செயற்கை நுண்ணறிவை உறுதி செய்தல் என்ற அமர்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் திறன் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். வீரமங்கை ராணி லட்சுமிபாயின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில், 1857 நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ராணி லட்சுமிபாய் வெளிப்படுத்திய வீரமிக்க தலைமைத்துவம் ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்திற்கும் புதிய உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் அளித்ததாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராணி லட்சுமிபாயின் வீர வரலாறு நாட்டின் மக்களுக்கு என்றென்றும் அழியாத உத்வேகத்தின் ஆதாரமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி நாளை புதுடெல்லியில் உணவு தானியங்களை

சேமிப்பதற்கான ஸ்மார்ட் கிடங்கு அமைப்பை திறந்து வைக்க உள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CETA வரும் July 15 முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 முதல் மதியம் 2 வரை தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் வாழறதே வந்து ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இந்த வாழ்க்கை ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு இல்லை அப்படின்னா, சாப்பாடே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம வாழறது? எல்லாருமே இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறது எதுக்காக அப்படின்னா, நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இன்றைக்கி இந்த ஓட்டம் ஓடுறேன், பிழைக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றத கூட நம்ம எப்படி சாப்பிட்றோம், சில நேரங்களில் சாப்பாடே இல்லாமலாம் ஓடிட்டுருக்குறோம், வேலை நிமித்தமாக சாப்பாடை மறந்து ஓடிட்டுருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சில உணவுகளை நம்ம சமைக்கிறதே ஒரு கலை தான். ஆனால் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமைக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து நேரங்கள் வந்து போதலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். 2275240 2275250 நம்பருக்கு. சமைக்கிறது ஒரு பெரிய கலையா அப்படின்னா, சீம் கலை தான், அது ஒரு அழகியலாக நம்ம செய்யணும். சமைக்கிறதுக்கு சில பேர் சோம்பேறித்தனம் பண்ணுறாங்கங்க. ஐயோ, இதை வேறு சமைச்சு, காலையில் சமைச்சு, மதியானம் சமைச்சு, ஈவினிங் சமைச்சு, பசங்களுக்கு சமைச்சு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு வாங்குது, பெரும் மூச்சு அவங்களுக்கு வாங்குது. ஆனால் சமையலை ரொம்ப அழகாக சமைச்சு பாருங்களேன், அது ஒரு கலை தான். ஆனால் எல்லாமே நம்ம சமைச்சிடுறோமா? கண்ட உணவுகளை இன்றைக்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ சமைச்சு தராங்க அப்படி நம்ம சமைக்கலனாலும் வெளியில் போய் நம்ம அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா. ஆனால் தரமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன உணவு பட்டியலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது இருக்குது. அந்த உணவுகளை நம்ம எப்படி சமைக்கணும், இதை பற்றி நீங்கள் பேசலாம். 2275240 2275250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கருத்து சொல்ல வரும் முதல் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அத உணவுகளை பத்தி கேக்குறீங்க, ஒரு பாடல் நான் சொல்லிடுறேன்.
0: பாடல், ஓகே, பாடுங்க.
1: கேப்பை களியுந்தான் புட்டுந்தான் கூழுந்தான் குடிக்கத்தான் உடல் பலமாய் மாறும் தினை மா

0: வந்தான் போட்டுத்தான் ரொட்டித்தான் தட்டித்தான் தின்னத்தான் நாக்கு சூண்ட சுவையை காணும். கேப்பை களியும் தான் புட்டும் தான் கூழும் தான் குடிக்கத்தான் உடல் பலமாய் மாறும். இதை விட சத்துள்ள உணவுகள் வேண்டுமோ? பர்கரும் மேகியும் உடலுக்கு தீமையே. புரோட்டா வேண்டாம், அறுவல் வேண்டாம், இயற்கையாய் கீரை கிடைக்கும் கீரை காயும் உயிரை வளர்த்திடும். கேப்பை களியும் தான் புட்டும் தான் கூட குடிக்கத்தான் உடல் பலமா ஆறும். பாலிதீன் பேப்பரு தீயையும் உணவையும் வாங்கினாம் உண்பதால் புற்றுநோய் வரும். தெரிந்து நடந்தால் நமக்கு நலமே. இனி வரும் இளைய பருவம் இதை உணர்ந்து கருத்தின் நிலை கீழே. கேப்பை களியும்தான் புற்றுந்தான் கூழுந்தான் குடிக்கத்தான் உடல் பலமா மாறும். தினை மாவும் தான் போட்டுத்தான் ரொட்டித்தான் தட்டித்தான் தின்னத்தான் நாக்கு சுவையை காணும்.
1: சூப்பர், ரொம்ப பயங்கரமா கம்போசிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போலது. சாங் எல்லாம் எழுதி பாடுறீங்க, அருமை அருமை. ஓகே,
2: உணவுகளை பத்தி எல்லாத்திலயும் பத்தியுமே எழுதுவேன். இந்த மாதிரிதான் நாங்க சாப்பிடுறோம். இன்னைக்கு கூட ரொட்டி தான், கேப்பர் ரொட்டி தான், கேப்பர் ரொட்டி, கோதுமை ரொட்டி, இந்த மாதிரிதான் சாப்பிட்டா உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும். வெளியில கடையில உள்ள உணவுகளை வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுக்க வேறான்னு கேட்டுக்கிறேன்.
1: நன்றி மேடம். நன்றி நிகழ்ச்சிவரம் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: ஆரோக்கியமான உணவுகள்,
1: தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் இல்லனா கலை.
3: உண்மையாலுமே ஒரு பொருளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது அப்படிங்கறது ஒரு தனி கலை தான். இப்ப கடைக்கு நம்ம போறோம், எக்கச்சக்கமா காய் இருக்கு, குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா எது நல்ல காய், எது வந்து தரமற்றது அப்படிங்கறத நம்ம பார்த்து வாங்கினாதான் சமையல் அப்படிங்கறது ருசிப்படும். சமையல் செய்யக்கூடியது ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குரிய மூல பொருட்கள், அந்த கூறு இருக்கு பாத்தீங்களா, அதை தேர்ந்தெடுத்து பண்ணுவது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உதாரணத்துக்கு கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பச்சை பசேல்னு அந்த கீரை அப்படிங்கறது இருக்கணும். பார்க்கும்பொழுது பூச்சி அரிப்பு அப்படிங்கறது சுத்தமா இல்லாத பூச்செண்டு மாதிரி இருக்கும் கீரை. அதைதான் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும். அப்படி வாங்கினோம் அப்படின்னா அந்த கீரை அப்படிங்கறது அவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் நீங்க பாருங்களேன், மேல சொத்தை எல்லாம் இருக்கும், அந்த சொத்தைய அந்த குட்டி ஓட்டை இல்லாம அழகா இருக்கிற அந்த கத்திரிக்காவை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாதான் அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்படிங்கறதும் வரும். அதே போலதான் வெண்டைக்காவை நம்ம வந்து அழகா செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுனி மூக்கா உடைச்சா அது நல்லா உடைஞ்சா அது நல்ல வெண்டைக்காய் அப்படின்னு இருக்கும்.
1: உடைச்சு உடைச்சு எடுத்துட்டோம்னா கடைக்காரன் நம்மள திட்ட மாட்டாரா? எல்லா வெண்டைக்காயும் உடைச்சிட்டு போனா எப்படிமா?
3: அது அது அது நம்ம மேலாக முத்தக்காயா இல்லையா அப்படிங்கறத நம்ம அப்படியே தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும்.
1: வெளிர் வெளிர் பச்சை நிறத்துல இருக்கிறதுலாம் கொஞ்சம் இலசுக்காய். ஓகே,
3: ஆமா அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்லுவாங்க முருங்கக்காய் நான் முறுக்கி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தனி கலை தான் நீங்க சொல்ற மாதிரி உணவு, அதற்குரிய மூல பொருட்களை அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம். மேம் சில கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்த பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும், அரை டம்ளர் போட்டாவே நல்லா காணும். சில இதுல பருப்பு எவ்வளவு போட்டாலும் காணாது. அப்போ அந்த அந்த மூல பொருட்கள்ல இந்த காய்கறிகளையும் தாண்டி இந்த பருப்பு வகைகள் எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் கவனம் அப்படிங்கறது கூடுதலாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ஒவ்வொன்னையுமே பார்த்து பார்த்து வாங்கினா மாத்திரம்தான் இந்த சமையல் சிறப்பாக இருக்கும். என்ன ஒண்ணுன்னா ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணுமா? ஏனோ தானோ சீப்பா கிடைக்குது, தரமற்ற பொருளை வாங்கி அது காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொருளை வாங்கிட்டு கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காசு குடுக்கற மாதிரி ஆயிடும். அதற்கு கொஞ்சம் நாமினல் சார்ஜஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில தரமான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளையும் பார்த்து நம்ம அந்த உணவு பொருட்கள் அப்படிங்கறத வாங்கணும். அதே மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க, எந்த ஒரு பொருளையுமே நம்ம அதனுடைய மேல்புற தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பழங்கள்லாம் பயங்கரமா பழ பழ பழன்னு இருக்கும் கடையில பாக்குறச்ச பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியலா இந்த வேக்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்த போட்டு மேல மொழுகி வச்சிருப்பாங்க. அது உடலுக்கு வாங்கி சாப்பிடக்கூடாது, அதை உட்கொள்ள கூடாது, அது மிகவும் கெடுதல். ரொம்ப நார்மலா பார்த்தாவே தெரியும் இது நல்லதான்னு. அந்த பொருட்களை வாங்கி நாமளும் சாப்பிடணும், நமக்கு நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்களுக்கும் கொடுக்கணும். ஆனா நம்ம பலர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா காசை

0: அதிகமாக சொல்கிறாங்க இந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சு சீப்பாக தரமற்ற பொருட்கள் விற்கக்கூடிய கடைக்கு போய் நம்ம வாங்குறோம். அதை அதை முற்றிலுமா தவிர்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்காம நல்ல பொருட்கள் வாங்கி சாப்பிட்றது அல்லது சமைக்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். நிறைய ஒன்று சொல்லணும்னா, அந்த அரசாங்கமே வந்து சந்தை மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாங்க மேம். அந்த சந்தையில வந்து நம்ம போய் பொருட்கள் வாங்குறது சிறப்பு. அந்த ஃபார்மர்ஸே பாத்தீங்கன்னா நிலத்துல விளைவித்த அத்தனை பொருட்களை கொண்டு வந்து டைரக்டா நம்ம கிட்ட விற்பாங்க. அப்போ அந்த ஒரு தரமான பொருளை நம்ம பார்த்து தொட்டு வாங்குவதற்கு ஒரு இலகுவான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அது தெரிந்து வைத்து கொண்டு நம்ம சூப்பரான ஒரு விஷயம் எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா?
1: சூப்பர் சூப்பர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: இன்னைக்கு நம்ம தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைச்சு நம்ம எப்படி சாப்பிட்ணும், அது ஒரு பெரிய கலை அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து நேயர் சொன்ன மாதிரி தான், நம்ம கடைக்கு போயிடுவோம், இப்போ காய்கறிலாம் வாங்க போயிடுவோம், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கும். அங்கே போயிட்டு ஐயோ நாளைக்கு குழம்புக்கு என்ன சமைக்கலாம், என்ன காய் வாங்கலாம், சரி ஓகே இதை வாங்கிட்டு போம் அப்படின்னு ஏதோ ஏனோதானோன்னு ஏதோ ஒரு ரெண்டு காய் எடுத்து போட்டு வந்துடுவோம் நம்ம அவசர கதியில். நேரம் இல்லை, நம்ம பாட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் யோசிக்கணும், நம்ம இந்த தரமான உணவை சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படுது அப்படின்றத. இப்போ பழங்கள்லாம் கூட வாங்க போகும்போது என்னென்ன பழங்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வழக்கப்படுத்தி கொள்ளணும். நம்ம சமையலை வந்து ஒரு அழகான, இப்போ தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, இன்றைக்கி வந்து மண்டே ஆயிடுச்சு, இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம சமைக்கலாம், காலையிலேருந்து இல்லை மதியானம் நம்ம லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத. காய்கறி கடைக்கு போயிட்டு பார்க்கும்போதே அங்கே கீரைகள்லாம் வந்து இருக்கும், இதில் என்ன கீரை இன்றைக்கி நம்ம சாப்பிட்லாம், அடுத்தது என்ன கீரை செய்யலாம் இப்படின்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இது எல்லாருக்குமே சேஃப்டி தானா அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஒரு அழகாக செய்யலாம். நீங்களும் இது குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். 2275240 2275250 என்ற நம்பருக்கு இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11:18. இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம இன்றைக்கி அவசர கதியில் ஏதோ ஒன்று செய்து நம்ம இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் வெளி சாப்பாட்டு பழக்கத்துக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதில் தரமான உணவு அங்கே இருக்கா, நமக்கு ஆரோக்கியமானது தானா அது அப்படின்றத நம்ம யோசிக்கவே நம்ம தவறிடுறோம் அப்படின்றது தான். எவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சிருந்தாலுமே இது நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், அதை தான் சரி அப்படின்னு நம்ம வாதாடவும் செய்யணும். நம்ம அதை பற்றிலாம் நம்ம இது தவறு அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. யாராச்சும் சுட்டி காட்டினாலும் அதை பற்றி நம்ம சரியாக நம்ம காதில் வாங்கிக்கிறதும் இல்லை. ஸோ தரமான உணவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், செலக்ட் பண்ணணும், அதை நம்ம சமைக்கும் போது எவ்வளோ அழகாக அதை சமைக்கணும். சமையல் வந்து சில பேருக்கு ரொம்ப ஒரு பிடித்த கலையாகவே இருக்குது, அது ஒரு அழகியலாக தான் அதை செய்கிறாங்க. நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: சத்தான உணவு, சத்தான சரிவிகித உணவு, இது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கிற உணவு, இது உடல் நலனை பாதுகாக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நம்ம தரம் பிரிக்க தவறிடுறோம்.
0: ஆமா,
1: நம்ம நெருப்பு நாவுக்கு தான் சுவை தேடுற மொழிய உடல் நலனை கவனத்தில் எடுத்துக்காம போயிட்டு இருக்கிறோம். அது மாதிரி என்ன இருக்கிறது, விரைவு உணவகம், விரைவு உணவு உணவகங்கள்ல சாப்பிடுறது, நடைபாதைகளில் சாப்பிடுறது, தரமான உயர் ரக உணவு விடுதிகளில் போய் சாப்பிடுறதுன்னு ஒரு பழக்கமா வச்சுக்கிறோம். ஆனா குடும்பத்தில் நம்ம சத்தான காய்கறிகள் அப்படிங்கறத போட்டு நம்ம சரியான திருமதி செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுறது, கீரைகளை சாப்பிடுறது, சத்தான பழவகைகளை சாப்பிடுறதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறோம். இதனால்தான் நம்ம நோயை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் பேர் விழிப்புணர்வு இல்லாம அலட்சியமா போயிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம் பின்னாடி அப்படிங்கறது. இந்த கம்பு கேழ்வரை கலந்த கூழ் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் குறைஞ்சு போச்சு. அது மாதிரி குறைஞ்சு போனதுனால நம்ம வந்து இப்ப ரொம்ப தொல்லைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பின்னாடி என்னென்னமோ நோய்கள்லாம் நம்ம சந்திக்கிறோம். இனிப்புகளை தவிர்க்கணும்னு நம்ம சொல்றோம், ஆனா இனிப்பு கிடைக்கிற போது விட்டு கொடுக்குற நம்ம மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் சக்கரை நோய், டயபெட்டிஸ் அதுன்னு பல தொல்லைகள் அனுபவிக்கிறோம். பிற்பாடு நம்ம அந்த சக்கர நோய் வர நேரங்கள் அதுக்கு பிற்பாடு ரொம்ப தொல்லைகள் அனுபவிக்கிற போது உணவு கட்டுப்பாடுகள் எடுத்து வரும். வருமுன்னர் காவானால் வாவாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இனி வரும் காலத்துல விழிப்புணர்வோட இருக்கணும், உணவுகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம உணவுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் முன்னுதாரமா இருக்கணும். குழந்தைகளுக்கு அது மாதிரி உணவு வகைகளை கொடுத்தோம்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அது மாதிரி நோய் உணவுகளை நான்

0: சாப்பிட்டதுனாலையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனாலையும் இப்ப என்னுடைய பேர பிள்ளைக்கு கொடுத்ததுனாலயும் இப்ப நோயற்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். மருத்துவ செலவுல இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு அடிப்படை விஷயம் இதுதாங்கிறது முதன்மை காரணம்.
1: ரொம்ப அருமை சார், சூப்பர்.
0: அனுபவம் தானே சொல்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
1: கண்டிப்பாக, ஏன்னா அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா. நம்ம வந்து சாப்பிட்ருப்போம், ஆனால் இன்றைக்கி வந்து பசங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வேறு மாதிரியான உணவுகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம். நம்ம
0: தொட்டு இந்த பட்டு அதுக்கு பிறகு நம்ம விழிப்புணர்வு வர முடியல. முன்னாடியே நம்ம விழிப்புணர்வுகளை மாறிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கலாம். இதான் சொல்லுவாங்க, வாணிபனுக்கு வைத்தியம்னு கொடுத்து வாணிபனை கொடு அப்படிம்பாங்க.
1: ஓகே ஓகே.
0: நிறைய மருத்துவமனை வந்து நம்ம போயிட்டு நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அதுவும் செலவு பண்ணாம நல்ல நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வேணும்னா இதுதான் முதன்மை காரணம். உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன்,
1: சொல்லுங்க.
0: இப்ப எங்க அம்மா வந்து அவங்களுக்கு 85 வயசு ஆகுது, மருத்துவ செலவு குறைவு, இதுல கண்ணாடி போடாம படிக்கிறாங்க எழுதுறாங்க. எங்க பெரிய அப்பா வந்து 80 வயசு கிட்டத்தட்ட 90 வயசுல கோல் ஊனிக்கிட்டு கண்ணாடி போடாமலே நடந்துகிட்டு இருந்தாரு, வாழ்க்கை வாழ்ந்தாரு. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இதுதான் முன்னோர்கள் அது மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து பார்த்து சத்தான உணவுகளை கொடுத்ததுனால அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அது மாதிரி வாழ்க்கை இப்ப வாழணும் தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
1: ரொம்ப அற்புதம் சார், நன்றி.
0: நன்றி.
1: இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உணவுகள் வந்து காலையில் எப்பயுமே ரொட்டீனாக நம்ம என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு இட்லியை சமைச்சி வச்சு சாப்பிட்ணும், இட்லி தோசை, இப்படி தான் நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதே மாதிரி மார்னிங் ஃபுட்டு ஈவினிங் ஃபுட்டு இது மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பதில் வந்து தரமான உணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது. காலையில் நம்ம காய்கறிகள் இதை கூட நம்ம ஒரு 2 டேஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடாமல் இப்படி காய்கறிகளே வெஜிடபிள் சாலட் மாதிரி நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அடுத்தது பழங்கள் தேர்ந்தெடுக்கும் போதும் வந்து நம்ம அப்படிப்பட்ட பழங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சில பேர் மார்னிங்லேயே வந்து வயிற்று வந்து காய போட்டுருவாங்க, எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ஓடுறது. இது பசங்கள்கிட்டையுமே இது ரொம்ப வந்து பெருகி போயிடுச்சு. அதை நம்ம கண்டும் காணாமல் இருக்கும் பார்த்திங்களா, பையன் வேணான்னிட்டான், சாப்பிடாமே போகிறான், பரவாயில்ல, அவன் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுப்பான், ஓகே ஓகே, ஒரு பிஸ்கட் பேக்கெட் அவனுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி காலத்தை கடந்து போகிறோம் பாருங்கள். அதுக்கு பதில் நம்ம அவங்கள எப்படி மாற்றாக நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான வெரைட்டியான இப்போ கீரைலாம் நிறைய பிள்ளைங்க வந்து சாப்பிடாதுங்க. ஆனால் அந்த கீரைகளை நம்ம பொடியாக நறுக்கி கோதுமை மாவில் பிசைஞ்சி அதை ரொட்டி மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை காய்கறிகளை அதில் சேர்க்கலாம், இது ஏதாவது ஒன்று அதில் சேர்த்து அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்து வந்து கிடைக்குது. இப்போது இதை நம்ம எப்படி கலையாக செய்யணும் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம விரும்பி செய்தால் தானே அது ஒரு அழகு பெறும். அதில் தானே நமக்கு சமைக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப கோபம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது சமைக்கும்போது அந்த சமையலுக்கு கூடுதல் சுவை கூடுது அப்படின்வாங்க. இதே ஒரு கோபமாக ஏதோ ஒரு வேகம் நமக்கு அவசர கதியில் சமைக்கும் போது எல்லா கோபத்தையும் நம்ம வந்து சமையல் அங்கே காட்டும்போது அந்த சுவை வந்து கெட்டுடுது. இது உண்மைப்பூர்வமான ஒரு விஷயம், ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அப்படி சமைக்கும்போது அந்த உணவு வந்து சுவை வந்து குறையுது அப்படின்றது. மன நிம்மதியோடவும் ஒரு இன்பம் அதாவது இனிமையாகவும் ஒரு மகிழ்ச்சியுடனும் சமைக்கும்போது அது வந்து கூடுதல் கவனம் பெறுது, கூடுதல் சுவை பெறுது அப்படின்றது தான். நீங்கள் உங்களோட கருத்துக்களை பேசலாம். தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இது பற்றின உங்களோட கருத்துக்கள் பேசலாம். 2275240 2275250 நம்பருக்கு ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 11:28 19 நேயநேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் பழக்கம் அல்லது கலை, இதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் கருத்து கூற வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
1: நம்ம நினைச்சு சமைத்து
0: தரமான உணவை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை சமைச்சு சாப்பிடுற வழக்கம் இல்லைன்னா அது ஒரு கலை, இதை பத்தி தான் நம்ம பேசுறோம்.
1: தரமான உணவை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம குறிப்பாக வந்து கிராமங்கள்ல விளையிற நம்ம உணவுகளை சாப்பிட்டாலே போதும். அதாவது பாஸ்ட் ஃபுட் உணவுன்னு சொல்லி அவ்வளவு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேலைப்பளவின் காரணமா பாஸ்ட் ஃபுட் அது எவ்வளவு தூரம் கொண்டு மருத்துவத்துக்கு செலவழிக்கிறது, அதை நோய்தாப்பட்டு இருந்தா கூட கேட்டா தெரியும்.
0: அது தெரியும், ஆனா நாங்க வேகமா தான் ஓடுவோம்.
1: வேகமா தான் ஓடுவோம். பாஸ்ட் ஃபுட் தான் நல்லா இருக்கு. நிறைய பேர் நூடுல்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க.
0: கண்டிப்பா பெரியவங்க
1: சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் ஏற்றி சரிதான் மேடம். அதுல எவ்வளவு கிருமி நாசினி இருக்கு, எவ்வளவு இது இருக்குங்கிறது யாரும் உணர மாட்டேங்காங்க.
0: அது சுவையூட்டி, அந்த மணமூட்டி அப்படின்ற நிறம் மூட்டி எல்லாம் வந்து போட்டு அதை கலர்ஃபுல்லா வைக்கிறாங்க.
1: சுவை கூட்டுறதுக்காக நிறம் மூட்டி நிறைய சேர்க்கறாங்க. அதை தவிர்த்தாலே ஓரளவு நம்ம காலை உணவு கண்டிப்பான முறையில அனைவரும் நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. அதுவும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் ரொம்ப தவிர்க்கிறாங்க. பள்ளிக்கு செல்ற அவசரத்துல அந்த காலை உணவு எடுத்தாலே ஓரளவு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். சத்தான உணவு சிறுதானிய உணவுகளையும் நிறைய சேர்த்துக்கிட்டாலே போதும்.
0: கண்டிப்பா
1: சிறுதானிய உணவு தான் அதிகமா நிறைய பேர் சேர்க்க மாட்டேங்காங்க. சேர்த்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது.
0: ரொம்ப நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறுதானியத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சமைச்சு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு
1: ஸ்நாக்ஸ் அது கொடுத்தாலே போதும் மேடம்.
0: அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டா இதுதான் வேணும் அப்படின்னு
1: நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்ந்துருவாங்க. 80 வயசு வரைக்கும் எந்த உடம்புல இப்ப ஒரு நேர் சொல்லறலாம் மேடம், கல்லடி போடாம எங்க அம்மா இது பண்றாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி குழந்தைகள் ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகள் மிக மிக அவசியம் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார், நன்றி.
1: அது வந்து ஸ்நாக்ஸா பயன்படுத்திக்கிறேன்.
0: நிச்சயம் நிச்சயம், நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
0: அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுதானியங்களை வச்சு தான் வந்து இந்த பயிர் வகைகள்லாம் வந்து முளை கட்டி தருவாங்க. இந்த கம்பு இதெல்லாம் வந்து வந்து முளை கட்டி அழகாக பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு உருண்டை இதெல்லாம் சொல்லுவாங்க. பெரும்பயிரில் வெள்ளம் சேர்த்து உருண்டை செய்து அதெல்லாம் வந்து தருவாங்க. இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது சத்து நமக்கு கிடைக்குது. அதை சமையறத ஒரு சமைக்கிறத அழகாக செய்தாங்க அந்த நேரத்தில். இன்றைக்காச்சும் நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரியான ஈஸியாக நம்ம சமைக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அடுப்பில் தான் சமைச்சாங்க. சரி, அடுப்பு இல்லாமலே செய்யும் போது பிள்ளைகள்லாம் வந்துடுவாங்க பள்ளிக்கூடம் விட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு அழகாக நம்ம இதை செய்து வைக்கணும், வந்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு தேடி அந்த அடுப்புங்கரைக்கு போயிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலையாக அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதை அந்த தலைமுறைக்கிட்டேருந்து நம்ம இதை கற்றுக்கணும் இந்த தலைமுறை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா

ஆமாம் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்றாங்க. ஐயாச்சும் வழியில் போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அந்த பழக்கத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஐயோ அப்பா எனக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னெல்லாம் சமைக்கலாம் முடியாதுப்பா, இந்த சமைக்க சொல்கிற வேலைலாம் வச்சுக்க போகிறேன், ஏதாவது வரும்போதே எனக்கு ஏதாவது ஹோட்டல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு ஆர்டர் தான். அப்புறம் பசங்களும் அவ்வளோதான், என்ன வேணும் ஐ உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பசங்களை கேட்கும்போது ஆளாளுக்கு ஒன்று வந்து ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அழகாக ஒன்றா உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் பழக்கம் வந்துருச்சு. அது என்றைக்கும் ஒரு நாள் அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இதையே வந்து கண்டினியூவாக நம்ம வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் ஆரோக்கியம் கெட்டு போகும் அப்படின்றத நம்ம மனதில் இருத்திக்கணும். இன்னும் தரமான உணவை நம்ம எப்படிலாம் தேர்ந்தெடுக்கலாம், என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசலாம் பாடல் பிறகு.

0: நேரம் 11:34 நிமிடம் 40 நொடி. நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து மாமத் இக்பால் நலமா இருக்க சகோதரி.
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு உலக அறுவை உணவு அறுவை உணவக அறுசுவை உணவக இன்னைக்கு தினமும் கொண்டாடிட்டு வராங்க. உதாரணமா நம்ம சாப்பாடு வந்து முக்கியமா இந்த ரெண்டு அறுசுவையில வந்து உரப்பையும் உப்பையும் கம்மி பண்ணிட்டா உடல் நலம் பயக்கும்னு மருத்துவர் சொல்றாங்க. உதாரணமா நம்ம உப்பு கம்மி பண்ணா பிரஷருக்கு நல்லது, உரப்பை வந்து கம்மி பண்ணா வயிற்று புண்ணுக்கு நல்லது. அதனால நம்ம மற்ற இதை வந்து எல்லாருமே இந்த கசப்பு பொருள் இந்த ஓர்ப்பு பொருள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எடுக்கிறதே இல்லை. திருப்புலையில இருந்து நம்ம பழக்கம் பண்ணி கொண்டு வரணும் பிள்ளைங்களுக்கு. எதே இருந்தாலும் ஸ்வீட்டு தான் முக்கியமா பிள்ளைங்கள்லாம் பிரியப்படுத்துங்க. அதனால ஸ்வீட்லாம் சாப்பிடலாம், ஆனா அளவுக்கு மீறியும் சாப்பிட கூடாது. எல்லாமே ஒரு அளவு தான். ஸ்வீட் அதிகம் சுகருக்கு ப்ராப்ளம் சொல்றாங்க. அதாவது 40 வயசுக்கு மேல உள்ள உணவுல வந்து நம்ம இதா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். அதாவது என்னென்ன சாப்பிடணுமோ எந்தெந்த அளவுக்கு

0: பிரியா சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது தான் மூணு பங்காக பிரிச்சுக்கிட்டு ஒரு பங்கை காலி இடமாகவும் ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு உணவு மூணு பங்கை நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்.
1: நிச்சயமா.
0: அதனால நம்ம சத்துள்ள பொருளை தான் நம்ம சாப்பிட்றது நல்லது. இப்ப நம்ம பேரு குறைஞ்சி கொஞ்சம் இந்த கனி காய்கறி அப்புறம் பழ வகைகள் அது மாதிரி இதெல்லாம் நம்ம உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமா இது குறைவுனால்தான் காரணம் சொல்றாங்க.
1: ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நீங்க சொன்னது உண்மையிலுமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒண்ணுதான். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா நம்ம உணவுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரணும் நம்ம.
0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: எண்ணெய் பொருட்கள் இல்லாம
0: பருப்பு அதிகமா சேர்க்காம இந்த பாஸ்போர்ட்டை பத்தி தான் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணெய்னு தெரியல, அதே எண்ணெயே போட்டு போட்டு போட்டு அதையே சமைச்சிட்டு இருக்காங்க. அது உடலுக்கு ரொம்ப ஒவ்வாமை ஏற்படுது, உடலுக்கு ரொம்ப பாதிக்குது.
1: அது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது சார், ஆனா ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றதுதான் யாருமே உணரல. இல்ல
0: நாட்டுக்கு அடிமையாயிருக்கா அந்த டேஸ்ட். அந்த அஜினமோட்டோன்னு ஒரு பொருள் சொல்றாங்க, அது சைனால இருந்து

0: அது பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணெய்ன்னு தெரியல, அதையே எண்ணெயே போட்டு போட்டு போட்டு அதையே சமைச்சிருக்காங்க. அது உடலுக்கு ரொம்ப ஒவ்வாமை ஏற்படுது, உடலுக்கு ரொம்ப பாதிக்குது.
1: அது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது சார், ஆனா ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றது தான் யாருமே உணரல. இல்ல
0: நாட்டுக்கு அடிமையாயிட்டா அந்த டேஸ்ட், அந்த அஜினமோட்டோன்னு ஒரு பொருள் சொல்றாங்க, அது சைனால இருந்து அது சாப்பிட்டா ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுறாங்க சாப்பாட்டுலயே. அந்த சாப்பாட்டு ருசியை வந்து தூக்கி கொடுத்து, ஆனா அந்த சைடு எஃபெக்ட் பத்தி நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அந்த அஜினமோட்டோவை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி கலர் போடுற பொருள்ங்கிறாங்க, அந்த கலர் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்னு நம்ம பர்மிட்டட் கலர் இல்லாம மற்ற கலர்லாம் உபயோகப்படுத்தி அது ரொம்ப கெடுதலுங்கிறாங்க.
1: உணவு சுவையா இருக்கிறது மாதிரி இப்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க.
0: எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிற ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தா டக்குன்னு பிள்ளைங்க அதுதான் நம்ம லைக் பண்றாங்க, கலர் கலரான இல்லதுல.
1: அது வந்து ஹார்மோன்ஸ் குறைபாடுகள்லாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. ஒரு பயம் அச்சம் வருது நமக்கு, ஆனா இதை வந்து நாமளே அதை வழிவகுக்கிறோம், பிள்ளைகளை நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்ற இடத்துலதான் நம்ம இருக்கிறோம் அதுல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம பிள்ளைங்களே ஆரம்பத்திலிருந்து நம்ம பழக்கினாதான் நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு நல்லபடியா இருப்பாங்க. அதனால நம்ம வீட்டு பொருளதான் முக்கியவாசி நம்ம சாப்பிடுறது ரொம்ப ஏற்றம்.
1: நிச்சயம் சார்,
0: கண்டிப்பா
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு.
0: நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் நம்ம வந்து இவ்வளோ அறுசுவை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட, தரமான உணவை நம்ம செலக்ட் பண்ணுறோமா, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும். காலையிலேயே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சிறுதானியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே, அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஓகேப்பா டாக்டர் வந்து என்னை இதை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இப்போ நான் இப்படி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் சுவையை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் கூட, தரமான உணவை நம்ம செலக்ட் பண்ணுறோமா, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும். காலையிலேயே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சிறுதானியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே, அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஓகேப்பா டாக்டர் வந்து என்னை இதை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இப்போ நான் இப்படி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம்

0: கலை அப்படின்றோம். சமையலும் ஒரு பெரிய கலை தான். நல்ல ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நல்லா சமையல் இருந்துச்சு அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறோம். செம்மையாக இருந்துச்சுல அந்த குழம்பு, வத்தக்குழம்பு சாப்பிட்டியா, அந்த பொரியல் சாப்பிட்டியா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. அவங்க எவ்வளோ ஒரு அழகாக அதை கலையாக செய்கிறாங்க பாருங்கள். அப்போது ஆரோக்கியம் அதில் கூடுது. பல்வேறு வகையான காய்கறிகளை வைக்கும்போது, காய்கறிகள் செலக்ட் பண்ணும்போது நம்ம தேவையான அளவுக்கு அழகானன்றதை விட நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காத காய்கறிகளை செலக்ட் பண்ணணும். ஊட்டச்சத்துக்கள் எது இதெல்லாம் இருக்குது, நம்ம உணவு விட்டமின்ஸ்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும். என்னென்ன தனி இதுவெல்லாம் அதில் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அந்த காய்கறிகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கணும். நிகழ்ச்சியில் வரும் நேயரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சொல்லுங்கள். வணக்கம், இருக்கிறீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? அப்பா எப்படி இருக்கீங்க? குழந்தைநாதன் சார், ரொம்ப நீண்ட காலம்.
1: என்ன எல்லாமே ரெடிமேடு காலமா போயிருச்சு. ரெண்டாவது வந்து போனமா டக்குன்னு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டோமா, அது என்ன இருக்கு தெரியாது.
0: அதுதான்
1: காலத்தின் சூழ்நிலை இப்பெல்லாம் கட்டாயம் ஆயிடுச்சு. எல்லாருமே வியாதிகாரங்களாகிட்டாங்க நாடு பூரா. அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் சமைக்கிறதுக்கோ இல்ல ஒரு உணவு செய்யறதுக்கோ முடியல. ஆயிரம் தான் இருந்தாலும் நமது மாயூரம் போல ஆகுமான்னு சொல்லுவாங்க பழமொழி. அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு மட்டும்தான் நமக்கு ஒரு சிறப்பு.
0: கண்டிப்பா.
1: அந்த நெல்லுச்சோறு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கெல்லாம் சாப்பாடே கண்டதில்லை. நெல்லுச்சோறு வார ஒரு நட கொடுப்பாங்க, ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு புண்ணியம் செய்த நாடு நம்ம தமிழ்நாடு. அதுல நம்ம பகுதி சொன்ன பாண்டிச்சேரி காரைக்கால் நம்ம அறியணும் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நெல் கலஞ்சம் சொல்லக்கூடியது நெல் கிடைக்கிறதுனால ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்.
0: அதாவது அப்ப நெல் வந்து அதிகமாகவே இருந்தாலும் சாதம் வந்து குறைவா தான் சாப்பிட்டாங்க அப்பவே. காலையில இந்த கேழ்வரகு கம்பு கூழு இப்படி அடைகள் இது மாதிரிலாம் செய்துதான் நாம சாப்பிட்டுருக்கோம் அப்போ.
1: விவசாய வேலைக்கு போனா கூட வீட்டுல இருந்து கஞ்சி வருதான் எதிர்பார்ப்பாங்க. என்ன செய்யறாங்க, பழையதே பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க.
0: இன்னைக்கு பாருங்க, ஒரு 200 ரூபா ஒரு நம்ம சின்ன ஒரு கிண்ணத்துல வந்து அது ஒரு 200 அப்படின்னு ஆகிட்டாங்க. அமெரிக்காலாம் இதை வந்து சேல்ஸாவே பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு தொட்டு தண்ணில ஊத்துறது கிடையாது, கிராமத்துல ஊத்துற மாதிரி அந்த சாப்பாடு கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு
0: 200-300 ரூபான்னு
1: நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய தரமான பொருள். இப்ப அதுவே இப்ப நான் சொல்றேன், பிரதரோட ஒய்ஃப் இருக்காங்களா வந்தாங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா வீட்டுல தயார் பண்ணி சொந்தமான பொருள் தான் சாப்பிடணும்னு
0: நினைப்பாங்க.
1: வெளிநாட்டுல இருந்தாலும் சரிதான், வீட்டுல தயார் பண்ணணும், வீட்டுல சாப்பிடணும். அப்படி என்னோட பொண்ணு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா சென்னையில இருக்கிறாங்க, கடை சாப்பாடுனாலே ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டுல சொந்தமா செய்யணும், தூய்மையா சாப்பிடணும். ரெண்டாவது வந்து இந்த சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தானிய ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப டவுன்ல இருக்கிறவங்களும் சில பேர் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க.
0: இருக்கு ஒரு பாரம்பரியமா நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட வற்புறுத்தலால அது வந்து சமைக்கப்படுது அங்க.
1: ஆமா ஆமா, அதனால தானியத்தை சாப்பிடுவோம், தரமான உணவை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அனைவரும் இந்த பூமியில சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ்வோம் என்பது குழந்தைநாதன் கருத்துக்கு. நன்றி மா.
0: கருத்துக்கு நன்றி சார். நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்தீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில
1: பங்கேற்று மட்டும் இன்னொரு சொல்லுங்க.
0: கண்டிப்பா சொல்றேன் சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமையான அதாவது உணவுகள் தான் நம்ம தரமான உணவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு இப்போ சொன்ன நேயர் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட கருத்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்திலலாம் நம்ம வந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சமைச்சோம் சாப்பிட்டோம், ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பேக்கெட்டில் இதனோட விலைவாசி வந்து ஏறிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து ரொம்ப எளிதாக கிடந்துச்சு, எளிதாக கிடச்சிது. அன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கவே இல்லை, அதை ரொம்ப பொருட்படுத்தவே இல்லை, நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்தி இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோவே வந்து இன்றைக்கி அதிக விலை கொடுத்து வாங்கும் சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். எளிதாக கிடைச்ச பொருட்கள் இன்றைக்கி அதிகமாயிருச்சு. சாதம் அதாவது அரிசி பழையது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து குடலுக்கு வந்து நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள்லாம் அதில் இருக்குன்றதை இன்றைக்கி ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ காய்கறிகளில் வாங்குகிறோம் இல்லையா, இதென்னமும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஈஸியாக உருளைக்கிழங்கு

0: இந்த மாதிரி ஐட்டமே வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் எதாவது எல்லாமே கலந்து இருக்கணும். நமக்கு பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், அதில் விட்டமின்ஸ் இருக்கணும், எல்லாமே கலந்த மாதிரியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எம் அபூஸ் அலி தாண்டவ மூர்த்திக்கு பா, நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், குளிர்சாதன பெட்டியில் அதிக நாட்கள் நம்ம எந்த ஒரு பொருள் வைத்திருந்து சமைக்க கூடாது மேடம். பொறிச்சு எண்ணெயே நம்ம சமையல் செய்யக்கூடாது மேடம். ஒரு நாள் ரெண்டு நாள் இது மாதிரி சமைக்கலாம், தொடர்ந்து அதே செய்யக்கூடாது மேடம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அப்பளம் பொறிக்கிறோம், ஒரு வாழை வடை சொல்றோம், இது மாதிரி பொருள்லாம் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது அதே எண்ணெயில்.
0: ஓகே, கரெக்ட்.
1: இது நம்ம வீட்டிலே ஃபாலோ பண்ணாலுமே நம்மளுக்கு உடல் நலத்துக்கு ஆரோக்கியமா இருக்கு மேடம். இதை தவிர்க்கணும் மேடம்.
0: வீட்டில் நம்ம அதை தவிர்த்துடுறோம் சார், கரெக்டாக தான் பண்ணுறோம். ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே வானல், அதே வானலில் அந்த எண்ணெய்கள், அந்த பிசுக்களை ஓரத்தில் ஒட்டி இருக்கு, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த உணவை அவ்வளோ சுவைச்சி ரசிச்சு அழகாக சாப்பிட்றோமே, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு.
1: கஷ்டமாக தான் இருக்கு மேடம். மல்லிகாடுகள் மேடம், உதாரணத்துக்கு பாசி பருப்பு, இந்த கடலை பருப்பு, ஆனால் அதில் கேசரி பவுடர் கலந்து வருது மேடம். இதை தயவு செய்து நாம் வந்து சுட தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு சமையல் செஞ்சால் நல்லா இருக்கும் மேடம். கொஞ்சம் உப்பு, அந்த மஞ்சள் தூள் பொடி கலந்து நம்ம அலசிட்டு சமைக்கணும் மேடம். இதே நம்மளுக்கு ஒரு உதாரணமாக நோய் வாய்ப்படத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்குது மேடம்.
0: நிச்சயம், கரெக்டாக சொன்னீங்க சார்.
1: இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கண்டுக்க மாட்டுறாங்க மேடம். நம்ம நுகர்வோருக்கு எத்தனையே முறை நம்ம எவ்வளோ விளம்பரம் வருது, எதே நம்ம அந்த நேரத்துக்கு பசிய நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறேன் மேடம்.
0: ஆமாம், வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்றது தான் இன்றைக்கி வேகம் அதான் சொல்லிட்டோம் ஆரம்பத்துலேயே. நம்ம அவசர கதியில் எங்கிட்டுருக்குறோம், எல்லாருமே வேலை பார்ப்பதால் முதல்லாம் வந்து பெண் வந்து வீட்டில் இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி பெண்களும் வந்து வேலைக்கு போகிறதால வேக வேகமாக சமைச்சு எல்லாத்தையும் அவசரமாக இந்த சாப்பாடு இருந்தால் போதும். அதுலேயும் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெறும் சாதமாக என்ன இருக்குன்னா, எலுமிச்சை, புளி சாதம், தயிர், இதுதான் வந்து முக்கியமாக இருக்காது.
1: மண்பாண்டத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம், இனி ஒரு காலங்களில் மேடம்.
0: ஓகே ஓகே சார்,
1: இதான் என்னுடைய கருத்துக்கு மேடம்.
0: நன்றி சார், நன்றி, உங்கள் கருத்துக்கு நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஸ்ட்ரானமிலே, அதாவது நல்ல உணவை, நம்ம அறுசுவை உணவை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து சமைச்சு அதை அடுத்தவங்களுக்கு அழகாக பரிமாறி அந்த கலையை அவங்க சாப்பிட்றத பார்க்குறது ஒரு அழகு கலை தான் இல்லையா? எப்படி சமைச்ச அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லுவோம்ல, இதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலை தானே. இது வெறும் சமையலை மட்டும் இல்லாமல் உணவுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு கலாச்சாரத்துக்கு இல்லை ஒரு தொடர்பையும் நம்ம குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பாரம்பரியமான உணவுகளை நம்ம வந்து வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒன்றாக தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி அதை நம்ம தவிர்த்துட்டோம், அதை ஏற்றுமதி பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நம்ம மறந்துட்டோம், அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, அதை வந்து வியாபார யுக்தியாகவே இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க வெளிநாடுகள்லாம். நம்மக்கிட்ட இருந்த என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நமக்கானது தான், ஆனால் நமக்கானதே இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னும் போது ஒரு பெரும் வருத்தம் தான் நமக்குள்ளே இருக்குது. நகிஷில் கருத்து கூறவரும் அடுத்த நேயரோட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம். சரி, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இங்க பேசுறதுக்கு பதில் வேற இங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து நீங்களும் பேசலாம் பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் உடையார் பழையம் பஜி.
0: சொல்லுங்க சார்.
1: கார்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, ஓர்ப்புங்கிற அத்தனை சமாச்சாரமும் உள்ள உணவா இருக்கணும். பெரும்பாலும் அவியல் உணவுகள், இட்லி, இடியாப்பம், இதெல்லாம் உடல்நலுக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் செரிமானமாக கூடியது. அவித்த பயிறு வகைகளை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் எண்ணெயில பொறித்த உணவுகளை தவிர்க்கணும். ஏதோ ஒன்னு ரெண்டு எடுத்துக்கலாம ஒழிய அதுக்காக வந்து எண்ணெயையும் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய், கடலை எண்ணெயே உபயோகப்படுத்த கூடாது. அதே மாதிரி சன்ஃபிளவரையே பயன்படுத்தி இருக்க கூடாது. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சமையல்ல பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழ வகைகள், தினசரி அன்றாடம் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிறது நல்லது மேடம். நன்றி மேடம்.
0: ஓகே, தரமான உணவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத அழகா சுருக்கமா சொன்னீங்க. நன்றி.
1: கீரை காய்கறிகள் எடுத்துக்கலாம்.
0: ஓகே, நன்றி சார. நன்றி
1: நன்றி நன்றி.
0: இப்போ அறுசுவை உணவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு அறிவியல் தான், அது ஒரு அழகான கலை தான். எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றது இருக்கு நமக்கு. நம்ம ஏதோ அப்படின்ற உணவுகளை எடுக்காம, இப்போ நம்ம சொன்ன மாதிரி காய்கறிகள், கீரைகள், நம்ம பாரம்பரிய உணவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க பழகிக்கணும். இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லாமல், இப்போ நம்ம துரித உணவுக்கு வந்து மாறிட்டோம் இல்லையா, வேகமாக போகிற ஆயில் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா உடல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு நமக்கு. ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை நாமளே வந்து கெட செய்கிறது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நம்மளோட அறிவின்மையை தான் காட்டுற மாதிரி இருக்கும். எல்லாம் தெரிஞ்சும் நம்ம இப்படி நடந்துக்கிறோமே அப்படின்றத படிச்சிருக்கிறோம். படிக்க படிக்க நாகரீகம் வளர வளர தான் நமக்கு ஏதோ தவறு செய்து அதிகமான தவறுகள் நேருதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பேசலாம், பாடல் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் 11:53. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை, இதை பற்றி தான் பேசணும். ஏன்னா இன்றைக்கி கேஸ்ட்ரானமி டே அப்படின்றதால அதுக்கே வந்து நல்ல உணவை, ஆரோக்கியமான உணவை சமைத்து உண்ணும் கலை ஒரு அறிவியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த டே அப்படின்றதால இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேசிட்டோம். நேயர்கள் வந்து சிறப்பாக கருத்துக்களை சொன்னாங்க. நிச்சயமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீர் காய்கள் இதெல்லாம் வந்து உணவில் நம்ம வந்து சேர்க்கிறதே இல்லை. உவர்ப்பு துவர்ப்பு கொண்ட காய்களை நம்ம வந்து சேர்க்கணும். தரமான உணவு அப்படின்றது, இப்போ சுகர்லாம் வந்து அதிகமாகிருச்சு, சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வாழைப்பூ இதெல்லாம் வந்து தரமான உணவு தான். வாழைப்பூ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். எல்லோரும் வந்து அதை வந்து தவிர்க்கிறாங்க. உவர்ப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. பெரும்பாலும் நம்மளோட அறுசுவையில் உவர்ப்பு துவர்ப்பு சுவை வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. ஸோ இந்த துவர்ப்பு சுவையையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ஒரு கலையாக, அழகியல் ஒரு கலை. சமையல் என்பது ஒரு அழகிய கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை கூறிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: வளமான பாரதம். இந்தியாவின் சிறுதானிய திட்டம் சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சந்திரு, அங்க பாரு, பஸ் ஸ்டாப்ல நம்ம கோபால் சார் நிக்கிறாரு.
2: ஆமா சார், கோபால் சார், சார் இங்க வாங்க சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க.
3: ஹாய் சந்திரு, என்னமா ரம்யா, எப்படிமா இருக்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: என்ன சார் இங்க நிக்கிறீங்க?
3: திருவண்ணாமலை பக்கத்துல அத்தியந்தல் ஒரு கிராமம் இருக்கு.
2: ஆமா,
3: அங்க சிறுதானிய மகத்துவ மையம் இருக்கு. சிறுதானியங்களை ஆராய்ச்சி செஞ்சு பல புதிய ரகங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. அந்த மையத்தோட தலைவரை பார்த்து சில ஆலோசனைகளை கேட்கலான்னு திருவண்ணாமலைக்கு கிளம்பி போறேன். அதான் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன்.
2: நல்லதா போச்சு, நாங்களும் திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் சார்.
1: அண்ணாமலை ஏற தரிசனம் பண்ண திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கோம் சார்.
2: கோபால் சார் வாங்க, உங்களையும் எங்க கார்லயே அழைச்சிட்டு போறோம். இப்படி வாங்க, இப்படி முன்னால வந்து உட்காருங்க சார்.
3: சரிப்பா சந்திரு, உட்காந்துட்டம்பா, போலாம்பா.
1: கோபால் சார், திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்துக்கு எதுக்காக போறீங்க?
3: என்னமா ரம்யா இப்படி கேட்டுட்ட? சிறுதானியங்களோட முக்கியத்துவம், பயன்பாடு, எதிர்காலம் குறித்து பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அத்தியந்தல் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையத்துக்கு போறேம்மா.
2: கோபால் சார், நீங்க சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். நாங்களும் உங்க கூட அத்தியந்தலுக்கு வரலாமா சார்?
1: சார், நாங்களும் வரோம் சார். அந்த மையத்தை பார்க்க எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார்.
2: ஆமா சார்.
1: சந்திரு, வண்டியை ஓரமா நிறுத்து.
2: எதுக்கு ரம்யா?
1: அதோ தள்ளுவண்டியில கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு போலாமே.
3: வாங்க, மூணு பேரும் கூழ் குடிக்கலாம்.
2: வாங்க வாங்க, போகலாம். கடைக்காரரே, மூணு கூழ். தொட்டுக்க என்ன இருக்கு? பருப்பு துவையில மோர் மிளகா, நார்த்தங்காய் ஊருக்கா. அப்பப்பா, பார்த்த உடனே நாங்களா எச்சில் ஊறுது.
3: சரிப்பா சந்திர, நாங்களா குடிச்சிட்டோம், சீக்கிரம் குடிச்சிட்டு வாப்பா.
2: சூப்பரா இருக்கு. இந்தாப்பா 60 ரூபா மூணு கூழுக்கு. ஏன் கடைக்காரரா, மூணு சொம்பு வாங்கி குடிச்சோம், ஒரு கால் சொம்பு கூழு சும்மா கொடுக்குறது?
4: தம்பி, காசு முக்கியம் இல்லப்பா, மனுஷன்தான் முக்கியம். நீ கேட்ட மாதிரி இந்த கூழு குடி.
2: சூப்பர், ரொம்ப நன்றி. வரோம் கடைக்காரரா.
1: கேழ்வரகு கூழ் சூப்பரா இருந்துச்சு.
2: ஆமா ரம்யா. கோபால் சார் வாங்க உட்காருங்க. ரம்யா உட்காருமா?
1: இதோ வந்துட்டேன்.
2: காரை ஸ்டார்ட் பண்றேன்.
3: சந்துரு, காரை எடுப்பா.
1: கோபால் சார், சிறுதானியங்களோட சிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் கேட்டுட்டே வரோமே.
2: ஆமா சார்.
3: சிறுதானியங்கள்னு எதை எதை சொல்றோம்?
2: குதிரைவாளி, தெனை, கேழ்வரகு, வரகு, சாம, கம்பு, பனிவரகு, அப்புறம் சோளம்.
3: சரியா சொன்ன சந்துரு. நம்ம உடல் சரியா இயங்குவதற்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சிறுதானியங்கள்ல இருக்குது. இரத்த அணுக்களின் உற்பத்தி, அப்புறம் இரத்த ஆக்சிஜன் ஏற்றத்தை அதிகரிக்கும் இரும்பு சத்து, அப்புறம் செம்பு, இதெல்லாம் அதிக அளவுல சிறுதானியங்களில் இருக்குது. சிறுதானியங்களில் உள்ள பாஸ்பரஸ் சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது.
1: புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதுல சிறுதானியங்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
3: ஆமா ரம்யா, சிறுதானியங்களில் உள்ள நார்ச்சத்து, அப்புறம் தாவர ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் வரும் ஆபத்தை குறைக்கின்றன. லிக்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களில் உள்ள தாவர ஊட்டச்சத்தானது பாலூட்டிகள்

0: குடலில் உள்ள லிக்னைனாக மாறுகிறது. இவ்வாறு மாறும் லிக்னைன் மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை பெருமளவு குறைக்கிறது.
1: கோபால் சார், எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது, சிறுதானியங்களில் வைட்டமின் பி அதிகம் இருப்பதால உடலில் கொழுப்புகள் அதிகம் சேராது என்பது உண்மையா சார்?
0: ஆமாம் சந்துரு, சிறுதானியங்களில் உள்ள வைட்டமின் பி ஆனது கார்போஹைட்ரேட் அப்புறம் கொழுப்பினை கிரகித்து அதனை ஆற்றலாக மாற்றுகிறது. வைட்டமின் பி இரத்தத்தில் உள்ள ஹோமோசைஸ்டின் அளவை குறைக்கிறது. இதனால் கொழுப்புகள் ஒன்று சேர்ந்து கட்டியாக மாறுவதும் கொழுப்புகள் உடலிலேயே தங்குவதும் தடுக்கப்படுகிறது.
1: கோபால் சார், பேசிக்கிட்டே வந்ததுல திருவண்ணாமலையே வந்துட்டோம் சார். ரம்யா, அங்க போறேன், மலையை போறேன், தீபம் ஏத்துவாங்களா? அதான் மலை போற.
2: ஆமா, அது தெரியுதுல்ல.
1: கோபால் சார், அத்தியாந்தலுக்கு எப்படி சார் போறது?
0: சந்துரு, ஊருக்குள்ள போகாம லெஃப்ட்ல உள்ள அந்த பைபாஸ் ரோட்ல போனோம்னா ஒரு 10 நிமிஷத்துல அத்தியாந்தல் வந்துடும்பா.
2: அத்தியாந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்துல யார முதல்ல பார்க்க போறோம் சார்?
0: முனைவர் வைத்திலிங்கன் சாரத்தான் முதல்ல பார்க்க போறோம். அவர்கிட்ட பேசிட்டு பிறகு மற்றவங்கள பார்க்கலாம்.
1: ஆ கோபால் சார், அதோ அதோ போர்டு போட்டிருக்க, சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல்னு. உள்ளே போகட்டுமா சார்?
0: சரி சந்துரு, உள்ளே போகலாம் நம்ம. ஆமாம் ரம்யா. சந்துரு, அதோ சாரோட ரூம், உள்ளே போகலாமா?
1: ரம்யா வாமா.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
3: சார் வணக்கம் சார்.
0: முதல்ல எதெல்லாம் சிறுதானியம், சிறுதானியம்னா என்ன?
3: சிறுதானியங்கள் என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலே நெல் மற்றும் மக்காச்சோளத்துக்கு அடுத்தபடியாக ஒரு அதிக பரப்பளவில் பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர். இந்த சிறுதானியங்கள் ஏன் அதை வந்து சொல்கிறோம்னா, அதனுடைய தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசா, அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, குறைந்த பரப்பளவில் தான் பயிர் செய்யப்படுகிறது. எது எதை சிறுதானியங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 சிறுதானியங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக சோளம், அடுத்தது கம்பு, அடுத்தது ராகி, அடுத்து வரகு, பனிவரகு, குதிரைவாளி, சாமை, திணை, இவை அனைத்துமே சிறுதானியங்கள் தான். இதில் வந்து 2 வகையான சிறுதானியங்களுக்கு சிறுதானியங்கள் ஒன்று இருக்குது, குறுதானியங்கள்னு ஒன்று இருக்குது. சிறுதானியங்கள் நம்ம சொன்னோம்னா சோளம், கம்பு, ராகி. குறுதானியங்கள் பேர் நல்லா கவனிக்கணும். குறுதானியங்கள் அதாவது வரகு, பனிவரகு, குதிரைவாளி, சாமை, திணை, இவை அனைத்தும் குறுதானியங்கள் என்று சொல்வாங்க. ஆக இந்த மாதிரி 8 வகையான சிறுதானிய பயிர்கள் தமிழ்நாட்டிலே பயிர் செய்யப்படுகின்றன.
0: பொதுவாக மற்ற நெல், கோதுமை இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும், உரம் அதிகமாக தேவைப்படும், பூச்சி மருந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் இயற்கை சார்ந்த முறையில் சூழ்நிலையை நம்ம வந்து அப்படியே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறுதானியங்கள் இயற்கையோடு இணைந்து எப்படி வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை பயக்குது?
3: தரிசி நிலத்தை பரிசு தரும் நிலமாக மாற்ற வேண்டுமானால் நாம் வந்து சிறுதானியம் பயிர் செய்ய வேண்டும். சார், தரிசு நிலத்தில் எப்படி சார் விளையும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர். இதில் வந்து தண்ணி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கு ஆகிற தண்ணியில் நாளில் 1 மடங்கு தண்ணி இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாது உர தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கு எவ்வளோ உரம் போடுறோமோ அதில் 4 மடங்கு இருந்தால் போதும். நான் உரமே போட மாட்டேன் சார், இது மகசூல் கொடுமா? தாராளமாக மகசூல் தரும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை, அங்கக வேளாண்மை என்பது ஒரு புதிய ஒரு உத்தியாக விவசாயிகள் மத்தியிலே மிகவும் பிரபலம் எடுத்துகிட்டு வருகிறது. நான் அந்த முறையிலே வந்து இந்த சிறுதானியங்களை பயிர் செஞ்சால் மகசூல் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாராளமாக நல்ல ஒரு அருமையான மகசூல் தர வல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. இதில் வந்து அதிகம் செலவில்லாத ஒரு பயிர் வந்து இந்த சிறுதானிய பயிர் தான். பட் வருமானமும் பார்த்தீங்கன்னா, நெல் நீங்கள் போட்டு வருமானம் எடுக்கிறத விட அதிகமான வருமானம் வந்து சிறுதானிய பயிரில் இப்போ நம்ம எடுக்கலாம்.
0: இப்போ சிறுதானிய பயிர்கள் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. சத்துக்கள் அதில் நிறையா இருக்குதா?
3: ஆமாம் சார், இந்த சிறுதானியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா சத்து தானியங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் இந்த சிறுதானிய மகத்துவமையம்னு நீங்கள் பேரை வச்சுக்கிட்டாலும் மறைமுக இன்னொரு பேரும் நீங்கள் சொல்லி கூப்பிடலாம், சிறுதானிய மருத்துவ மையம்னு கூட கூப்பிடலாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் இந்த சிறுதானிய பயிர்கள். அப்படி என்னென்ன சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இப்போ சிறுதானிய பண்ண மக்கள் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நமக்கு வந்து மெயினாக வந்து எலும்பு முக்கியமான ஒரு பகுதி மனிதனுடைய, அப்போ தான் அவன் எலும்பு நிற்க முடியும். அது எலும்பு உறுதியாக இருக்கணும்னா தேவையான சத்து சுண்ணாம்பு, கால்சியம், அது வந்து நம்முடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சிறுதானிய பயிரில் வந்து குறிப்பாக ராகி கேழ்வரகு பயிரில் வந்து 375 மில்லிகிராம் அளவிலே 100 கிராம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா 375 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து தான். ஆக நம்ம எலும்புக்கு உறுதி, இரும்பு சத்து வந்து கம்பில் இருக்குது, ராகியில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஆக நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பு உறுதியாக. அடுத்த முக்கியமான வந்து மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து சாமை, திணை, தென்னை மற்றும் பனிவரகு என்று சொல்லக்கூடிய இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து இருக்கையிலே அதிக புரதச்சத்து அதிகமாக இருக்கின்றன. ஆக இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து புரதச்சத்து

0: நம்ம மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்ததாக வந்து நான் சர்க்கரை நோயாளி வந்து உண்ண வேண்டிய உணவு என்னென்னா நார்ச்சத்து அதிகம் கொண்டது. அது என்னென்னா முளைவிட்ட பயிர், கீரை வகைகள், காய்கறிகள் நிறையா சொல்கிறாங்க. இது வந்து தானியத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது சிறுதானியம் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரைவாளி, இது வந்து இருக்கிறதுலேயே அதிகமான இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு சிறுதானிய பயிர் தான் இந்த குதிரைவாளி. ஆக இந்த நார்ச்சத்து கொண்ட இந்த குதிரைவாளி சாப்பிட்றப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். அடுத்ததாக நமக்கு கண்ணுக்கு தேவையான விட்டமின் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ என்னென்ன சிறுதானியத்தில் இருக்குது, முக்கியமாக வந்து பனிவரகு, அடுத்தது திணை. இந்த இரண்டு பயிர்லேயே வந்து விட்டமின் ஏ கரோட்டினாய்ட்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைகள் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து விட்டமின் வந்து கிடைச்சி நல்ல கண் வந்து சீக்கிரமாகவே கண் டாக்டரை போய் சந்தித்து கண் கண்ணாடி போடுவதிலிருந்து அவர்கள் வந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ விட்டமின் ஏ சத்து வந்து இந்த சிறுதானிய பயிர்களான பனிவரகு மற்றும் திணையில் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாது கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், ஜிங்க் போன்ற இந்த நுண்ணுற சத்துக்கள் அடங்கிய அந்த சிறுதானிய பயிர்கள் வந்து சிறுதானியில் நான் சொன்ன அனைத்து ராகி, வரகு, பனை, குதிரவாளி, சாமை, திணை அனைத்திலுமே இருக்கின்றன. ஸோ இவ்வாறு நம்ம சாப்பிட்டு சாப்பிடுவதனால் நமக்கு வந்து மருத்துவ செலவிலிருந்து நாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சூப்பரா பேசினாரு சார்.
2: அடுத்து யார பார்க்க போறோம் சார்? ரொம்ப ஆர்வமா இருக்கு.
3: முனைவர் கு சத்யா, இணை பேராசிரியர் உளவியல் துறை, அவர்கிட்ட போய் பேசுவோம்.
4: வணக்கம். இந்த சிறுதானிய மகத்துவ மையத்தில் உங்களது பணியை பற்றி சொல்லுங்களேன்.
5: என்னோட துறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உழவியல் துறை. இந்த உழவியல் துறையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா பயிரோட விதைக்கிற காலம் முதல் அறுவடை காலம் வரைக்கும் அதில் என்னென்ன மாதிரியான உழவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க முடியுங்கிற ஆராய்ச்சியில் தான் நான் வந்து செயல்பட்டு இருக்கேங்க.
4: உங்களது ஆராய்ச்சி பணிகள் பற்றி சொல்லுங்களேன்.
5: என்னோட ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னோட மெயினான ஆராய்ச்சி வந்து இங்கே ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அகில இந்திய அளவில் சிறுதானியங்களுக்காக உள்ள வந்து ஒரு ஸ்கீமில் தான் வந்து என்னோட போஸ்டிங்கே இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து அகில இந்திய அளவில் எல்லா விதமான சென்டர்லேயும் ஒரு சில தொழில்நுட்பங்களை வந்து ஒரே வித பயிரில் 5-6 சென்டரில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதாச்சும் ஒரு விதை போடுறோம், அதுக்கு வந்து உரம் போடுவோம். அந்த உரம் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து போடுவோம். அதாவது 50% உரம் அந்த பயிருக்கு போதுமா, இல்லை 75% போதுமா, இல்லை 100% வேணுமா, இல்லை அதையும் தாண்டி வந்து 125% வேணுமா, இன்னும் அதிகமாக போட்டால் நல்ல மகசூல் வருமா அப்படின்னு ஒவ்வொரு பயிர்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளும், அது மட்டும் இல்லாமல் கலை கட்டுப்பாடு சம்பந்தமான ஆராய்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தை தக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏதாச்சும் வறட்சி காலங்களில் இந்த பயிரை எப்படி பாதுகாத்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் இந்த பயிரில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புது ரகங்கள் வெளியிட போகிறாங்கன்னா அந்த ரகங்களில் வந்து எந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, அந்த ரகம் வந்து நல்ல உரத்தை எடுத்துக்குதா, இல்லை உரத்தை கம்மி பண்ணி கொடுத்தா போதுமா, அந்த மாதிரி ஒரு ஒரு வெளியிடக்கூடிய ரகங்களுக்கும் ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம்.
4: உங்களுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு ஆராய்ச்சி பற்றி
5: திருப்தி கொடுத்த ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் சாகுபடி பண்ணுவோம் சார். ஊடுபயிர் சாகுபடி வந்து நான் எதில் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திணையில் வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கான ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா பொதுவாகவே வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது இந்த சிறுதானிய மகத்துவ மையத்தில் வேலை பார்க்கறதுனால வந்து 1000+ மேற்பட்ட விவசாயிகளை வந்து சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு அந்த கிடச்சிது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய சில குறைபாடுகள் என்ன, ஏன் நீங்கள் சிறுதானிய சாகுபடி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து சரி இது போட்டால் வருமோ வராதோ, புதுசாக இருக்குது எங்களுக்கு, அதனால் நம்பி பயிர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, இன்னும் நிறைய காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதில் மெயினான காரணமாக இது இருந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வேர்க்கடலை போடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயிர் வைக்கிறாங்க, எண்ணெய் வித்து பயிர்களோ இல்லை பயிர் வகை பயிர்களோ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மெயினாக இந்த பயிரை போட்டு அது வருமோ வராதோங்கிற பயத்தில் இல்லாமல் அதுக்கு ஊடு பயிராக அவங்க போட்டு விட்டாங்கன்னா கூட இந்த பயிர் வரும், ஒரு பயிர் வந்து இன்னொரு பயிர் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒத்து போகுமா ஒத்து போகாதா அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஒரு சில பயிர்களோட இன்னொரு பயிரை ஊடு பயிராக போடும்போது ஒரு பூச்சினாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் ஏதாவது ஒரு பயிர் பாதிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம பொதுவாக விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் வித்து பயிர்களில் இதை ஊடு பயிராக போட்டோம்னா நமக்கு நல்லா வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள நம்பி நம்ம வந்து இந்த பயிர் செய்ய சொல்லலாம்.
4: அந்த மாதிரி எந்த பயிர் செஞ்சீங்க?
5: இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா வரகு கூட வந்து உளுந்தும் பச்சை பயிரும் நம்ம வந்து போட்டோம். அந்த இதில் வந்து கரெக்டாக நம்ம வரகு தனியாக பண்ணால் அந்த பயிர் எண்ணிக்கை வந்து மாறாது, வரகோட எண்ணிக்கையும் மாறாது, உளுந்தோட எண்ணிக்கையும் வந்து இதில் மாறாது. அப்படி இருக்கும்போது ரெண்டு விதமான லாபம், ஒரு ஏக்கர்லேயே நம்ம உளுந்து தனியாக போட்டோம்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதுவும் நமக்கு கிடைக்கும், வரகு உளுந்து தனியாக போட்டோம்னா அதுவும் லாபம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த உளுந்து மட்டுமே பயிரிடக்கூடிய இடத்துல போய் நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் இதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பயிரை வந்து பாதிக்காது, கூடுதலான ஒரு வருமானம் தான் கிடைக்கும், நீங்கள் போட்டு தான் பாருங்கள், சும்மா போட்டு பாருங்களேன், இதனால் இப்போ வருமானம் வரலனா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நம்பி வந்து அவங்கள தைரியப்படுத்தி சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து திணையில் திணையில் வந்து எண்ணெய் வித்து பயிர்களை வந்து ஊடு பயிராக செய்ய சொன்னோம். அந்த ஊடு பயிர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம நிலக்கடலை பொதுவாக நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து மானாவாரியில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எள்ளு வந்து முக்கியமான எண்ணெய் வித்து பயிராக இருக்குது. இது மட்டும்

0: இல்லாமல் பேயல் அப்படின்னு சொல்லக்கூடிய, நைஜர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த பேயல்னு சொல்லக்கூடிய அது ஒரு எண்ணெய் வித்து பயிர். அந்த பயிர் மூணு பயிரையும் அதில் வந்து ஊடு பயிராக நம்ம போட்டு பண்ணும்போது பயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, நம்ம திணைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம ஊடு பயிராக போடுற அந்த பயிர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இரட்டிப்பு வருமானம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னால் போயிட்டு வந்து இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அந்த திணையை வந்து நீங்கள் நம்பி போடலாம். நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு கூடுதலான ஒரு வருமானம் வரும். அதாச்சும் நம்ம வந்து சிறுதானியத்தோட உற்பத்தியை வந்து பெருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். தனியாக செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் இது என்னமோ போட்டால் நமக்கு வருமோ வராதோ அப்படிங்கிற வந்து நிறைய பேர் சொன்ன பயம். எங்கள் தாத்தா காலத்தில் பண்ணாங்க, இப்போ நான் வந்து பண்ணல. அது வந்து ஏன்னா ஒரு வேளை வருமோ வராதோ, அது எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம், இந்த மாதிரியான பதிலே நிறைய பேர் சொன்னாங்க. வயசான மக்கள் மட்டும்தான் இதை நாங்கள் செய்திருக்கோம், நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நல்லா ஹெல்த்தியாக இருந்திருக்கோம், இன்றைக்கி வந்து வருமானம் கம்மியாக போனதுனால நாங்கள் அதை விட்டுட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கக்கிட்ட வந்து என்னால் இதை வந்து தைரியமாக வந்து இந்த ஊடு பயிரில் நீங்கள் இதை போட்டு சும்மா விதைச்சி பாருங்கள், இந்த பயிரும் பாதிக்காது அந்த பயிரும் பாதிக்காது, உங்களுக்கு கூடுதலான வருமானம் கண்டிப்பாக வரும்னு என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் என்னோட ஆராய்ச்சி மூலமாக.
1: வரக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் உழவியல் துறையிலேருந்து பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்களா? இந்த மூணு வருடத்தில் எத்தனை பயிற்சிகள் கொடுத்துருப்பீங்க?
0: மூணு வருடத்தில் வந்து 100க்கு மேற்பட்ட பயிற்சிகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்கு, எல்லா விதமான மாவட்டங்களும். அதில் குறிப்பாக இந்த வருஷத்தில் மட்டுமே வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட விவசாய குரூப், ஒரு 40 விவசாயிகளாக வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து உழவியல் சம்மந்தப்பட்ட அதில் எப்படி சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம், அவங்க இன்னொரு காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் மெஷினரிஸ் மூலமாக எதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் செலவுகளை கம்மி பண்ணி வருமானம் அதிகரிக்கலாங்கிற சம்மந்தப்பட்ட என்னோட உழவியல் துறை சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன்.
1: சிறுதானியத்தை வந்து ஊக்கப்படுத்தணும், நிறைய அதில் விழிப்புணர்வு வரணும், மக்கள்கிட்ட வந்து பயன்பாட்டுக்கும் அதிகம் வரணும் அப்படின்னு மத்திய அரசு அதை நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் அத்தியந்தல் இருக்கக்கூடிய இந்த சிறுதானிய மகத்துவ மையத்துடைய பணிகள் பற்றி.
0: அதில் முக்கியமான பணியே இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பயிற்சிகள். முதல்ல இந்தியா லெவலில் யோசிக்காமல் நம்ம கிராமத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு ஒரு மாவட்டங்களாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் போது தமிழ்நாட்டோட முக்கால்வாசி மாவட்டங்கள் வந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் வந்து முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி, நீங்கள் பணம் வரவை மட்டும் மெயினாக எதிர்பார்க்காதீங்க, பயன்கள் என்ன இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சாகுபடி செய்வீங்கன்னா இது இருக்கக்கூடிய எல்லா பயன்களும், இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, இதில் வந்து நம்ம வருமானங்களையும் பெற முடியும், அதாச்சும் விளைவிச்சதோட மேலே நம்ம சாப்பிட்றது போக நமக்கு கொஞ்சம் தானமாக தேவைப்படும், ஒரு 10 கிலோ இருந்தால் போதாது, அதான் எங்கேயாவது வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இல்லை, உங்களோட பயன்பாட்டுக்கும் இல்லாமல் உங்களால் மற்றவங்களுக்கும் வந்து அதை மதிப்பு கூட்டி கொடுத்து உங்களால் வந்து நல்ல வருமானத்தை பெற முடியும்னு சொல்லி நிறைய பயிற்சிகளை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக இதனோட விழிப்புணர்வை அதிகமாக ஏற்படுத்தியிருக்கோம் இந்த சிறுதானிய மகத்துவ மையத்தின் மூலமாக.
1: இப்போ சிறுதானியம் அப்படின்னாவே அது வந்து தன்மகரந்த சேர்க்கையுடைய பயிர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ புதிய ரகங்கள் அதில் உருவாகிறது ரொம்ப கஷ்டமான காரியம்பாங்க, ஆனால் வந்து அத்தியந்தரில் வந்து புதிய ரகங்கள்லாம் கூட வந்திருக்குது, அதில் உங்களுடைய பங்கு எதாக இருக்குதா?
0: உழவியல் துறையை சம்மந்தப்பட்ட வரைக்கும் புது ரகங்களில் வந்து நாங்கள் அந்த பயிரோட அவங்க வந்து பயிர் ரகங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த ரகங்கள் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் அந்த மண்ணுக்கு வந்து ஒத்து வருமா, அந்த மண் வந்தாலும் மெயினாக போடுறது அதுக்கு போடக்கூடிய சத்துக்கள், அந்த உர சத்துக்கள் எது எதுக்கெல்லாம் வந்து இயற்கை உரங்களுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லை செயற்கை உரங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா, எந்த அளவுக்கு போடலாம், அதில் வந்து கம்மி பண்ண முடியுமா, அதாச்சும் விவசாயிகள் வந்து நிறைய செலவழிக்காமல் மகசூல் எடுக்க முடியுமா அப்படிங்கிறக்கான உழவியல் துறை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை புது புது ரகங்களுக்கு எங்களோட பாட்டு மூலமா நாங்க செய்து கொடுத்துட்டோம்.
2: கோபால் சார், அதோ ரெண்டு விவசாயிங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட கேக்கலாமா?
1: ஓகேம்மா. ஐயா வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
3: என் பேர் சி ராஜேந்திரன், அருணகிரி மங்கலம், கலசப்பாக்கம் தாலுக்கு, திருநாவளை மாவட்டம்.
1: இப்போ நீங்கள் வந்து சிறுதானியங்களை அதுலேருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களாக விற்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்.
3: ஆமாங்க.
1: அது சம்மந்தமான செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன செய்கிறீங்க?
3: சிறுதானியத்தில் எல்லாமே வாங்கி வச்சுருக்குறேங்க. எல்லா ரகமான சிறுதானியங்களும் இருக்குது. சாமை அரிசி, தினை அரிசி, வரகரிசி, குதிரவாளி, எல்லா அரிசியும் சிறுதானிய அரிசியும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோங்க.
1: அதாவது அரிசியாக செஞ்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க.
3: ஆமாங்க.
1: இப்போ அது மட்டும் நமக்கு லாபம் தந்துடாது, அந்த அரிசியிலேருந்து நம்ம வந்து அதை பவுடராக்கி மாவுலேருந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம்.
3: ஆமாங்க.
1: அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்களா.
3: தினை அரிசிலையும் குதிரவாளியிலையும் பிஸ்கட் செய்கிறேங்க. அதுக்கு மேலே வர்றது வந்து அந்த ஹஸ்கை உபயோகப்படுத்தி மாட்டு தவிடா அரைச்சி மாட்டு தீவனம் பண்ணி கொடுக்குறோம்.
1: அது ஒரு தனி லாபம்,
3: வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த உமியை வந்து தவிடா அரைச்சிட்டு மாட்டு தீவனத்துக்கு கொடுத்துட்றங்க. தினையிலையும் குதிரவாளியிலையும் பிஸ்கட் பண்ணி கொடுக்குறோங்க. அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்லி தினை அரிசி, நாட்டு சர்க்கரை, நெய், வேறு எதுவும் சேர்க்கறதில்லைங்க. எதுவுமே வந்து கெமிக்கல்ஸு கிடையவே கிடையாது, எல்லாமே இயற்கையான வந்து தான் இது பண்ணி கொடுக்குறோங்க.
1: நீங்கள் வந்து அதுலேருந்து பிஸ்கட் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தொழில்நுட்பம்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
3: இப்போதைக்கு வந்து நம்ம பேக்கரியில் தாங்க பண்ணுறேன்.

0: நான் கிண்டியில் வந்து ஒரு 6 மாதம் யூனியம் நடத்தினாங்க. அதில் வந்து இதற்கான தொழில்நுட்பம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தனியார் டிவியில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம், கருப்பு அரிசியில் பாயாசம் செய்யலாம், தேனியில் லட்டு செய்யலாம், அதனுடைய செய்முறை விளக்கங்கள்லாம் வந்து தனியார் நிறுவனத்திலேருந்து வந்து அந்த டிவியில் சொல்கிறவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் போயிருக்கிறோம்,
1: அதனால் ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இப்போ மதிப்பு கூட்டி நம்ம பொருட்கள் விற்கும் போது லாபம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கு?
0: அது ஓப்பனாக சொல்லணும்னாக்கா டபுளுங்க. 100 ரூபா நெல் கரையும்னா 100 ரூபாய்க்கு மேலே இதெல்லாம் மாற்றி விற்கும் போது
1: ஒரு விவசாயி வந்து ரெட்டிப்பு லாபம் அடைய முடியும். நீங்கள் சொல்ல வரீங்க
0: முடியணும், மெனக்கெடணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா மெனக்கெடணும், செஞ்சோம்னா நிச்சயமாக லாபம் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த அரிசி வியாபாரத்துக்கே கூட நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில் இந்த ஹெட் சார்கிட்ட தான் கேட்டேன்.
1: அதாவது அத்தியந்தில் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையம்
0: மையத்தில் இருக்கிற ஹெட் சார்
1: தலைவர்கிட்ட வந்து
0: கேட்டேன், சார் இந்த மாதிரி இருக்குது, அரிசி மார்க்கெட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அக்ரி மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, அதில் அதிகாரிங்க இருக்கிறாங்க. இங்கே மகத்துவத்தில் இருந்த தலைவராக இருந்தவர் தான் இப்போ ஜேடிஏவாக இருக்கிறார். நான் சொன்னேன் என் பேரை பயன்படுத்தி அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னார். இதை துணிஞ்சு யாரும் சொல்ல மாட்டாங்க, என் பேரை பயன்படுத்திக்கோ
1: அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்களா? ஜேடிஏவை
0: பார்த்ததும் 2-3 இடம் இந்த மாதிரி இவங்க கூட சொல்லுங்கள், அங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார். அவர் எனக்கு அறிவுறுத்திருந்தேன்னா, அது ஜேடிஏ சொன்னதுன்னா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், லாபத்தை ஆசைப்படாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து நான் ஒரு விவசாயி மனசார சொல்கிறேன், இந்த மகத்துவம் மையம் எனக்கு ஏராளமான வழிகாட்டுகள் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது உண்மை.
1: சரிங்க, உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க.
0: நன்றி
2: கோபால் சார். அதோ இன்னொரு விவசாயி, ஏங்க இங்க வாங்க, இப்படி உட்காருங்க.
1: உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: என் பேர் சிவபாலன், போலூர் தாலுக்கா, கேளூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நான் வந்து சிறுதானியத்தில் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறேன் சார்.
1: என்னென்ன பொருள்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறீங்க?
3: வரகு முறுக்கு சார், வந்து தினை லட்டு, தினை மிச்சரு, தினை அதிரசம், தினை பிஸ்கெட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணுவேன் சார். வந்து
1: பல இடங்களில் கல்யாண மண்டபங்களில் கூட தினை லட்டு வைக்கிறாங்க. அது சிறுதானியத்தில் செஞ்சதுனால வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அது செய்யக்கூடிய அந்த முறை அதை கொஞ்சம் சொல்லுங்களா?
3: தினை லட்டுன்னு போது பார்த்தீங்கன்னா தினையை வந்து வறுத்துருவோம் சார், வந்து வறுத்து மாவாக்கிடுவோம்.
1: மாவே வந்து ரொம்ப குறகுறன்னு இருக்கணும், மாவில் பவுடராக இருக்கணும்,
3: ரொம்ப நைஸாக இருந்தால் சார் நல்லா இருக்கும் சாப்பிட.
1: ரொம்ப நைஸாக இருக்கும்.
3: ஆமாம், ரொம்ப நைஸாக இருக்கணும். வந்து நைஸாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிடுவோம். வந்து அரைச்சிட்டு பார்த்துட்டா நாட்டு சக்கரை கொஞ்சம் பாகு எடுத்துருவோம் சார். ரொம்ப பாகு எடுத்தாலும் ரொம்ப இதுவாகிடும். வந்து மீடியமான பதத்தில் பாகு எடுத்து அதில் போட்டு கலாரி அப்படியே
1: சின்ன சின்ன உருண்டை,
3: சின்ன சின்ன உருண்டை அப்படியே பிடிச்சி எடுத்து
1: இதில் ஏதாவது நெய் சேர்க்கணுமா?
3: ஆமாம், நெய் சேர்த்து, நெய் சேர்ப்போம்.
1: கொஞ்சம் வாடையாக இருந்தால்
3: தான், நெய் இருந்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வந்து
1: இதில் தேவையான அளவு உப்பு,
3: உப்புலாம் போட மாட்டோம் சார். வந்து
1: உப்பே போட மாட்டேங்களா?
3: போட மாட்டேன் சார். வந்து இது மட்டும் தான், அந்த இனிப்புன்றதுனால உப்பு போட மாட்டோம். வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நாட்டு சக்கரையே பண்ணுவோம். வந்து
1: இப்படிதான் தென்னை லட்டு,
3: தென்னை லட்டு வந்து.
1: சரி,
3: தூயமல்லின்னு அரிசியில் வந்து ரிப்பன் பக்கோடா மாரி அது ஒரு 3 கிலோ வந்து.
1: ஓ, தூயமல்லி அரிசியிலேருந்து?
3: ஆமாம், அரிசியிலேருந்து.
1: அரிசி மாவாக்கி,
3: மாவாக்கி அதுலேருந்து
1: ரிப்பன் பக்கோடா,
3: ரிப்பன் பக்கோடா வந்து பண்ணுவோம். வந்து
1: வரகுலேருந்து முறுக்கு அது எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: நைஸாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு ஓமம், சீரகம், எள் இதெல்லாம் போட்டு மாவை பிசைஞ்சு மரச்சக்கையில் கல்லெண்ணெய் தான் பண்ணுவோம்.
1: கடலை எண்ணெய்?
3: ஆமாம், கடலை எண்ணெய் தான். பெரும்பாலும் நம்ம எல்லாமே அங்கே வாங்குறோம், எல்லாமே இயற்கையான்றதுனால மரச்சக்கை தான் நிறையா வாங்குவோம். பாமாயில் மரச்சக்கையிலேருந்து தான்
1: முறுக்கு.
3: ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ பிறந்த கஸ்டமர் வந்து நம்ம விரும்பி வாங்குறாங்க.
1: அதனால் முறுக்கு வந்து அந்த பதமாக அந்த எண்ணெயிலேருந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமாங்க.
3: ஒன்று
1: வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, அதனால கருப்பு அடிச்சிடக்கூடாது.
3: ஆமாம் சார்,
1: அது பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக அந்த கவர்ச்சியாக அந்த கலர் இருக்கணும் அப்படின்னு, அப்போ தான் அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு அந்த அனுபவத்தில் தான் வர்றதா இதெல்லாம்?
3: அது அப்படியே 1-2 மிஸ் ஆகி கொஞ்சம் ஆகிடும். ஒரு சிலர் கொஞ்சம் ஒயிட்டாக கேட்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் முருளவும் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணிவிடுவோம். கொஞ்சம்
1: வேறு என்னென்ன?
3: கருப்பு கவுனி அதிரசம் பயிர் பண்ணுவோம். வந்து
1: கருப்பு கவுனிலேருந்து
3: அதிரசம், வந்து
1: அதிரசம் பலகாரம்,
3: பலகாரம் பண்ணுவோம்.
1: உங்கள் அனுபவத்தில் ஒரு விவசாயி வந்து விவசாயம் செஞ்சு அந்த விவசாயத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த தானியத்தை அப்படியே நேரடியாக விற்கிறத விட இந்த வேல்யூ ஆடட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மதிப்பு கூட்டி ஒரு பொருட்களை விற்கிறது, இதுதான் லாபம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்களா?
3: இல்லை, லாபம் தான் சார். வந்து அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய அவேர்னஸ் வரல. வந்து இப்போ 100க்கு 10% தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இன்னும் அதிகமாக வரணுன்றதுனால
1: சிறுதானியத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரணும்,
3: இன்னும் வரணும். வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது திருநெல்வேலி மாவட்டம், ஆனால் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வேலூர் மாவட்டம் தான். வந்து ஊரக வளர்ச்சி திட்டன்ற மாரி ஒரு அமைப்பு வந்து தனியாக அங்கே நம் சந்தைன்னு ஒன்று வேலூரில் கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. பில்டிங்கில் நாற்றுக்கு 6 to 9 மணி வரைக்கும் தான் கஸ்டமர் வருவாங்க. அந்த 3 மணி தான் வியாபாரமே வந்து 3 மாதத்தில் வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவோம்.
1: விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்.
3: முக்கியம் வந்து. ஆமாம் சார், வந்து
1: உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
4: கோபால் சார், எல்லாருமே சூப்பரா பேசினாங்க. சிறுதானியங்களை பத்தி பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம் சார்.
5: சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சா
2: நல்ல

0: மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
1: இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சிறுதானியங்களை நாம அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளணும். நம்ம பாரத பிரதமர் சொன்ன மாதிரி இந்தியாவை சிறுதானியங்களின் சர்வதேச மையமாக மாற்ற நாம் அனைவரும் முயல வேண்டும். இதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி சிறுதானியங்களை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்போம். இதையே உறுதிமொழியா ஏற்போம். சரி சந்துரு, நாம கிளம்பலாமா?
0: ஓகே சார், கிளம்பலாம்.
2: சார் சார், அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் புதுச்சேரிக்கு போவோம்.
1: ஓகே ரம்யா, வாங்க வாங்க, காரை எடுப்பா சந்துரு.
0: ஓகே சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளமான பாரதம், இந்தியாவின் சிறுதானிய திட்டம், சித்திரம் கேட்டீர்கள். இணைப்பு குரல்கள் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன், ரம்யாவாக ஏ. கதிஜாவி ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: நேர்களி, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை மாதம் 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12 வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரியிலும், தொலைபேசி எண் 0413-22-00115 மற்றும் 88-70-07-322-29-34-46 என்ற எண்ணிலும் விண்ணப்பிக்கலாம். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

பனிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக கலகல என சில எனத் தொடங்கும் திருப்புகள்.

கதியே நாசுழலு மோடனை நின் நாடியது வெகதியே நாசுழலு மோடனை நின் ஞான சிவமானபத மருள்வாயே

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை மதுரைய சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக

0: துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிஷூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலாக் கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள்

0: தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:16.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.
3: சில பலன்களை எதிர்பார்த்து கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் மாறுவதில் ஒரு வியப்பும் இல்லை. இந்த வீட்டுக்கு இப்போது யோகம் அடித்திருக்கிறது. வராத பெரிய மனிதர்கள் எல்லாம் வருகிறார்கள். இன்னும் யார் யார் வருவார்களோ என்று கண்களை சிமிட்டுகிறாள். நான் திரும்பவும் ஓடிப்போய் விடப்போகிறேன் என்று கூறிக்கொண்டு சமையலறைக்குள் செல்கிறாள் மைத்ரி. லோகாவின் வீட்டில் சில நாட்கள் தங்கி அவளுடைய தயவால் இந்த இல்லத்துக்கு சென்று கல்வி பயின்று முன்னுக்கு வந்திருப்பவள் மைத்ரி. அதற்காக அவள் உரிமை கொண்டாடுகிறாள். ஆனால் முழுதுமாக உணவு, உடை, உறையுள், கல்வி உள்பட அன்பையும் பொழியும் இந்த ஞானம் அவள் மீது அப்படி சுதந்திரத்தை பறிக்கும் அளவு உரிமை கொண்டாடவில்லை. என்ன யோசனை? இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. யாருக்கு பாட்டி என்று கேட்டுக்கொண்டே தேநீரை அவள் கிண்ணத்தில் வார்க்கிறாள் மைத்ரி. பட்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கே, அதுக்கு பார்ட்டியாம். தண்ணி இல்லாத பார்ட்டி. நம்ம மணி ஐயரின் குரூடாயில் தயாரிப்புகள். அப்படியானால் கொலையில் உள்ள புடலங்காயை நாளைக்கு பறிக்கிறேன். ஏன், நீ சாப்பிட வேண்டாமா? புடலங்காயை பறித்து சமைத்து வை, நான் வந்து சாப்பிடுகிறேன். மைத்ரிக்கு நாவுக்கு உப்பு காரத்துடன் நன்றாக சமைத்து உண்ண வேண்டும். ஆனால் ஞானமோ உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் எதையோ சமைத்து வைப்பாள். நாவை வளர்க்கக்கூடாது, காரசாரம் சாத்வீக உணவல்ல என்று ஞானம் கூறுவது வழக்கம். நீங்கள் இப்படி சாப்பிடுவதனால்தான் சென்சார் போர்டு பொறுப்பிலிருந்து இன்று வரை நேருக்கு நேர் பேச துணிவின்றி

0: வழ வழ கொழகொழவென்று இருக்கிறீர்கள் என்று விளையாட்டாக மைத்ரேயி மறுமொழியும் கூறுவதுண்டு. இப்போது அவள் மீது லோகாவைப் போல் உரிமை கொண்டாடி மைத்ரேயி அப்படியெல்லாம் வரமாட்டாள் என்று சொல்ல மாட்டாளா? அவள் முரளியை மணந்து கொள்ள வேண்டும் என்று அதனாலேயே வற்புறுத்த துணியமாட்டாள். ஞானத்தின் இயல்பு மைத்ரேயிக்கு நன்றாக தெரியும். ஞானம் கூந்தலை சீவி முடித்து முகம் திருத்தி கொண்டு ஒரு வெள்ளை சேலை அணிந்து விருந்துக்கு செல்கிறாள். 8:30 மணிக்கு ஞானம் திரும்பி வரும்போது மைத்ரேயி கதவையே மூடியிருக்கவில்லை. மடியில் நூலகத்திலிருந்து கொண்டு வந்த புத்தகம் திறந்து கிடக்கிறது. காலை இன்னொரு பிரம்பு நாற்காலியில் போட்டுக்கொண்டு யோசனைதான் செய்து கொண்டிருக்கிறாள். செருப்புலி உள்ளே கேட்கும்போதுதான் குளிர்ச்சிலிர்ப்போடு சடக்கென்று திரும்புகிறாள். என்ன, ராமராஜ்யம் வந்துவிட்டதென்று கனவா அமைத்திரேயி? இன்னும் கூட்டு கட்சிகள் பதவிக்கு வரவில்லையே, கதவை திறந்து வைத்துக் கொண்டே கனவு காண்கிறாயோ? மைத்ரேயி உண்மையிலேயே நாணி புத்தகத்தை பட்டென்று மூடுகிறாள். ஞானம் கையில் இருந்த பீடாவை மேஜையின் மீது வைத்துவிட்டு, புடலங்காய் வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறாள். நான் ஒண்ணுமே பண்ணலேக்கா என்று மைத்ரேயி சோம்பல் முறிக்கிறாள். அவள் அருகிலேயே நிற்கும் ஞானம் சில கணங்கள் ஒன்றுமே தோன்றாதவள் போல் கூர்ந்து நோக்குகிறாள். மத்தியானம் ஹோட்டலுக்கு போனியா? ஹோட்டலில் வயிறு மந்தித்து விடும்படியாக ஏதேனும் சாப்பிட்டிருப்பாளோ என்றுதான் கேட்கிறாளா? மைத்ரேயி மறுமொழி கூறவில்லை. என்ன சமாச்சாரம்? என் மனசு குழம்பி கிடக்கிறதக்கா. நூல்பாலத்தில் நடந்து தாண்டனும், கீழே விழுந்தால் கிடுகிடு பாதாளம், அப்பால் போனா பொன்னகரம் இருக்கிறது என்று ஆசை காட்டுகிறார்கள். நூல்பாலம் வேண்டாம் என்று ஒதுங்க வேண்டுமானால் குகைக்குள் ஒளிய வேண்டும். குகையில் புலி இருக்குமோ புதையில் இருக்குமோ தெரியாது. என்ன ஆச்சு? துணிந்து மேடையில் ஏறி பேசு, இல்லாவிட்டால் கட்சி அரசியல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போ. இதற்கென்ன தலை போகும் யோசனை?
1: இது என்ன யோசனை?
0: வேறு நான் சொல்லும் யோசனை தான் உனக்கு பிடிக்கலையே.
1: என்ன யோசனை?
0: முரளி உன்னிடம் என்ன பேசினான்?
1: உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
0: நீ லைப்ரரி புத்தகத்தை மடியில் போட்டுக்கொண்டு 3 மணி நேரம் பகற்கனவு கண்டால் 2×2=4 என்று புரிந்து கொள்ள கஷ்டமா?
1: எனக்கு மனசு ஒப்பவில்லையக்கா.
0: ஒரு தரம் என் மீது பட்ட கரையை கையால் துடைப்பது போல் துடைத்துவிட்டு இன்னொரு தரம் இன்னொருவனுடன் வாழ்க்கையில் பங்கு கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அப்படி முடியாமல் இருப்பதை மறந்து நிம்மதியாகவும் இல்லை.
1: ஏன்,
0: உன்னை யாரும் வற்புறுத்தவில்லையே?
1: அது சரி, ரொட்டியை காய்ச்சி தருகிறேன், சாப்பிட்டு விட்டு பாலை குடித்து விட்டு பேச்சுக்கு தயார் செய்து கொள் என்று கூறிவிட்டு ஞானம் உள்ளே செல்கிறாள்.
0: வெற்றிலை பட்டியை கையில் வைத்து திருப்பி பார்த்து கொண்டே வாய் திறவாத அமர்ந்திருக்கிறாள் மைத்ரேயி. ஞானம்மாளுடன் முதன் முதலில் பஸ்ஸில் வந்த பிரயாணத்தை நினைத்து கொண்டு ஸ்ரீனிவாசனுடன் காரில் பிரயாணம் செய்கிறாள் மைத்ரேயி. அன்று மனம் வண்ண சிறகுகள் கொண்டு வானில் திரியும் மகிழ்ச்சியில் திளைத்தது. இன்றோ சிறகுகள் இரண்டிலும் கற்களை கட்டிவிட்டாற்போல் இருக்கிறது. அவள் ஞானம்மாளுடன் வராமல் இருந்திருந்தால் இந்த கார் சவாரி கிடைத்திருக்குமா? முரளி அவளை கல்யாணம் செய்து கொள்ள முன்வருவானோ? மனக்குழப்பங்களை விசிறி அடிப்பது போல் தலையை திருப்பி வெளியே பார்க்கிறாள். அம்மை விடு, ஸ்ரீனிவாசன் தன் காரை ஓட்டுகிறான். அவனுடைய ஊரில் அவன் பசையான ஆள். நிலப்புலன்களோடு ஒரு அச்சகம், அரிசி மில் முதலியவைகளுக்கு சொந்தக்காரன். சட்டம் படித்து தேர்ந்தவன். வழிநடுக அவன் தன் பிரதாபங்களை பாடிக்கொண்டு வருகிறான். நீங்கள் பணச்செலவை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு பணம் பெருசில்லை, கொள்கைதான் பெருசு. லோகாவின் தகப்பனார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். என் பெரிய மாமா சந்தான கிருஷ்ணமாச்சாரி அந்த காலத்தில் ராஜ்நகர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர். சின்ன மாமா கதர் போட்டுண்டு ஜெயிலுக்கு போனவர். உண்மையான தியாகிகளுக்கு என்ன இருக்கு? அவளை விட தியாகம்னு சொல்லிண்டு பதவியில் இருக்க ஆசைப்பட்டு கதர் போடுறவன் தான் இப்ப பெரிய கட்சிக்காரனாயிட்டான். நான் நினைச்சா IAS-ஆ போயிருக்கலாம். கிராமத்திலிருந்து நம்மாலானதை செய்யணும்னு இங்கேயே தங்கிட்டேன். இந்த தொகுதியில் நான் நிற்கணும்னு நீங்க ஏன் வற்புறுத்துகிறீர்கள்?
1: எனக்கு பணம் செலவழித்து என் வெற்றிக்கு பாடுபடுவதை விட நீங்களே நிற்பதுதான் உச்சிதம்.
0: உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்னை விட. நீங்கள் இல்லை என்றால் நான் தான் நிற்கப் போகிறேன், அது பற்றி சந்தேகமே இல்லை.
1: உங்களை ஏன் வற்புறுத்துகிறேன்னா, இந்த தொகுதியில சிட்டிங் மெம்பர் ராஜபூஷணி.
0: ஆளும் கட்சியானதால் எல்லா வகையிலும் வளைத்து கொள்ள வழி செய்வானுகள். முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும்.
1: என்ன 1000

0: இருந்தாலும் ஜனங்களுக்கு ஒரு பெண் நிற்கிறாள்னா கிளாமர் இருக்கத்தான் இருக்கு. அதனால்தான் எல்லா வகையிலும் அவளை விட மேலான உங்களை நான் வற்புறுத்துறேன். லோகாவே இங்கே நிற்கலாம்னு அபிப்பிராயப்பட்டேன் நான். ஆனால் அவா சொந்த ஊர் பக்கம்தான் நிற்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த தீர்மானமும் ஒரு வகையில் சரிதானே. இங்கே விட அங்கேதான் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லோகம்மா தான் ஒரேடியா புதுசா யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு உங்களை தேர்ந்தெடுத்தது. நான் உங்களுடைய கட்சிக்கு பேசுவதற்கு மட்டுமே தான் ஒப்ப முடியுமே ஒழிய 21 வயசு எனக்கு முடிய இன்னும் 2 மாசம் இருக்கிறது. நான் நிச்சயமாக தேர்தலுக்கு நிற்க இஷ்டப்படவில்லை. சொல்லப்போனால் உங்கள் கட்சியை ஒரு சில காரணங்களுக்காக மட்டுமே ஆதரிக்கிறேன். உங்கள் கட்சியின் முக்கியமான கொள்கையையே நான் முற்றிலும் எதிர்ப்பவள். உள் மனசோடு நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் முதலாளித்துவத்தையே வெறுப்பவள். நான் எப்படி இந்த முத்திரையை குத்திக்கொள்வேன் என்று கேட்கிறாள் மைத்ரேயி. அடடா, யார் சொன்னது இது முதலாளித்துவ கட்சி என்று?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
3: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார், 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் மராத்தி மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. 20 வருடங்களுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து வருபவர். நடிகையாக மட்டுமில்லாம தயாரிப்பாளராகவும் வலம் வருபவர். 2003 தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடர்கிறது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

0: உன் பேர் என்ன? நீ என்ன பண்ற?
1: நான் இன்னும் என் பேர் சொல்லல.
0: சொல்லு.
1: சந்தோஷ்.
0: நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு
1: கேளு. உன் பேர் என்ன?
0: ஹாசினி. நல்லா இருக்குல்ல?
2: நடிப்பால் ரசிகர்களை வசீகரித்த நடிகை ஜெனிலியா அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோவுடைய ஸ்டார்.

நடிகை ஜெனிலியா அவர்கள் 1987 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மும்பையில பிறந்தாங்க. இவருடைய தந்தை நீல் டிசோசா, தாய் ஜெனட் டிசோசா. இவருடைய பெயர் தாய் மற்றும் தந்தை இருவருடைய பெயர்களை கொண்டு வைக்கப்பட்டது. இவருடன் உடன் பிறந்தவர் ஒரு இளைய சகோதரர் மட்டுமே. இவருடைய 15ஆம் வயதுல மாடலிங்கான வாய்ப்பு கிடைத்தது. விளம்பரங்களிலும் நடிச்சிருக்காங்க நடிகை ஜெனிலியா. முதன் முதல்ல 2003 துஜே மேரி கசம் படத்தின் மூலம் ஹிந்தி திரைத்துறையில் அறிமுகமானாங்க. இதே ஆண்டுல தான் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைத்துறைகளிலும் தடம் பதிச்சாங்க நடிகை ஜெனிலியா. தமிழ்ல இவர் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பாய்ஸ் திரைப்படம் மூலம் ஹரிணியாக ரசிகர்

0: கவர்ந்தார். காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறி பல நிகழ்வுகளை சந்தித்து முன்னேற முயற்சிக்கும் ஹரிணி கேரக்டர்ல ரசிகர்களை மிகவும் ஈர்த்திருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இந்த படத்துல வரும் பாடல்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இன்று வரை ரசிகர்களால கொண்டாடப்படுபவை அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு சீன் வருது.
1: எனக்கு ஏன்பா ஹரிணின் பேர் வச்சீங்க?
2: அது வந்து
1: எனக்கு தெரியும்பா, உங்க காதலியோட பேர் ஹரிணி. அவங்க இன்னும் மறக்க முடியாம தான் லெட்டர்ஸ், கர்ச்சிஃப், கீ செயின், போட்டோ புத்தகத்துல பத்திரமா வச்சிருக்கீங்க. அப்பப்ப நீங்க எடுத்து பாக்குறத நான் பாத்திருக்கேன்பா. சும்மா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டுதான் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நானும் வேற யாரையும் கட்டிக்கிட்டு என் பையனுக்கு முன்னானு பெயர் வைக்க விரும்பலப்பா. இந்தாங்க பாக்கி பணம்.
2: நீயே வச்சுக்கோமா,
1: எனக்கு சம்பளம் தராங்க. இந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரி.
0: சொல்ல முடியாமல் மனசுக்குள் தவித்த காதல் ஒரு கணத்தில் வெளிப்பட்டு விட்டால் அப்பொழுது நம் மனம் எப்படி இருக்கும்? வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அல்லவா? மகிழ்ச்சியில் தத்தளிக்கும் இருவரின் மனநிலையை சொல்லும் பாடல் உங்களுக்காக வருகின்றது பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உழைப்பிற்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பாய்ஸ், சச்சின், சென்னை காதல், சந்தோஷ் சுப்பிரமணியம், உத்தம புத்திரன், வேலாயுதம் முதலிய படங்கள் தமிழில் இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். தமிழில் இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் எண்ணிக்கையில் குறைவு என்றாலும் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டவை. 2005 இவருடைய நடிப்பில் வெளியான படம் சச்சின். இந்த படத்தில் ஷாலினி கேரக்டரில் கல்லூரி செல்லும் மாணவியாக நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. நாயகனுடன் அடிக்கடி மோதி கொண்டாலும் மெல்ல மெல்ல அவன் மீது நேசம் வளர, அதை அவனிடம் ஒப்புக்கொள்ள ஈகோ தடுக்க மிகவும் தடுமாறுறாங்க ஷாலினி. அதிக கர்வம் கொண்டவளாக இருந்தவள் ஒரு சூழல்ல அனைத்தையும் விட்டு எதை பற்றியும் எண்ணாமல் முடிவில் தன் மன உணர்வுகளை நாயகனிடம் பகிர்ந்து கொள்றாங்க ஷாலினி. இந்த படத்துல ஷாலினி கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. சச்சின் படத்துல இவர் வரும்

0: பல காட்சிகள் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டவை ஆகும். இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து கிளைமேக்ஸ் சீன் வருது.
1: Manufacturing defect.
2: Flight take time much.
1: Oh. அப்போ நான் போட்டுங்களா?
2: போ.
1: ஃபோன் பண்ணுவீங்களா?
2: பண்ண மாட்டேன்.
1: லெட்டர்?
2: போட மாட்டேன்.
1: ஈமெயில்?
2: அனுப்ப மாட்டேன்.
1: சரி, அட்லீஸ்ட் லவ்.
0: யாருக்கும் அகப்படாத இந்த கல்வன் இவளிடம் அகப்பட்டு விட்டான். அப்படி அகப்பட்டு விட்டால் இவள் அமைதியாக இருப்பாளா? பாடல் வருகின்றது உங்களுக்காக சச்சின் திரைப்படத்திலிருந்து.

0: எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2006 இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சென்னை காதல். இந்த படத்துல நடிகர் பரத் அவர்களுக்கு ஜோடியாக ஜெனிலியா அவர்கள் நர்மதா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. தந்தையுடைய தீய செயல்களை அறிந்து அவரை வெறுக்கும் நர்மதா நாயகனை சந்திக்கும் பொழுது முதலில் மோதி கொண்டாலும் பிறகு அவனை காதலிக்கிறாங்க. தன்னுடைய தந்தை வேறொருவருக்கு மனமுடிக்க இருப்பதை அறிந்து தவிக்கிறாங்க. நாயகனுடன் செல்பவள் பின்பு தீயவர்களால கடத்தப்பட்டு பிறகு நாயகனும் அவனுடைய நண்பர்களாலும் காப்பாற்றப்படுறாங்க. நர்மதா கேரக்டர்ல சூப்பராக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இப்பொழுது உங்களுக்காக சென்னை காதல் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: ஹலோ, வெயிட், என்ன சொன்னீங்க? பொம்பளைங்க உங்களுக்கு எதுக்குண்ணா? ஏன், நாங்க எந்த வகையில உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டோம்? ஆம்பளைங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் எங்களாலயும் செய்ய முடியும். பஸ் ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் வரைக்கும் எங்களாலயும் ஓட்ட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களால செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் எங்களாலயும் செய்ய முடியும்.
2: வெயில் ரொம்ப அடிக்குதுல?
1: ஆமா,
2: ஏர்த்து ஊத்துதுல?
0: காதல் வந்து விட்டாலே எப்பொழுதும் அவர்களுக்கு தங்களுடைய இணை உயர்வாகத்தானே தெரியும். அப்படித்தான் இங்கும் மிகவும் கடினப்பட்டு தேடி உன்னை கண்டுவிட்டேன் என்று சொல்கின்றான் இங்கொருவன். அவன் எப்படி தேடினான் என்பதை பாடல் மூலம் அறிவோமா? பாடல் வருகின்றது சென்னை காதல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இவருடைய நடிப்பில் வெளியாகி இன்று வரை ரசிகர்களுடைய நினைவில் வலம் வரும் படம் தான் சந்தோஷ் சுப்பிரமணியம். இந்த படத்துல ஹாஸ்னியாக என்றும் நிலைத்திருக்கும் வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஹாஸ்னி என்று இவருடைய பெயரை கூறும் இடம், முட்டிக்கொள்வது, நாயகனிடம் இன்னசென்டாக பேசி தொல்லை செய்வது, அவனுடைய அப்பாவிடம் உரையாடும் காட்சிகள், முடிவில் மனமுருகி பேசி அவன் வீட்டை விட்டு வெளியேறும் சீன் என்று பல இடங்கள்ல இவருடைய நடிப்பு ரசிகர்களை மிகவும் கவரும் வகையில இருக்கும். இந்த படத்துடைய பாடல்களும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவை. இப்போ உங்களுக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஹலோ, அதான் சாரி சொன்னல்ல.
2: சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா?
1: கொம்பு
2: ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல?

மழையை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாதல்லவா? அதுபோல்தான் கண்ணை ரசிக்காத காதலர்களும் இருக்க மாட்டார்கள். இங்கு மழைக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கு தோன்றலாம். அதற்கான பதில் இந்த பாடலில் உள்ளது. பாடலை கேட்டாலே உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: தட்டில சாப்பாடு, காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளி நேரம் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2010 வெளியான படம் உத்தம புத்திரன். இந்த படத்துல நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக பூஜா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. தன்னுடைய உறவுகளை நம்பி வரும் பூஜா விருப்பமில்லாத திருமணத்தில் சிக்கிக்கொள்ள நாயகனுடைய துணையுடன் தப்பிக்கிறாங்க. பின்பு அவனுடைய வீட்டில் தங்கி அங்குள்ள நபர்களை நேசிக்கிறாங்க, நாயகனை காதலிக்கவும் செய்றாங்க. ஒரு சூழல்ல தன்னுடைய உறவுகளால் மீண்டும் கடத்தப்பட நாயகன் மற்றும் அவனுடைய குடும்ப நபர்களுடைய செயல்களால அவளுடைய உறவுகளும் திருந்த முடிவில் அனைவருடைய ஆசையுடன் தன்னவனை கரம் பற்றாங்க பூஜா. இந்த படத்துல பூஜா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. உத்தம புத்திரன் படத்துல வரும் பாடல்களும் ரசிகர்களுடைய ஃபேவரட் ஆகும். இப்பொழுது உங்களுக்காக உத்தம புத்திரன் படத்துல இருந்து ஒரு சீன் வருது.
1: ஒரு பொண்ண நேருக்கு நேர பாக்கணும், பார்த்த உடனே உன் மனசுல தோணணும், இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். அவளுக்காக வீட்ல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும்.
2: நீ சொன்னல அந்த பொண்ணு இருக்கான்
1: கேட்டதுமா? இவ்வளவு டீடைலா சொல்ற, புரியல.
2: நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன், நீ என்ன
1: டென்ஷன்? எனக்கு என்ன டென்ஷன், நீ எப்படியோ போ. எனக்கு என்ன, ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான்.
0: ஒன்று உள்ளே வந்துவிட்டால் மற்றொன்று வெளியே செல்வது இயல்புதானே. அப்படி இங்கு இவனுடைய மனதில் இவள் வந்துவிட்டதால் இவனுடைய உறக்கம் இவனிடம் இருந்து விடை பெற்று விட்டது. தூக்கத்தை விட்டவன் சொல்வதுதான் என்ன,

பர விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2011 ஆம் ஆண்டு இயக்குனர் எம் ராஜா அவர்கள்

0: இயக்கத்துல வெளியான படம் வேலாயுதம். இதுல ஜேர்னலிஸ்டாக பாரதி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை ஜெனிலியா. தன்னுடைய வேலையை நேசிப்பவள், தன்னால் இயன்ற வகையில பிறருக்கு உதவ உழைக்கிறாங்க. நாயகனை சந்திப்பவள் முதலில் அவரை தவறாக நினைத்து பின்பு அவனுடைய நற்செயல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவனால் ஒருமுறை காப்பாற்றப்பட அவன் மீது ஒருதலையாக நேசம் கொண்டு அவன் வேறொருவரை நேசிப்பதை உணர்ந்து வருத்தப்பட்டாலும் அவனுடைய நலனில் அக்கறை செலுத்துறாங்க. நாயகனுடன் இணைந்து தீயவர்களை அழிக்க தன்னால் முடிந்ததை செய்யும் பாரதி கேரக்டர்ல மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ஜெனிலியா. இந்த படத்துல வரும் மாயம் செய்தாயோ பாடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்பொழுது உங்களுக்காக வேலாயுதம் திரைப்படத்தில இருந்து இவரும் நாயகனும் உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: வேலாயுதம் அட்ரஸ் தெரியாம இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கானவங்க எங்க ஆபீஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதி அனுப்புறாங்க. ரத்தத்துல எழுதி இருக்காங்க. இவங்க வேதனையெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஒன்னே

0: வேலாயுதம் அட்ரஸ் தெரியாம இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கானவங்க எங்க ஆபீஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதி அனுப்புறாங்க. இது பாத்தியா, ரத்தத்துல எழுதியிருக்காங்க. இவங்க வேதனையெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன்னையே நம்பிட்டு இருக்கிற இவங்களை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லையா?
1: கண்ணை கட்டி திருடும் கல்வன் அல்ல இவன், கண்ணாலே திருடும் கல்வனிவன். மனதை பறிகொடுத்த மங்கை மயங்கி நின்றதை பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றால் நாமும் சற்று கேட்போமா?

0: ஜெனிலியா அவர்கள் பாலிவுட் நடிகரான ரிதேஷ் தேஷ்முக் என்பவர் காதலித்து 2012 திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். இவ்விருவருமே இணைந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நடிகை ஜெனிலியா அவர்களுக்கு 1 முறை பிலிம்பேர் விருதும் 2 முறை நந்தி விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: அங்கிள், நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அங்கிள்.
2: நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியா?
1: இல்ல அங்கிள், புது இடம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் பேசுறேன். இல்ல சந்தோஷ்,
0: மேகம் கூட மங்கையாக மாறிவிடும் விந்தையை பற்றி யாராவது கேட்டிருப்போமா? ஆனால் இப்பொழுது கேட்க போகின்றோம் இந்த பாடலில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவரும் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக திரையுலகில் பயணிப்பவருமான நடிகை ஜெனிலியா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இடையூறு இடையிடையே வந்தாலும் துவண்டு விடாமல் உத்வேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-249-648-6458 என்ற தொலைபேசி எண்ணிலும், agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் பதிவு செய்யலாம். நேரம் 2:23. இன்று மினிவியில் அடுத்து கேட்கலாம். ஆண்டவன் கட்டளைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பிபி ஸ்ரீனிவாஸ், எல்லாரீஸ்வரி.

0: மட்டும் இல்லங்க, பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 2:32. என்ஜிமணிவேல் அடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் எங்கு வீட்டு பிள்ளை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேரம் 2:39:25 என்ற மணிவேல் அடுத்து கேட்கலாம். எஸ் எம் சுப்பையநாயுடு இசையில் அன்னையின் அணைப்படுத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: இன்று வினைவியில் அடுத்து கேட்கலாம் கே வி மகாதேவன் இசையில் வாலி வரிகளில் சின்னஞ்சிறு உலகம் படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல்.

கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணைநல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாரணை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், வாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையாரணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துறை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர்

நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

பன்மொழி பாடல்கள். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். மெயின் கிலாடி துணாரி படத்திற்காக குமார் சானு அல்கா பாடிய பாடல்.

0: கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக நாரத முனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளிராகம் திஸ்ரநடை.

0: ராஜபுஷ்பா பிக்சர்ஸ் வழங்கும் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், வினிதா, நாகேஷ், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார் மற்றும் பலர். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம்.
1: பிள்ளையாரப்பா, போற காரியம் நல்லபடியா நடக்க நீதான்ப்பா அருள் புரியணும்.
2: ஏன் ராமசாமி, போற இடங்கள்லாம் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறியே, உனக்கு கடவுள் பக்தி அவ்வளவு அதிகமா?
1: உயிர் மேல ஆசை அதிகம் சார், அதை இப்ப காப்பாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நாம போற இடம் அப்பேற்பட்ட இடம். நீங்க புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், நான் 10 வருஷமா பொழப்பு பாக்குற கான்ஸ்டபிள். இந்த காலிங்கரா எல்லைக்குள்ள இது வரைக்கும் எந்த போலீஸ்காரனும் கால் வச்சது இல்ல. நீங்க என்னமோ தைரியமா போறீங்க, ஏதோ உங்க பேரை சொல்லிட்டு. நானும் வந்து நேர்ல பாத்துக்கலாம்னு தாங்க வர்றேன்.
3: அப்பா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு.
4: காளிங்கராயன் அப்படின்னு என் பேர் அடுத்தவன் சொல்லி கேட்டு பல வருஷமாச்சு. நான் உங்களை விசாரிக்கலாம் தானே வந்தேன், தெரிஞ்சு பேசாம போறீங்க?
3: அது விஷயமா தான் நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
4: கோர்ட்டா? இன்னும் எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்?
5: தம்பி, ஒரு கேஸ் எஃப்ஐஆர் எழுந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வர்றது கவர்மெண்ட் சட்டம். ஆனா கோர்ட்டுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் எழுதுறது இந்த காளிங்கராயன் சட்டம். என்ன நான் சொல்றது?
3: சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே கட்டி போட்டிருக்கான், சைலண்டா கலந்துக்கலாமா?
4: ஷட் அப்
3: இன்ஸ்பெக்டர். இவன் தான் எங்க அப்பா பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தது.
4: எஸ்.
3: என்ன கம்ப்ளைண்ட்?
1: காளிங்கராயன் பாளையத்துக்கு சேர்மனா இருக்கிற காளிங்கராயன் தான் செய்ய அயோக்கியத்தனத்துக்கு கணக்கு வழக்கில்லை. ஊர்ஜனங்களுக்காக கிணறு வெட்ட சொல்லி அரசாங்கம் பணம் கொடுத்தா அந்த பணத்துல டவுன்ல காந்தி கடையை ஏலம் எடுத்து லாபம் சம்பாதிக்கிறாரு. எங்க ஊர்ல ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் அவரே வித்துடுறாரு. கோவில் சொத்துக்களை தம் பேர்ல மாத்தி பட்டா பண்ணிக்கிறாரு. காளிங்கராயனோட அடியாட்கள் ஆசைப்பட்டா ஊருக்குள்ள இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் முந்தானு விரிச்சாகணும். போன வாரம் பத்மனிங்கிற ஒரு பொண்ண காளிங்கராயன் பையன் கெடுத்துட்டான். அதுக்கு நியாயம் கேட்க வந்த அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டான்.
3: இப்படி ஏகப்பட்ட கொடுமைகளை தாங்கித்தான் நாங்க இந்த ஊர்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க நல்லவர் நினைச்சுதான் துணிச்சலா இந்த கம்ப்ளைண்ட் நான் எழுதி கொடுத்தேன். நீங்க மாத்திரம் இவனை இவன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திட்டீங்களா? தைரியமா சாட்சி சொல்ல இந்த ஊரை திரண்டு வரும். ஐயா, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடுயா.
4: இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இது என்ன தம்பி கேள்வி? என்ன பத்தி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இல்லாம என்னோட அயோக்கியன் வாயத்திறந்து வாக்கு மூலமே கொடுத்துட்டான். இத பொய்யில் பொசுக்குன்னு சொல்லிட முடியுமா? என்ன நான் சொல்றது? அதாவது தம்பி, இவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு அயோக்கிய கொலகார, இந்த ஊரே என்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைனா இந்த ஊரே இங்க கூடி இருக்கு. இதுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து உண்மைன்னு சொன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். மிஸ்டர் காளிங்கராய மேல இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
3: இன்னும் எதுக்காக பயந்து சாகுறீங்க? நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் உண்மைதான், தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்றதுக்கு ஏமா இப்படி பயப்படுறீங்க? நீங்க இப்படி பேசாம இருந்தா நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். இந்த ஊரோட விடுவு காலமே நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் இருக்கு. சொல்லுங்க, தயவு செய்து.

0: ஏதாவது சொல்லுங்க.
1: ஏண்டா பைத்தியக்காரா, உண்மையும் நேர்மையும் எங்க பக்கம் இருக்கிறப்போ ஊர் ஜனங்க எப்படா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க?
2: இதுக்குத்தான் பெரியசாமி, முருங்க மரத்து மேல உட்காந்துட்டு புளிய மரத்தை எட்டி உதைக்க வேண்டாங்கிறது. இப்ப பாத்தியா, முருங்க மரமே வேறோட சாய போகுது. என்ன தம்பி பாக்குற, என்னடா அவன் சட்டு புட்டுன்னு துப்பாக்கி எடுத்து பட்டாசு வெடிக்க மாதிரி வெடிச்சிட்டான்னா? இதுக்கு பேர் தான் காளிங்கராயன் கோர்ட்டு. என்ன சொல்றது, காளிங்கராயன் சட்டப்படி தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுத்தாச்சு, இனி கவர்மெண்ட் சட்டப்படி நீ எஃப்ஐஆர் வெடிக்க. எப்படி தெரியுமா? செத்து போன பெரியசாமி ஒரு தீவிரவாதி, அவன் சாராயம் காய்ச்சினா சந்தன மரம் கடத்தினா, நான் அவனை பிடிக்க போனப்போ என்ன கொலை செய்ய வந்தா, என்ன காப்பாத்திக்கிற வேண்டி தற்காப்பு சட்டப்படி நான் அவனை சுட்டேன் அப்படின்னு நீயே எஃப்ஐஆர் எழுதி நீயே கையெழுத்தும் போட்டுக்க. என்ன நான் சொல்றேன், என்னப்பாச்சு அந்த சந்தன மரம், சீக்கிரம் அனுப்புங்க. ஆமா என்ன பிரியா,
3: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
2: மகாராணி மாதிரி நல்லா இருமா.
1: ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ.
3: தேங்க் யூ அண்ணா.
2: ஏமா, உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் தடபுடலா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அட நீ என்ன ராணா, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் போதுங்க.
1: அப்பா, என் பர்த்டேக்கு எம்பி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, கலெக்டர் வந்தாரு, ஓஹோன்னு பார்ட்டி வச்சு கொண்டாடணும். ஆனா இவனோட ஆசை அப்படி இல்லையே, 1000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணும், பேட்டி போட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்பா, என் ரேஞ்ச் உனக்கு ஒத்து வரும், ஆனா இவ ரேஞ்ச் நிச்சயமா உனக்கு ஒத்து வராது. என்னவா நான் சொல்றது கரெக்ட் தானே?
2: சும்மாரா, இந்த பிறந்த நாளைக்கு நீ ஏதாவது ஆசைப்பட்டு கேக்குற, நான் செய்யறேன்.
3: நான் கேட்டா எது வேணாலும் செய்வீங்களா?
2: கேளுமா,
3: அந்த மஞ்ச துணியை மாட்டிக்கிட்டு நம்ம வீட்டையே சுத்திட்டு இருக்காங்களே அந்த கூலி பட்டாளம், அதுல இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்க பேரு சொன்னாலே இந்த ஊர் ஜனங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அந்த அப்பாவி ஜனங்களை கொஞ்சம் தைரியமா மனுஷங்களா வாழ விடுங்க.
2: என்னம்மா இது குழந்தை புள்ள தனமா பேசுற, இந்த ஆடம்பரம் அதிகாரம் எதுக்கு தெரியுமா? நீ ஒரு கோடீஸ்வரம் வீட்டுல மருமகளாகணும், இவன் கோட்டையில ஒரு மந்திரி ஆகணும், காளிங்கராயன் பரம்பரை என்னைக்குமே அதிகார வர்க்கமா இருக்கணும், அப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டமா? இந்த வயசுல இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுமா? ஏய் தங்கச்சிய கோயிலுக்கு கூட்டிட்டு போடா.
1: போதுமா, வாமா கோயிலுக்கு போலாம்.
4: பாட்டி, நாய்க்கர் தோட்டத்துக்கு நாத்து நட போறேன், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வர வரைக்கும் இந்த குழந்தை பாத்துக்க பாட்டி.
5: சரி கொடு.
6: ஆமா, உனக்கு இதே வேலையா போச்சு.
5: சும்மா இருடி,
4: நான் வரேன் பாட்டி.
5: அவன் வேலை வெட்டிக்கு போறவ, தினமும் பிள்ளை குடுத்துட்டு போறதா உனக்கு தெரியுமே, நீ போய் பொண்ணாத்த 6 ரூபாய் கொடுக்கணும், வாங்கிட்டு வா, எழுந்திருப்போ. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
7: நாட்டுல ஆம்பளை பொம்பளை கரடி கட்ட எல்லாம் தண்ணி அடிச்சு பாத்துருப்பீங்க, ஆனா ஒரு பச்சை குழந்தை தண்ணி அடிச்சு பாத்திருக்கிய?
8: ஐயோ பாக்கலையே.
7: இப்ப பாருங்கடா,
4: இந்த பாவம் உங்களை சும்மா விடாது, பச்சை குழந்தைக்கு சாராயத்த ஊத்த போறீங்க, நல்லா இருப்பீங்களா?
7: சேர்ந்து வேடிக்கை பாரு சொன்னா
4: வாங்கடா, கொண்டுடாதீங்கடா, ஐயோ சாராயத்த ஊத்துறாதீங்களே.

0: ஊர்ல இவ்வளவு ஆம்பளை இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? அவங்க கையில உடைக்க வேண்டாம்.
1: அவனுங்க காளிங்கராயனோட அடியாளுங்க தம்பி.
0: ஒன்னா சேர்ந்தாதான் பாடைய கட்டுங்க.
1: தம்பி, உன் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்துதான் உனக்கு கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்க.
2: எங்க அண்ணன் கட்டபொம்மன்?
1: தம்பி கட்டபொம்மன், கட்டபொம்மன்!

0: என்ன நடந்து போச்சுப்பா?
1: இன்னும் என்ன நடக்கணும்? பரம்பரை சொத்தை விற்கவும் கூடாது, பகையாளி விட்டு விலகவும் கூடாதுங்கிற தலையெழுத்துல எல்லா ஆத்துக்கும் பயந்துட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப உங்க சின்ன பேரை அந்த புழப்பில மண்ணள்ளி போட்டுருவோம் போல.
0: என்ன சொல்றேன்?
2: கட்டபொம்மை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கோவக்காரன். கண்ட இடத்துல தகராறு பண்ணிக்கிட்டு வம்ப இழுத்துட்டு வருவான். அதனாலதானே அவனை வளர்க்கிற பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சோம்.
0: ஆமா வளர்த்தேன். அது என்ன குறை?
3: அந்த லட்சம் வந்து இப்ப நல்லா தெரிஞ்சு போச்ச. என் தம்பி அந்த காளிங்கராயன் மேல கைய வச்சிருக்கான். இப்ப அது எதிர போய் முடிய போகுதோ?
0: முடியலடா, இதாண்டா ஆரம்பம். தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குறானே அவன் தாண்டா என் கிட்ட பொம்மன்.
4: தாத்தா
0: தர்மம் சத்தியம் நியாயம் உண்மை இதெல்லாத்தையும் நம்ம கைய கட்டிக்கிட்டு சொல்லும் போது அடுத்தவன் கேட்டானே அது அந்த காலம். அடுத்தவன் கைய விட்டுட்டு சொன்னா கேக்குறான் பாரு, அதாண்டா இந்த காலம். யோசிச்சு பாரா. மறந்துட்டீங்களா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப சொல்லடா, இது கோமரடா. 20 வருஷமா என் மனசுக்குள்ள அக்ரி குழம்பா குவிச்சிட்டு இருக்குதே, அதனுடைய ஆவேசம். உன் புருஷன் செத்ததை நீ மறந்துருக்கலாம், நீ உங்க அப்பன் செத்ததை மறந்துருக்கலாம். ஆனா பையன் செத்து மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நான் செத்து சுடுகாட்டுக்கு போய் என்ன சுத்தி இருக்கிற சாம்பல் காத்துல பறக்குமே, அது கூட மறக்காதரா.
4: தாத்தா, எங்க அப்பாவுக்கு நடந்த கொடுமை நாங்க யாருமே மறக்கல. ஆனா அது உண்மையை நாம எல்லாருமே சேர்ந்து கட்ட பொம்மை கிட்ட மறைச்சிட்டோம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க.
0: இந்த கிழவன் முடிக்க முடியாததை ஆரம்பிக்கவும் மாட்டான், ஆரம்பிச்சதை முடிக்காமையும் விட மாட்டான்.
5: ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார்.
6: பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுகள் எல்லாம் வந்தாடுகளா?
5: எல்லாம் வந்தாச்சு.
6: செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா?
5: ஆரம்பிக்கலாமே.
7: ஹே, ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
6: ஆமா, அட மாப்ள, டே கட்டபொம், எப்படா வந்த? டே மாப்ள, எப்ப வந்த?
3: நான் வந்தது இருக்கட்டும். ஆமா, இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே.
6: நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம், நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது?
3: அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க.
8: நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி.
6: அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல இல்லமா அடிச்சுனா தாளம் குடியில பிஞ்சு போயிடும்.
7: மாப்ள, ஐட்டு தக்க வந்துச்சியா?
5: அவர்தான் பொண்ணு வைக்கப்பட்டு வரல.
6: வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்ற. சரி, இந்த ஐட்டு தூடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா?
3: ஐட்டுமா?
6: அட, 5616, 5617, 5620, 5623,
3: இதெல்லாம் நெல்லு தானே?
6: பின்ன பல்லா,
3: இந்த லொல்லு தானே வேற
6: வார மாப்ள.
8: என்ன
3: மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு

0: குளிக்கும் போது தூங்கும் போது சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி
1: நினைக்க கூடாது. என்ன மாப்பிள சத்தியம் பண்ணி குடுத்துட்டு வா.
2: குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க
1: மாட்டேன். இந்த போலாம்
0: மாப்பிள, நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம்.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: எனக்கு தெரியலடா. ஒரு நிமிஷம் இப்ப பாரு, தெரிய மாட்டான். இப்பயும் தெரியல மாமா, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கா. தவத்துட்டேன், இனிமே தெரியவே மாட்டான்.
2: மாமா மாமா, அங்கேயும் தெரியல மாமா.
1: டேய், நீ நினைக்காம எப்படா தெரியவா?
2: நான் நினைக்கவே இல்லையே மாமா.
1: ஓ, மனசு நினைக்குதுடா. அவதான் சொன்னால, குளிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நினைக்காதேன்னு. நீ ஏன்டா நினைக்கிற?
2: உட்கார்.
1: ஏண்டா வாயில வைக்கும் போதே புடிக்கிற?
2: பூரி பூரியில?
1: இதுவும் பூரி தான்டா.
2: ஏன் பூரிய பாருங்க.
1: என்ன உன் பூரியில?
2: பிரியா பிரியா
3: பிரியா பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க?
1: டேய், டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல, ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா.
3: என்னது தேசையா?
1: அட, இந்த கல்லு ஊதி எடுப்பாங்களா? என்ன
3: தோசை?
1: அட, ஊடுமா ஒரு இடத்து தப்பா சொல்லிட்டு போய் பெருசா சொல்லிட்டு. ஏண்டா இப்படி இம்சம் பண்ற?
2: நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே.
1: எங்க வந்துட்டா?
2: இந்த பூரியில.
1: இந்த பூரியில வந்துட்டாளா?
2: ஆமா.
1: இப்ப இருக்க மாட்டா பாரு
2: மாமா. தட்லி வந்துட்டா
1: மாமா? தட்லி வந்துட்டாளா
2: மாமா? பூரி எடுத்துக்கிட்டீங்க, சட்டியை தூக்கி அடிச்சிட்டீங்க, எனக்கு பசிக்காதா?
1: பசா கிடந்து சாவு. நீ என்ன சாப்பிட போறவங்க நினைக்கிறேன்?
2: எங்க மாமா நினைக்கிறேன்? அவரும் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்க.
1: வந்து அவரை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க.
2: ஆமா

0: நீ எங்க வந்த?
1: நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா?
0: இந்த ராத்திரி எதுக்கு வந்த? இது பாரு, நீ வெளியே போயிடு.
1: உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்.
0: தொட்டு பேசுறவெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு.
1: போக முடியாது.
0: பார், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது.
1: என்னையா பண்ணுவ?
2: மாப்பிள
0: மாமா நீங்களா?
2: நான் தான்.
0: இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்.
2: எவன் கிட்ட?
0: அதான் அந்த பிரியா கிட்ட.
2: ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்ல தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்த குடுத்துட்டு குறைங்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் மூணு சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற.
0: இதை தெரிஞ்சு அவகிட்ட மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிடணும், தூங்க முடியல.
3: ஐயோ, நீ தான் கலியுக அரிச்சந்திர. மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம்.
0: அதனால கடன திருப்பி வாங்குறதுக்கு?
3: ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க. சத்தியத்தை வாங்க கூடாதா? வா போலாம்.
1: இந்த புள்ள கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன

0: மா மா உள்ள மூஞ்சிய பாருமா, இது குளிச்சு மூணு நாள் ஆகுது, தூங்கி மூணு நாள் ஆகுது, சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது, உன்னை நினைச்சு உருகி போச்சுமா.
1: என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான வீராப்பா பேசினாரு, அதெல்லாம் என்ன டம்மியா?
0: டம்மியோ அம்மியோ, ஏதோ குழந்தை புள்ள தெரியாதரமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அத நீ திருப்பி கொடுத்துருமா?
1: என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, அதுக்கு வேற ஆள பாருங்க.
0: மா மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா, மா மா பசித்து அங்க முடியல தாயி. அம்மா அம்மா அம்மா,
1: நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்ன புரியாது.
0: நிலாது பெரிய
1: அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
0: அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரி, எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை புடிச்சா தொங்கிட்டு இருக்கற? அதான சத்தியம்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படினு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
0: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நீங்களே அவரு
0: ஆறமாப்ள

0: நீ பின்னடா பின்னோ. மாமாடா
1: டேய் கால தூக்கு.
0: இது பின்ற காலடா, இது அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. தம்பி சூது பாது தெரியாத என் பேத்தி பூவாத்தா, அந்த காலிங்கராய ஆட நம்பி மோசம் போயிட்டாப்பா. நான் என்னத்த சொல்லுவேன், அந்த பாவி பையன் நாகராச பூவாத்தா வயிற்றுல குழந்தைய குடுத்துட்டு இன்னைக்கு வேறொருத்திக்கு தாலி கட்ட போறான்ப்பா. என் பேத்தி அவன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டதுக்கு எட்டி உழைஞ்சிட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம உன் தங்கச்சி அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கருமாது வீட மாறிட்டு என்ன மிரட்டியா? இது காளிங்கராய கோட்டை, அந்த கோட்டையை உடைக்கிறதாண்ட இந்த கட்டபொம்மோட வேட்டை. போடா நீ கட்டா தாலிய. இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தான் சுடுகாடு போற வரைக்கும் சுத்தமானவளா உத்தமையா இருக்கணும் தாண்ட ஆசைப்படுவான். உன்னே நம்பி ஏமாந்து இப்ப பணமா கிடக்கிறாள் பூவாத்தா. அவ வயிற்ற சுமக்கிறது உன் குழந்தைடான்னு இந்த ஊர் நம்பணும். என் தங்கச்சி சுடுகாடு போகும்போது சுமங்கல தாண்ட போகணும். கட்டலா தாலிய. குழந்தைக்கு தாலியை கட்ட வச்சு தலைக்கு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். இந்த அவமான நாகராஜுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான்.
2: நமக்கு வர்ற வருமானத்தை ஒரு வாரம் கழிச்சு வேணாலும் கணக்கு பாத்துக்கலாம். ஆனா அவமானத்தை அன்னைக்கே கணக்கு தீர்த்துக்கணும். ஏ நாகராஜ், என்ன சொல்றது?
3: ஆமாங்கய்யா.
2: நாகராஜ், ஒரு பொம்பளைக்கு தாலி கட்டுறவன் தான் புருஷனா இருக்கணும், ஆனா ஒரு பணத்துக்கு தாலி கட்டுறத போனமா தாண்டா இருக்கணும்.
0: ஏன்பா நாகராஜ சுட்டிங்க?
2: இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாக்குற ஜனங்கள்லாம் காளிங்கராயனோட ஆளுக்கு வந்த நிலைமைய பாத்தியான்னு

0: இந்த பார், இந்த முதுகு தேய்கிற வேலை என்று வச்சுக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது.
1: ஏன் இப்படி பயப்படுற? ஏயா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப விளையாடுறியா? இரு இரு, உன் அப்புறம் அங்க
0: வந்துக்கிறேன். பாத்து போ, முதல்ல எல்லாம் கடிச்சிட போகுது. ஆதல் கட்டி கொடுக்குறான்.
1: எப்படி? ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, உறிஞ்சி எரியா.

0: ஏன்டா அவளை அடிக்கிற? ஊர் உலகத்துல யாரும் செய்யாதே என் பொண்ணு செஞ்சிட்டா. அடே, ஆடி மாசம்னா காத்து, மார்கழி மாசம்னா பனி, வயசு பொண்ண காதல், அந்தந்த காலகட்டத்துக்கு அதை நடக்கத்தாண்டா செய்ய, அதை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது பெத்தவங்க கடமை. என்ன சொல்றது? அட நீயே மாளற. டே, இது வரைக்கும் என் பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல, முத முத ஆசைப்பட்டிருக்கா, அதுல இருந்த கள்ள தூக்கி போடுற. நீ அழாதம்மா, நீ விரும்பின கட்டபொம்மனுக்கு உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவன் கிடக்கிறான், போமா போ.
1: என்ன பண்ணீங்க? கட்டபொம்மனு கருமாதி நடத்த சொல்லிட்டு இப்ப தங்கச்சிக்கிட்ட அவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நடக்க போறது கட்டபொம்மன் கருமாதியா இல்ல தங்கச்சியோட கல்யாணமா?
0: ரெண்டு நடக்கு. அவனுக்கு கருமாதி, என் பொண்ணுக்கு கல்யாணம். ராஜப்பா, நம்ம பிரியாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வளர்க்கிற சாதாரண ஒரு கிளி செத்துட்டாலே துடி துடிச்சு போயிருவாடா. அப்ப ஏற்பட்டவ தன் காதலை செத்துட்டான்னா சும்மாவா இருப்பா? தூக்கு போட்டுக்குவாடா.
1: என்னப்பா சொல்றீங்க?
0: முதல்ல பிரியாவை நம்ம எம்பி பையனை கல்யாணத்தை பண்ணி வைப்போம்,
1: அதுக்கப்புறம் கட்டபொம்மன் கதையை முடிப்போம். என்ன நான் சொல்றது
0: புரிஞ்சுகிட்டா? சரி.
2: நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துலதான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையலாம்.
1: இது பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு.
2: அதான் தெரியல.
1: பின்ன கிழிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு.
0: இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்கு போந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன், அவ்வளவுதான்.
1: அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணை தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபட படபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் போயிடுவோம்.
0: இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க.
1: கட்டப்பம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மனவரையில அவமக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்.
0: அது எப்படி மாமா முடியும்?
1: ஐடியாவை என்கிட்ட கேளு.

0: நிறுத்துங்க, அம்பாசிடர் நிறுத்துங்க, அம்பாசிடர் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க.
1: சுவாமி, யாரு நீரு, ஏன் காரை நிப்பாத்துனீரு?
2: சாரி மாமா, இது சாரி மாமா, காலங்கிராயராத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம், மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்து தான் போயிட்டு இருக்கோம், நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே உம்மது மாதிரிதான் ஏறும்.
2: தேங்க்யூ. சேத்த பொருங்க, மாமி வந்திருக்கா?
1: மாமி ஆச்சு வந்திருக்கா? மாமி எங்க? அது அவ எப்ப சுடிதார் போறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்சும் மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டி கோடின்னு சொன்ன, அவ சரியா சொருவில சொருவின் இருக்கா, மரத்துக்கு பின்னாடி நின்று பட்டு ரெடியோ
3: வந்துட்டேன்னு
2: மாமா காத்துட்டு இருக்கா, வந்து

0: என்ன இப்படி படுத்துற உடம்பு சொல்றதுன்னு போயிருந்தேன், அதுக்குள்ள இவதான்
1: என் ஆத்துக்காரி பட்டு, இவ தோப்புறார் பெரிய பயில்வான்.
0: இடிச்ச இடியிலே தெரியறது நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா என்ன அப்படி கேட்டு. நான் பொண்ணாத்துக்கார, கல்யாண பொண்ணு என் ஒய்வுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த
2: மாமியை பாக்குறச்சு நேக்கும் க்ளோஸ் பழகணும் போது.
0: ஐயோ நிறையா சுவாமி அழுத்துக்கிறேன்
1: எனக்கு
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: தொடர்வது கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: எம்பி வர நேரமாச்சு, யாராவது சந்தேகப்படுத்தாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க.
2: எஸ் சார்.
1: என்னப்பா செக்யூரிட்டி கரெக்டா இருக்கா?
2: இருக்கு.
1: நாலு பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட், போட்டோ விட்றாதீங்க. நீங்க உள்ள போங்க
2: சார்.
1: நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும்.
3: குயிக்கா வாடி.
4: வந்துட்டேன் வந்துடுறேன்.
3: பின்னாலே தோர்த்திண்டே வர்றிய. வாங்கிக்கோடி.
4: என்னது?
3: சரி வாங்க மாமே. மாப்பிள அப்பா எம்பிய காணும்.
2: வாங்க வாங்க.
3: நமஸ்காரம்.
4: நீங்க யாரு?
3: என்ன அப்படி கேட்டுட்டு? நாங்க மாப்பிள வீடாக்கும்.
4: மாப்பிள்ளீடுதான்
3: இது நமக்கு புரியாதா? என்ன அனாவசியமான க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கு. ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரச்சு ஒரு கட்டி கொண்டு வரணும். கண்ட பயம் எல்லாம் க்வெஸ்சன் பண்ணா எடுத்து சீ புற சீ. என்ன நீங்க என்ன வாஞ்சி தாங்க முடியல?
5: என்ன கொஞ்சம் சும்மா இருக்கல?
6: என்னடா எவர்திங் ஓகே? எவர்திங் ஓகே?
3: கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் க்வெஸ்சன் பிறந்தவன். என்ன ஓய் அபச்சாரம் ஓய்? பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்ச.
7: சாரி ஓய், இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்ட.
3: அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யு நொய்யுன்ற? நீ ரொம்ப பேசுற. சமயம் கட்டு கடைச்சிட்டு போய் கொள்ளி கறி எடுத்து வாயில வச்சுடுவேன்.
7: ஒசப்பேட்ட கேரி மாதிரி என்ன
3: பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷால் எல்லாம் வந்திருக்கா?
7: கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல் சாவா
3: அம்மா கிட்ட பேசுற ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
7: மாப்பிள்ளையோட
3: அப்பா.
7: ஓஹோ, மாமா மாமி சீர் வரிசை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா?
4: நாங்க இதுக்கு வந்து பாக்கணும்.
3: இவா நல்லா பாப்பா, இவா அழைச்சிட்டு போங்க. வாய் மாமி லட்சணமா இருக்கா, மங்களகரமா இருக்கா? இவர் ஆசையா கூப்பிடுறார், அழைச்சிட்டு போவாய்.
7: ஓய், நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது. ஓய்,
3: என்ன
7: உம்ம கார்ல வந்தது தப்பு. ஓய்
3: வாங்க,
7: இரு வர்ற இரு பாரு.
3: வாங்க வாங்க உள்ள போலாம்.
4: சீர் வரிசை எப்படி வச்சிருப்பா?
3: ரொம்ப பரப்பி வச்சிருப்பா. வந்து பாரு.
4: எங்க சீரு?
3: எங்க வரிசை?
4: சீரு வரிசையா?
3: என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். கட்டி மேடம், கட்டி மேடம்.
8: மாங்கல்யம் தந்துணா நே நாமஜீவன
9: கேதுனா. எல்லாரும் மேல எந்திரிங்க. அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியும். கைய தூக்குங்க.
3: Yeah.

0: எம்பி அத்தியாத
1: என்ன பட்டு மாமிய வந்தது ஒரு ஆம்பளையா?
2: அத பத்தி இப்ப நமக்கு என்னடி
0: கலண்டா மாலைய குடா தாலிய கட்டி மேல கட்டி மேல எம்பி தாலி கட்டி முடிஞ்சாச்சு இனி பொண்ணை மாப்பிடி பார்லிமெண்ட்ல வந்து பாரு கமான் மாப்பிள
3: என்ன பிரியா வரவேற்க யாரும் இல்லைன்னு பாக்குறியா? இது எதிர்பாராம நடந்த கல்யாணம். வாசல்ல ஆரத்தி எடுக்க யாரும் இல்லைனாலும் உள்ள ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வா அத்தா, உங்க யார்கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை அப்படி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க தாத்தா.
1: சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தாத்தா அம்மா உங்க அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுங்க, சாப்பிடலாம்.
3: அவங்கதான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு மூணு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, நான் என்ன போய் கூப்பிடுறது? நீ வேணா போய் கூப்பிடுப்போ.
1: சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம்.
4: இந்த வீட்டுக்கு யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்க வேலையை மட்டும் பார்த்தா சரி, மத்தபடி இங்க யாருக்கு விருந்து சமைச்சு வெத்தல பாக்க வச்சு அழைக்க வேண்டாம்.
1: அத்தை, எங்க மேல உங்க எல்லாருக்கும் கோபமா இருக்கலாம், அதுக்காக நீங்க எதுக்கு பட்டினியா இருக்கணும்? வாங்க சாப்பிடலாம்.
5: ஆடு நினையுதுன்னு போனாய் உட்காந்து அழுதுதான். நாங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன? போய் வா, வேலையை பாரு.
1: தாத்தா, நீங்களாவது வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க.
0: காரி துப்புவோம் புருஷ, அத நாங்க கழுவிக்கிறதுக்கு பின்னாலேயே பொண்டாட்டி நீ பன்னீர் சும்போட வருவியா? தபார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு

0: செஞ்சிருக்கு.
1: நீங்க மூட அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு.
0: என்ன மூட அப்செட்டு? ஆயிரம் மூட்டு நெல் கொண்டு இருக்காரு.
1: ஆயிரம் மூட்டு நெல்லா? பாத்தி எங்கடா?
0: இந்த இருக்காரு
1: பண்ணார, கூப்பிடுறா.
0: ஐயா வாங்க வாங்க, இவர்தான்.
1: வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க?
2: ஒட்டாம்பட்டி.
1: ஒட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல் அரைக்கி இந்த ஊருக்கு வந்தீங்க?
2: எல்லா ஊரும் இல்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க.
1: கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன்.
2: ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்?
1: ஐநூறு மூட்டை.
2: ஐநூறு மூட்டை அரைச்சா
1: இருநூத்தி ஒன்பது மூட்டை. நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது, ஐம்பது அரைச்சா இருபத்தஞ்சு. இது உலக வழக்கம் தானுங்களே.
2: கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு?
1: ரெண்டு நெல்லுங்க.
2: இந்த ரெண்டு நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்?
1: ரெண்டு அரிசி வருங்க.
2: ரெண்டு நெல் அரைச்சா ரெண்டு அரிசி வரும்.
1: ஆமாங்க.
2: அப்போ ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா ஆயிரம் மூட்டை அரிசி வரணும். ஐநூறு மூட்டை நெல் அரைச்சா ஐநூறு மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குற? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துற? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க.
1: ஆமா, நீ கால்குலேட்டரு. உன் பேர அவரு சார். தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கிங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது
2: செருப்பு.
1: இது எத்தனை செருப்புங்க சார்?
2: செருப்பு.
1: இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்?
2: ஒரு செருப்பு.
1: அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும் போது ஒரு செருப்பு தெரிஞ்சது, இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும் போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார்?
2: தெரியலையே.
1: தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. எங்கடா உன் நெல்லு?
2: நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன்.
1: பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா.
2: ஐயோ
3: என்ன
4: டவுனுக்கு தானே போறீங்க?
3: ஆமா, அதுக்கு என்ன? இப்போ
4: இல்ல, போறப்ப அம்மா தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு

0: போயிடுங்க.
1: நான் சொல்றது கேக்க, இந்த வீட்டுல யாரு இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆகி மூணு நாள் ஆச்சு, யாராவது ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனோம்?
0: அவங்க பேசலனாலும் பரவாயில்ல, நாம போய் பேசுறதுனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம்.
1: இப்ப என்னன்ற, நான் போய் அவங்க சொல்லிட்டு போனோம் அவ்வளவுதானே?
2: தாத்தா, நான் டவுனுக்கு போறேன், சுருட்டு வாங்கிட்டு வரட்டுமா? வேற ஏதாச்சும்?
3: டே பயன்சாமி, புத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறியே, நம்ம வயலுக்கு தண்ணி திருப்பியாச்சான்னு பாத்தியா?
2: நெல் அரைக்கிற மிஷின்ல பெல்ட் அறந்து போச்சான், டவுன்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டுமா? உங்களுக்கு ஏதாச்சும்?

பேச வேண்டாம். இந்த வீட்டில் யாரும் எனக்கு பேச வேண்டாம். நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை, எந்த உறவும் இல்லை. அப்படி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பேச மாட்டீங்க, பேச வேண்டாம். தாத்தா, நல்லதை சிந்திக்கணும், நல்லதை செய்யணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதை தான் நானும் செஞ்சிருக்கேன். ஒரு பொண்ணை காதலிச்சேன், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். இதான தப்பு?

0: தண்ணி திருப்பி ஆச்சான்னு பாத்தியா?
1: நெல் அரைக்கிற மிஷின்ல பெல்ட் அறுந்து போச்சான். டவுன்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டுமா? அம்மா உங்களுக்கு ஏதாச்சும்?

0: பேச வேண்டாம். இந்த வீட்டில் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு உரிமை இல்லை, தகுதி இல்ல, எந்த உறவும் இல்ல. அப்படி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பேச மாட்டீங்க, பேச வேண்டாம். தாத்தா, நல்லதை சிந்திக்கணும், நல்லதை செய்யணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதை தான் நானும் செஞ்சிருக்கேன். ஒரு பொண்ணை காதலிச்சேன், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். இதான தப்பு? இதுக்கு போய் நீங்க பேச முடியல. அப்படி அண்ணன், அப்பா இல்லாத குடும்பத்துல அண்ணன் தான் தகப்பன், அண்ணி தான் தாயின் சொல்லுவாங்க. நானும் ஒண்ணு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தாய்க்கு தலைமை மட்டும் போதும்னு நீ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். அதனால என்ன பிரிச்சுட்ட, நீ பேச மாட்டேன். அம்மா, ஒரு தாயிரம் தான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஊரே அவனை வெறுத்தாலும் பெத்த தாய் அவனுக்கு ஆதரவு காட்டுவான். நான் ஒரு கல்யாணத்தை பண்ணதுக்காக உன் மனசை கல்லாக்கிக்கிட்டேமா. அம்மா, உன் வயிற்றுல பிறந்தத நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா நீ அதிக பாவமா நினைக்கிறேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பேச வேண்டாம், நீ பேச வேண்டாமா. பிறந்த வீட்டை தூக்கி அடிச்சுட்டு இவ தைரியமா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள. ஏன் அவன் என்ன நம்புறான்? நான் உங்களை நம்புறேன். ஆனா நீங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காத இந்த வீட்டுல நான் இருக்க தயாரா இல்ல.
1: வெளியில
2: போயிருக்காரு, உள்ள உட்காருங்கன்னு வேலைக்காரன் சொன்னா அதான் வந்துட்டேன்.
1: அவர் வெளியில தானே இருக்காரு.
2: நான் போய் பாக்குறேமா.
3: பாத்தீங்களா, நான் சொன்னேன் நம்ப மாட்டேன். நீங்க
2: என்னப்பா சொல்ற? உன் வேலைக்காரன் தான் நீ உள்ள உட்கார சொன்னேன்னு சொன்னா அதான்
3: உள்ள வந்த. கையும் கலவா மாட்டினோன்னு கதையா அளக்குற
2: கழுகிறாயா?
3: என்னடி பத்தினி வேஷமா போடுறீங்க?
2: என்னப்பா என்ன சொல்ற நீ?
3: எல்லாம் பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். 10 வருஷமா நம்ம ஊர்ல சேர்மனா இருக்கிற பொண்ணு ரங்கத்து மேல இப்படி ஒரு பழி சுமத்துறாங்கன்னா நாங்க யாரும் நம்ப தயாரா இல்ல. அதே சமயத்துல கட்டின புருஷனே பொண்டாட்டியை நடத்தக்கட்டோம்னு சொல்லும் போது இதை நம்பாம இருக்கவும் முடியல.
4: இத பாருமா சரோஜா, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற பதில வச்சுதான் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல முடியும். உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் கள்ள தொடர்பு உண்டா இல்லையா?
1: ஒண்ணு பண்ணிடாதீங்க.
3: உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கு கள்ள தொடர்பு இருக்கானு பஞ்சாயத்துல கேட்டா ஆமான்னு சொல்லணும். இல்ல பெத்த குழந்தைன்னு கூட பாக்காம கழுத்தறுத்து கொன்றுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்.

0: ஏமா, இப்படி பேசாம இருந்தா எப்படிமா உனக்கும் பொண்ணு ரங்கத்துக்கும் தொடர்பு உண்டா இல்லையா?
1: உண்டு.
0: அட தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சேர்மன் பதவி வேணுமா?
2: நான் கூட என்னமோ நினைச்சேன், இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன் எல்லாம் நடுத்தரவன் நிக்க வச்சு செருப்பால் அடிக்கணும்.
1: ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. தெய்வத்து மேலேயே தேவடைய பட்டம் கட்டின மாதிரி உங்க முகம் மேல நான் அபாண்டமா பழிய சுமத்துட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா.
3: பட்டம் தவறி மழை பெஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? இது அங்க சொல்லாம இங்க வந்து சொல்றியம்மா.
1: அப்படி சொல்லலன்னா என் பிள்ளைங்களை கொன்னுடுவேன்னு என் புருஷன் என்ன மிரட்டினாரு. என் குழந்தைங்களை காப்பாத்திக்க என் மானத்தை விட்டு நான் பொய் சொல்லி.
3: உன்னுடைய சூழ்நிலையில எந்த தாயா இருந்தாலும் இப்படித்தாம ஒரு பொய்ய சொல்லி இருப்ப. ஆனா என் பையனை பத்தி எனக்கும் என் மருமகளுக்கும் நல்லா தெரியும். அவன் மனசு இருக்கு சுத்தமான தாய்ப்பால் மாதிரி. ஆண்டவரே நினைச்சாலும் அத அசிங்கப்படுத்த முடியாது. ஓமா ஓமா.
1: ஐயா, உங்க பையனை கூப்பிடுங்க, அவர் கால விழுந்த மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
4: இப்படி படிக்கிறா மருத்துவ
1: பாவி, இடுப்புல கட்டுற வேட்டி மானத்துக்கோ தோல்ல போடுற துண்டு மரியாதைக்கோ ஒண்ணு வாழ்ந்தவர் பொண்ணு ரங்கம். அப்படிப்பட்டவர என்ன காரணமா காட்டை கொன்னுட்டியேடா? இனிமே நான் சும்மா இருக்க போறதில்ல, இப்பவே போய் ஊரை கூட்டி நடந்த உண்மை சொல்ல போறேன்.
0: எங்கடி போற? நான் சேர்மன் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா?
1: பிடிக்கல.
0: புருஷ எப்பவுமே பக்கத்துல இருக்கான்னு சொல்றதை விட அவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கான்னு சொல்றதா நீ பொண்டாட்டிக்கு பெருமை. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒண்ணு பண்ற, பொண்ணு ரங்கம் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்கிற. அப்பதான் ஊருக்குள்ள நான் சொன்ன பொய்யெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கு.

0: திருட்டுத்தனமா பழகிட்டு இருந்தாங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சவுடனே தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. காலிங்க சொன்னது சரியா தான் போச்சு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: சுலமுக்கெல்லாம் மாமனா விட்டு கொண்டீங்க, ஏதாவது சீர் வச்சு வேணுமா? அப்பா வேற ஊர்ல இல்ல, உனக்கு வேண்டிய சீர் வச்சு நானே தரேன்.
1: எனக்கு வேண்டிய சீதனமே உன் அப்பனோட உயிர் தாண்டா.
0: என்ன மாப்பிள விளையாடுறீங்க?
1: என்னைக்குதான் உங்க அப்பனோட சாவு என் கையில தாண்டா?
2: இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா?

0: ஆக போறது உங்க அப்பா, அதனாலதான் நீ அப்படி பேசுற.
1: அது இல்லீங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது ஏன் புருஷன், அதனாலதான் இப்படி பேசுற.
0: ஜெயிலுக்கு போறது பத்தி நான் கவலைப்படல, உன் அப்பா செத்து சுடுகாட்டுக்கு போகணும், அப்பதான் எரிமலையா குதிச்சிட்டு இருக்க மனசு அடங்கும்.
1: உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம் வெறி கோபம் எல்லாமே நியாயம்தான். அதே சமயத்துல என் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாமே நீங்க தான். அதை எழுக்கிறதுக்கு நான் விரும்பல. என் அப்பா செஞ்ச கொடுமையில என் அம்மா விழுந்த மறுபடியும் எங்கே அவர் கையால ஏன் தாலிக்கும் ஆபத்து வந்துருமோதாங்க பயமா இருக்கு. தன் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணு ஆண்டவங்க கிட்டயோ இல்ல அடுத்தவங்க கிட்டயோ தாங்க தாலி பிச்சை கேட்பா. ஆனா கட்டின புருஷன் கிட்டயே தாலி பிச்சை கேக்குறேன்.

0: அனாதையாக்கிடாதீங்க, என்ன அனாதையாக்கிடாதீங்க, நான் சொல்றத கேளுங்க, என்னை விட்டு போயிடாதீங்க.
1: என்ன வேலை இது?
2: தலை செய்விட்டு இருக்கேன் தாத்தா.
1: யாரும் கேட்டு தலை செய்வற? யாருக்கு யார தலை வாடுறது கணக்கே இல்லையா? அறிவில்ல உனக்கு? போன முகம் கெடுத்துட்டியா? கெடுத்துட்டிய
2: என்ன தாத்தா?
1: என்ன தலை இப்படியா வர்றது?
2: இதுக்குத்தானா? என்ன தேடுறீங்க?
1: என்னமோ தேடுற.
2: தலை செய்வறதுக்கு சீப்புன்னு ஒண்ணு வேணும் தெரியுமில்ல?
1: தெரியும்.
2: அது எங்கிட்ட இருக்கு.
1: நீ வச்சுட்டு இருந்தா நான் எப்படி செய்வறது? என்ன இத்தனோண்டு பூவு? மிச்ச பூவெல்லாம் நீ வச்சுக்கிட்டிய? சபாஷ். எப்படி?
2: நல்லா இருக்கு.
1: அம்சமா இல்ல? இங்க வட. எப்ப போட? எப்ப வர்ற?
3: எல்லாத்தையும் வாங்கிட்டு வரமா?
1: பேசிட்டு கேறா. முதல்ல கட்டுல போய் அலங்காரம் பண்ற. போட
4: தாத்தா. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்
1: சொல்லவே இல்லையா?
2: அது இனிமேத்தான் சொல்லணும்.
1: என்ன தாத்தா? முதல்ல நீ போட.
3: அனி நீங்களா ரெடியா? ஜீப் ரெடி பண்ணி வந்துடுற.
2: ரெண்டு பேர் போறதுக்கு ஜீப் எதுக்கு? மோட்டர் பைக்ல போங்க.
3: ரெண்டு பேர் போறதுக்கா? ஏ நீங்களா கோயிலுக்கு வரலையா?
2: நாங்க வரல.
3: ஏ
2: அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா.
3: ஏன் முடியாது?
2: ஏன் முடியாது எதுக்குங்கறதெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
5: நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கணவனால ஆசீர்வாதம் பண்ண முடியலடா. இப்ப பண்றேன்.
2: சும்மா
3: நிறுத்திரி. இத பாரு, நல்ல நேரம் போறதுல வர மரியாதைய கத்தி எடுத்து தாலி அறுத்துக்கிட்டு வெள்ள போடு கட்டிக்கோ. அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா உனக்கு காப்பாத்திக்க தெரியலையே.

தெய்வத்தா, உன் கற்பனை விளையாடுறது நான் இங்க வரல. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ விதவையாகணும். நான் குடுக்கற இந்த வெள்ள பொடியை கட்டிட்டு வந்து உன் தாலி எடுத்து கொடு, இல்லன்னா நாங்கெல்லாம் உள்ள வந்து உன் கோலத்தை பார்க்க வேண்டியது.

0: என்ன
1: அந்த அந்த காலிங்கராருடைய மகன் தாங்க இந்த நிலைமை காலாக்கிட்டா. எனக்கு உங்க கையால எனக்கு புட்டு வச்சுடுங்க, போய் உங்க பக்கம் எடுத்து வாங்க, புட்டு வச்சுடுங்க. என்னால இந்த குடும்பம் தாக்க முடியல, தாக்க முடியல.
0: தேவதா, இப்ப என்னாச்சு? ஏன் அழுகுற? வெள்ள புறவு கட்ட நீ விதவியா இருக்க? நான் தான் உயிரோட இருக்கேன்ல.
1: எனக்்கு

இத பாரு. ஏமல் ஒண்ணு தப்பு இல்ல, நான் தான் அங்கேயே சொன்னல மரியாதை தாலி கட்டி கொடுத்துருங்க. நீ தான் குடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச. நான் ஒரு வித்தியாசமா புருஷன் உயிரோட இருக்கும் போதே தாலி மட்டும் வாங்கிட்டு போலன்னு வந்தேன். நீ என்ன புருஷனை கொண்டாதான் தாலி கொடுப்பேன், இங்க ஓடி வந்துட்டேன். அதான் கொண்டுட்டேன்.

0: என்னாச்சினி சொல்லுங்கடி, என்ன நடந்துச்சு சொல்லுங்க.
1: தம்பி
0: சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்கடி சொல்லுங்க சொல்லுங்கடி.
1: காளிங்கராய் அவங்க குடும்பத்தையே அழிச்சிட்டான் தம்பி, அழிச்சிட்டான்.

Hey!

0: என்ன பாக்குறீங்க? இவங்க ரெண்டு பேரும் தீவிரவாதிங்க. இவங்களை பிடிக்க வந்த என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, தற்காப்புக்காக நான் அவங்களை சுட்டுட்டேன் அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவேன். சட்டப்படி நீங்க ஒரு குற்றவாளியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி நீங்க நிரபராதி. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்டே எதிர்த்தான் அந்த கட்டபொம்மை, அதுக்காக வெள்ளக்கார அவனை தூக்குல போட்டான். இந்த ஊர் மக்களுக்காக நியாயமா போராடி இந்த அயோக்கியம் காளிங்கராய கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்த இந்த கட்டபொம்மனை தூக்குல போட நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க போகலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது

ராஜி புஷ்பா பிக்சர்ஸ் வழங்கிய கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இதனிடத்தில் சரத்குமார், வினிதா, நாகேஷ், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார் மற்றும் பலர். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5 மணி. பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டு என்ற தொடர்பிலான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

இசை என்னும் கடலில் ஆழம் எங்கே என்று தெரியாது. பாடுவதால் இவர்கள் வாழ்கிறார்கள். இன்று வந்த புது வசந்தம் என்றும் தங்கும் இவர்களது வாழ்வில். கேட்ட பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி. சுசீலாவின் குரல்களில் வந்தது. புது வசந்தம் திரைப்படத்திற்காக.

இது பொன் மாலை பொழுது. ஒரு பாடல் வந்து உங்கள் மனதில் வந்து இழுக்கும், அதை கேட்டு நம் நெஞ்சம் மயங்கும். இது பாட்டு படிக்கும் குயில் பாடுகிறது.

கேட்ட பாடல் ஸ்வர்ணலதா குரலில், என் ராசாவின் மனசிலே திரைப்பட பாடல். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒயிலா பாடும் பாட்டில் குயில்கள் சங்கதி போடுகின்றன. இது சந்தோஷ கீதம், இவள் பாட்டுக்கு தாளம் தேவையில்லை.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சில்லென்ற பூத்த செவ்வரளி பூக்கள் செப்பில் செய்து வைத்த அம்மன் சிலையவள் பாத கொலுசு பாடுகின்றன.

எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வந்தது திருமதி பழனிசாமி திரைப்பட பாடல். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவாக மாலை முதல் காலை வரை தொடர்கிறது இவர்களின் காதல் கதை. கவிதையால் துள்ளி எழுந்தது பாட்டு, இது சின்ன குயில்களின் இசை கேட்டு. சித்ரா இளையராஜா குரல்களில் கீதாஞ்சலி திரைப்பட பாடல்.

கேட்டு ரசித்தது பொன் மாலை பொழுது. நேரம் 5:30. நேர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

இது ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. தொடக்கமாக வருகிறது ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் பீமா திரைப்பட பாடல்.

0: திரையிசை கேட்டோம். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள தேசம் என்றும், ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்க

0: பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும், ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பேதூரில் நடைபெற்ற பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் பழங்குடியின சமூகங்களை மேம்படுத்துதல் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பழங்குடியின சமூகங்களுக்கு வலுவூட்டுவதை நோக்கமாக கொண்ட இம்மாநாடு இந்த பகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் முக்கியமானதாக உள்ளது என்றார். பிரம்மகுமாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியை பாராட்டிய அவர், இது நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடி சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்க உதவும் என்று தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தர் உட்பட பல இந்திய சிந்தனையாளர்கள் மனிதாபிமான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு இந்தியா வழிகாட்டியாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளதாக கூறினார். நாளை தனது சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் அங்கு குசுமி பகுதியில் வாழும் 113 கிராம மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற குழாய் வழி குடிநீர் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர், தற்போதைய ஒடிசா அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். இந்தியா பிரான்ஸ் இடையே பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: தமது ஐரோப்பிய நாடுகளின் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பசுமை உற்பத்தி மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் அத்துறை சார்ந்த வணிக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ஸ்மார்ட் மொபிலிட்டி மற்றும் ரயில்வே நவீன மயமாக்கல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் வகையிலும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாகவும் பிரான்ஸ் நாட்டு தொழில் நிறுவன தலைவர்களுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் பிரதமர் பங்கேற்றார். இந்த சந்திப்புகளைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று மாலை நடைபெறும் விவாடெக் 2026 நிகழ்விலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் பிரதமர் இந்தியாவில் அசுர வளர்ச்சி கண்டுவரும் உலகளாவிய டிஜிட்டல் முன்னேற்றத்தை எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பிரான்சில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் சார்பில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டுகாலம் என்பது வளர்ச்சியும் பாரம்பரியமும் சங்கமித்த ஒரு பொற்காலமாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து தெரிவித்துள்ள திரு அமித்ஷா, இந்த 12 ஆண்டுகளில் ஸ்ரீ ராம் ஜென்மபூமி மந்திர், காசி விஸ்வநாத் காரிடார் மற்றும் உஜ்ஜைன் மகாகால் லோக் ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நடைபெற்றதோடு உலகத்தரம் வாய்ந்த இணைப்பு வசதிகள், உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற முன்முயற்சிகள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்திற்கு முன் எப்போதும் இல்லாத உத்வேகத்தை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1 கோடி ஆவணங்களை கணினி மயமாக்கியது, 668 பழங்கால கலைப்பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்தது, 11 பழங்குடியினரின் விடுதலை போராட்ட அருங்காட்சியகங்களை நிறுவியது மற்றும் 11 இந்திய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது போன்றவை வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றன என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். மேலும் ஆதார் சேவைகள் குறித்த தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழி காணொளிகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்த ஆதரவு

0: சேவை மையம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். அரசு அறிவித்த பொது விடுமுறை நாட்களை தவிர அனைத்து வேலை நாட்களிலும் இந்த மையம் திறந்திருக்கும். புதிய ஆதார் அட்டை பதிவு செய்தல், பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற சுய விவரங்களை புதுப்பித்தல், ஆதார் பதிவிறக்கம் மற்றும் ஆதார் தொடர்பான குறைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இங்கு வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் ஆதார் சேவை மூலமாக முன்பதிவு செய்தோ அல்லது நேரடியாக இம்மையத்திற்கு சென்றோ சேவைகளை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையில் இருந்து எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த புதிய சேவை மையம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. சமூக நீதியை காக்கும் வகையில் தூய மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளித்து தமிழகத்தை நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற தற்போதைய அரசு பாடுபடும் என்று தமிழக ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் மாநிலத்தை மேம்படுத்த அரசு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று தமது உரையில் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விவரித்த திரு அர்லேக்கர், அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் மிக அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக திகழும் என்று கூறினார். மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும், பாக் வளைகுடா பகுதியில் இந்திய மீனவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த ஆளுநர், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். மேலும் தமிழக அரசு செயல்படுத்த உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்களையும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். முன்னதாக தலைமை சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் திரு அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பிற்கும் எவ்வித வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று கூறினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்காலில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெறும் என்று காரைக்கால் விற்பனை குழு செயலர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி அறுவடை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க ஏதுவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் அதிகபட்ச விலையை பெற நன்கு மலர்ந்த பருத்தியை காலை வேளையில் அறுவடை செய்து சருகுகள் மற்றும் நோய் தாக்கியவற்றை தனியாக பிரித்து காற்றோட்டமான அறைகளில் உலர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தரமான பருத்தியையும் பூச்சி தாக்கிய பருத்தியையும் தனித்தனி மூட்டைகளாக 80 கிலோவிற்கு மிகாமல் சணல் சாக்குகளில் மட்டுமே ஏலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் விற்பனைக்குழு செயலர் திரு செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் ஆந்திரப்பிரதேச கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது ஒரு உயிருள்ள ஒரு தேசம் என்றும், ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமே வளர்ந்த இந்தியாவின் அடித்தளமாக அமையும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு வணிக தலைவர்களுடன் தொடர்ச்சியான உயர்மட்ட சந்திப்புகளில் பங்கேற்றார். புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல்

0: கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேர்களினி கேட்கலாம். தெய்வீக மனம் பரப்ப தெய்வீக ராகமாய் வருகிறது மனோரஞ்சிதம். நேரம் 6:22. தொடக்கமாக வருகிறது நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரு இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பயிர்கழிவு மூலம் மண்வள வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மங்களதேவி அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணி செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:05 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு, படைப்பு சென்னை வானொலி நிலையம்,

இரவு 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் வாசுகி சந்திரசேகரன். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலர் மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10:00 முதல் 10:25 வரை தீன் மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடில்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் நிகழ்ச்சி. இரவு 7:02 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தீன் சிந்து தேவானம். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:07 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. தலைப்பு மெய்வருத்த கூலித்தனம். வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலிமணி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். எட்டு 8:45 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை. திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்கள் நாகஸ்வரம். திருவற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில்.

10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நீர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்திய செப்பேடுகள். பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 நாடகம் சரணாலயம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமுகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச

முருகனாகியோர். 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு திரைசை, 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடில்லியில் உள்ள விஞ்ஞான் பவன் நடைபெறும் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல் பன்னி செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8 மணிக்கு திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒலிபரப்பிய நிகழ்வின் ஒலிப்பதிவு, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 மற்றும் இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 1-2 ஹாய் ஸ்நேகிதி, 2-15 காலத்தீவென்ற காணங்கள், 3 ஆன்சிட்டி பதற்றம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவ நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் வி கோகுல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 to 8:00 வரை மனம் விரும்புதே, நேர் விருப்ப பாடல்கள். 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சல். 9:30 to 11:00 வரை தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. 7:18 திரைசி கேட்கலாம்.

நாம் கேட்டது ஹரிஹரன் குரலில் அவள் வருவாளா திரைப்பட பாடல். திரையிசையில் அடுத்து வருகிறது. இது ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம், மகாநதி, சோபனா குரல்களில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டோம் எனும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தியறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ராபால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுவுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து

0: பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சாறு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார்.

0: கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமையன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 7:25, 11:00. உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ள செய்தி, ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனி டியூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா 2 வார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் 9 உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1,200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை

உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றங்கால் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல் படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணி தெளிக்க வேண்டும். நாற்றுக்கள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பென்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்து கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இடவும். செடி 1 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி 1 20 கிராம் அசோஸ்பைரிலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போதும் மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றாங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குறுணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்டோக் கலவை வீர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 இரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீல வாட்டில் கீறல் ஏற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூறிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரியேறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீரல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40°C வெப்பத்தில் செயற்கையான உலர்கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்
0: இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் கழிவு மூலம் மண்வள மேலாண்மை குறித்த உரை, நாட்டுப்புற பாடல்

0: நைச்செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும்
0: முதலில் பயிர்கழிவு மூலம் மண்வள மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மங்களதேவி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் அனைவரும் அறுவடைக்கு பின்பு வயலில் உள்ள பயிர் கழிவுகளான தண்டு, இலை, தலை, தட்டைகள் போன்ற கழிவுகளை ஒரு தேவையற்ற பொருளாக கருதி பல இடங்களில் அதை எரிக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனால் உண்மையில் அந்த பயிர் கழிவுகள் தான் மண்ணோட உயிர் மற்றும் மண்ணின் ஆரோக்கியமாக உள்ளது. அதனால தான் இன்று பயிர் கழிவுகள் மூலம் மண் வள மேலாண்மையை பேச வந்துள்ளேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 500 முதல் 760 மில்லியன் டன் அளவுக்கு பயிர் கழிவுகள் உருவாகின்றன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 190 லட்சம் டன் பயிர் கழிவுகள் வந்து உருவாகுது. இந்த பயிர் கழிவுகள் மூலம் 100,000 டன் நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து, 0.5 லட்சம் டன் பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, 200,000 டன் பொட்டாசியம் என்கிற சாம்பல் சத்து பெறலாம். முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையோடு இணைந்து விவசாயம் செஞ்சாங்க. அவங்க வயலில் கிடைக்கிற அனைத்தையுமே மண்ணிலேயே மீண்டும் சேர்த்தாங்க. அதனால தான் மண் வந்து பல வருடங்களாக ஆரோக்கியமாகவே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் பயிர் கழிவுகளை ஒரு வேலையை சுலபமாக்கணுன்றதுக்காக வயல்லையே எரித்து விட்டுறாங்க. ஸோ இப்படி வயலில் எரிக்கிறனால மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து அழிந்து விடுகின்றன, மண்ணும் இறுக்கமடைகிறது. இதனால் மண்ணோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. மேலும் காற்றும் மாசுபடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு, பசுமை வீட வாயுக்கள் அதிகமாக வெளியே வர்றதுனால காற்றில் கலந்து காற்றை வந்து மாசுபடுத்துறது மட்டுமல்லாமல் காலநிலை மற்றும் பருவநிலை மாற்றங்களில் மேலும் மோசமாக்குது. இத்தகைய பயிர் கழிவுகளை சரியான முறையில் சிதைவடைய செஞ்சு அதிலிருந்து அதிக சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்கிற மாதிரி செய்யலாம். ஆகவே பயிர் கழிவுகளை எரிக்காமல் சிதைவடைய செய்து உரமாக்குவோம். அதை பற்றின தொழில்நுட்பங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக்க வேண்டும். அதாவது பயிர் கழிவுகள் வந்து சிறு சிறு துண்டுகளாக இருக்கிறது மூலமாக அதோட பரப்பளவு அதிகமாகும். பரப்பளவு அதிகமாகிறப்ப மக்குதலும் விரைவாக நடைபெறும். இதனால தான் நுண்ணுயிர்கள் வந்து அதிக அளவு பயன்படுத்தி மக்குதலை துரிதப்படுத்தும். இதனை கையினால் செய்வதற்கு மனித சக்தி அதிகமாக தேவைப்படும். அதனால் எந்திரத்தை பயன்படுத்தி 2 முதல் 2.5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு சிறு சிறு துண்டுகளாக பயிர் கழிவுகளை வெட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை நிற கழிவுகளான கிளைரிசிடியா இலைகள், அகத்தி இலைகள், தக்கப்பூண்டு இலைகள், களை செடிகள் ஆகியவற்றை வந்து பழுப்பு நிற கழிவுகளான காய்ந்த தண்டு, இலை, புற்கள், சோளத்தட்டைகள், கரும்பு தொகைகள் ஆகியவற்றோடு கலக்க வேண்டும். இந்த 2 கழிவுகளையும் சேர்த்து மக்க வைத்தால் அக்கழிவுகள் குறைந்த காலத்திலேயே மக்கிவிடும். காரணம் என்னன்னா பச்சை நிற கழிவுகளுடன் பழுப்பு நிற கழிவுகளை கலப்பதால் கரிம சத்து மற்றும் தலைச்சத்தின் விகிதத்தின் அளவு சரியாக அமையும். இதனால தான் பச்சை நிற கழிவுகளும் பழுப்பு நிற கழிவுகளையும் கலக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளை குறைஞ்சது 4 அடி உயரத்திற்கு குவியலாக அமைக்கணும். இப்பயிர் கழிவுகளுக்கு இடையிடையே பசுஞ்சாண கரைசலும் தெளிக்கலாம். இந்த பசுஞ்சாண கரைசல் வந்து நுண்ணுயிர்களுக்கு ஒரு நல்ல ஆதாரமாக அமைகிறது. பசுஞ்சாண கரைசலில் தேவையற்ற நுண்ணுயிர்களும் தேவையான நுண்ணுயிர்களோடு போட்டியிடும். அப்படி இருக்கிறப்ப பல வகை நுண்ணுயிர் கொண்ட கூட்டு கலவைகளும் உள்ளன. அதனை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த காலத்தில் மக்குதல் நிறைவடையும். பல வகை நுண்ணுயிர் கொண்ட கூட்ட கலவைகள் கிடைக்காத பொழுது பசுஞ்சாண கரைசல் ஒரு நல்ல ஆதாரமாக அமையும். வேஸ்ட் டீகம்போசர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நுண்ணுயிர் கூட்டு கலவை போன்ற உயிர் உள்ளீடுகள் கிடைக்கப் பெறுகின்றன. 1 டன் பயிர் கழிவுக்கு 40 கிலோ பசுஞ்சாணத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பயிர் கழிவுகளின் மேல் தெளிக்க வேண்டும். அடுத்ததா திடக்கழிவு குவியலில் தேவையான அளவு உயிர் வாயு எனப்படும் ஆக்சிஜன் இருக்க வேண்டும். அதுக்கு குவியலை 15 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விடணும். அப்படி கிளறி விடுறதுனால கீழே உள்ள பொருட்கள் மேலேயும் மேலே உள்ள பொருட்கள்

நிலையும் மாற்றப்படும். இப்படி கலக்கிறதுனால நுண்ணுயிர் செயல்பாடு தூண்டப்பட்டு மக்குதல் வேகமாக நடைபெறும். சில சமயங்களில் காற்றோட்டம் ஏற்படுத்த பக்கவாட்டில் அல்லது செங்குத்தான நிலையில் குழாய்களை பயன்படுத்தலாம். அதே போல ஈரப்பதம், 70% ஈரப்பதம் வந்து இருப்பது மிகவும் அவசியம். எந்த சூழ்நிலையிலையும் மக்குமுரத்தின் ஈரப்பதம் குறையக்கூடாது. பயிர் கழிவுகளின் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் அவைகளில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துவிடும். ஆகவே 70% ஈரப்பதம் இருப்பது மிகவும் அவசியம். திடக்கழிவுகள் முழுமையா மக்கிருச்சுன்னா எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, உரத்தோட வெளிப்புற தோற்றமானது அளவு குறைந்து காணப்படும், கருப்பு நிறமாக இருக்கும், மண்ணின் மணமும் காணப்படும். மக்கிய உரம் முதிர்ச்சி அடைந்த பின்னர் மக்கிய உர குவியலை களைத்து சமமா தரையில பரப்ப வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு 4 மில்லிமீட்டர் சல்லடை கொண்டு மக்கிய உரத்தை சலிக்கணும். இதுல மக்காத கழிவுகள் இருந்தா மறுபடியும் அதை உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். ஒரு டன் மக்கிய உரத்தோட அசட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், சூடோமோனாஸ், பாஸ்போ பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை வந்து 0.2% அளவிலும் ராக் பாஸ்பேட் 2% அளவிலும் கலப்பதன் மூலம் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் பெறலாம். மக்கிய உரத்துல இடப்பட்ட நுண்ணீர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க 20 நாட்கள் வந்து அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உரமா பயன்படுத்த முடியும். ஸோ மக்கிய உரம் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட இயற்பியல் தன்மை மேம்படும், மண்ணோட உயிரியல் செயல்பாடு அதிகரிக்கும், மேலும் மண்ணின் அடர்த்தி குறையும், நீர் ஊடுருவும் திறனும் உயரும், மின் கடத்து திறன் குறையும், நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதாவது நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதனால மண் வந்து பொளபொளப்பாக மாறும், வேர் வளர்ச்சியும் மேம்படும். வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறப்ப தாவரங்களோட வளர்ச்சியும் மேம்படும். மேலும் ஊட்டச்சத்துக்கள், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவும் அதிகமாகிறதால் தாவரங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் பெற்று தாவரம் மிக செழிப்பாக வளரும். இதனால் மகசூலும் அதிகரிக்கும். இப்படி நம்ம வயலிலிருந்து கிடைக்கும் மக்கிய உரங்களை பயன்படுத்துவதனால் உர செலவையும் கட்டுப்படுத்தலாம், ரசாயன உரங்களையும் குறைத்து இயற்கை உரங்களை அதிகரிக்கலாம். ஆகவே ஒவ்வொரு பயிர்கழிவும் ஒரு பொக்கிசம், அதை எரிக்காமல் மண்ணில் சேர்த்து வளமாக மாற்ற வேண்டும். மண்ணை காப்போம், வளமான விவசாயத்தை உருவாக்குவோம். ரசாயன உரங்களை இடுறதுனால மண் வந்து அதிகமா பேரூட்டச்சத்துக்களின் அளவு அதிகமாகும் போது நுண்ணூட்டச்சத்துக்களின் அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. இதனால தாவரங்களுக்கு தேவையான சரிவிகிதமான ஊட்டச்சத்து கிடைக்க பெறாமல் போகிறது. விவசாயிகள் பெரும்பாலும் யூரியா, டிஏபி போன்ற தலை மற்றும் மணிசத்து உள்ள ஊட்டச்சத்துக்களை அளிப்பதனால் தாவரத்திற்கு மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்க பெறாமல் போகிறது. இதனால் தாவரம் வந்து மகசூலை இழக்கிறது, அதிக பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஏற்படுத்துகிறது. இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு நாம் வயலில் இயற்கை உரங்களையும் பயன்படுத்த வேண்டும். இயற்கை உரங்கள் அனைத்து சத்துக்களையும் பெற்றிருக்கும், அதாவது அனைத்து பேரூட்ட மற்றும் இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களையும் பெற்றிருக்கும். ஆகவே இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் உள்ள சத்துக்களை மேம்படுத்தலாம். மண்ணில் உள்ள சத்துக்களை அறிய மண் பரிசோதனை மிகவும் அவசியம். மண் பரிசோதனை செய்வதற்கு மண் மாதிரி எடுக்க வேண்டும். மண் மாதிரி எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, வரப்பு ஓரங்களில், ரசாயனம் உரம் இட்ட இடங்களில், எரு குவியல் உள்ள இடங்களில், நீர் பாசனத்திற்கு அருகில் எடுக்கக்கூடாது. மண் மாதிரி எப்படி எடுக்கணும்னா, முதலில் நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த நிலமானது ஒரே பயிரிட்டிருக்க வேண்டும், பயிர் சுழற்சி வந்து ஒரே முறையாக இருக்க வேண்டும், நிறம் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த வயலில் வந்துட்டு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 10 இடங்களில் மண் மாதிரி எடுக்க வேண்டும். மண் மாதிரி எடுப்பதற்கு மண்வெட்டியால் ஆங்கில எழுத்து வி வடிவில் நிலத்தை மண்வெட்டியால் வெட்ட வேண்டும். அதன் இருபுறமும் முதலில் மண் மாதிரி எடுக்கும் இடத்தில் மேலுள்ள இலைகள், கல் ஆகியவற்றை நீக்கிவிட்டு மண் வெட்டியால் ஆங்கில வடிவம் வி என்ற எழுத்து வடிவில் வெட்ட வேண்டும். அதன் இருபுறமும் மண்ணை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு 8 முதல் 10 இடங்களில் மண்ணை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு கிடைக்கும் மண்ணை கால் குறைப்பு முறையில் குறைத்து 500 முதல் 1 கிலோ வரை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு எடுக்கும் மண்ணை ஒரு
பிளாஸ்டிக்

பையிலையோ அல்லது துணிப்பையோ சேகரித்து மண் மாதிரிக்கான விவரங்கள் அனைத்தையும் எழுதி அருகிலுள்ள மண் பரிசோதனை நிலையத்தில் சேர்க்க வேண்டும். மண் பரிசோதனை செய்வதனால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவுகளை தெரிந்து கொள்ளலாம். ஊட்டச்சத்துக்களின் அளவுகளை தெரிந்து கொள்வதன் மூலம் சரியான அளவு உரங்களை பயிர்களுக்கு இடலாம். அவ்வாறு சரியான உரங்களை பயிர்களுக்கு இடும் பொழுது உர செலவை குறைக்கலாம். ஆகவே மண் பரிசோதனை என்பது மிகவும் அவசியம். அதிகமான உர பயன்பாட்டை இதிலிருந்து குறைக்கலாம். ரசாயன உரங்கள் மட்டுமல்லாமல் இயற்கை உரங்களையும் பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் மேம்படும். இயற்கை உரங்களாகிய தொழு உரம், மண்புழு உரம், தென்னை நாற்களி உரம் போன்ற உரங்களையும் பயன்படுத்தலாம். உயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். உயிர் உரம் என்பது நுண்ணுயிர்களின் கலவையாகும். இந்த உயிர் உரம் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது மண்ணில் கிடைக்கப்பெறாத சத்துக்களையும் கரைத்து கொடுக்கும் தன்மை உடையது. ஆகவே விவசாயிகள் அனைவரும் மேற்படி சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி வளமான விவசாயத்தை மேற்கொள்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.

0: உயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். உயிர் உரம் என்பது நுண்ணுயிர்களின் கலவையாகும். இந்த உயிர் உரம் மண்ணில் பயன்படுத்தும் பொழுது மண்ணில் கிடைக்கப்பெறாத சத்துக்களையும் கரைத்து கொடுக்கும் தன்மையுடையது. ஆகவே விவசாயிகள் அனைவரும் மேற்படி சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி வளமான விவசாயத்தை மேற்கொள்வோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மேலும் தகவலுக்கு காலசமுத்திரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். பயிர் கழிவுகளை சிதைவடைய செய்வது இயற்கையாக நடைபெறும் ஒரு அற்புத செயலாகும். மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் பல நுண்ணுயிர்கள் இந்த பணியை செய்கின்றன. பயிர் கழிவுகளை விரைவாக சிதைவடைய சில எளிய முறைகளும் உள்ளன. முதலில் அவற்றை சிறிய துண்டுகளாக்க வேண்டும். மண்ணில் போதிய ஈரப்பதம் இருக்க வேண்டும். சில உயிர் சிதை ஊக்கிகளை பயன்படுத்தலாம். சிறிய அளவு யூரியா சேர்த்தாலும் நுண்ணுயிர் வளர்ச்சி அதிகரித்து சிதைவும் வேகப்படுத்தும். இவ்வாறு சரியான முறையில் செய்தால் அது மிகச்சிறந்த உரமாக மாறும். செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் என்பது மக்கிய உரத்துடன் சில நன்மை தரும் நுண்ணுயிர்களை கலப்பதும் பாஸ்பரஸ் போன்ற மணிச்சத்தை கலப்பதனாலும் அதிகமாகும். இதனால் தாவரம் எளிமையாக எடுத்துக்கொள்ளும். பயிர் கழிவுகளை வந்து ஒரு இடத்துல சேகரிக்கிறது வந்து சிரமமாக இருந்தாலும் இன்சிட்டு எனப்படும் வயலிலேயே வந்து உரமாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் உள்ளது. இப்போ கரும்பு தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரும்பு தொகையை வந்து வயல்லையே வந்துட்டு ஸ்ரெட்டர் எனப்படும் எந்திரத்தின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். அதனை வயலிலேயே அப்படியே பரப்பி அதன் மேல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நுண்ணுயிர் கூட்ட கலவை அல்லது வேஸ்ட் டீகம்போசர் கலவைகளை தெளிப்பதன் மூலமாகவும் பயிர் கழிவுகளை உரமாக மாற்றலாம். ஒரு பயிர் கழிவு உரமாகுவதற்கு குறைந்தது 60 முதல் 75 நாட்கள் ஆகும். விவசாயிகள் வந்து ஒரு அந்த பயிர் கழிவுகளை வந்து சேகரித்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுறதுக்கு வந்து நமக்கு தேவையான இடம் இருக்காது. அப்போ வந்துட்டு இதுக்கு வந்து தேவையான இடம் இல்லாதனால நம்மளால இதை செய்யறது சிரமம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வயல்லையே பயிர் கழிவுகளை வயல்லையே வந்து சிறு சிறு துண்டுகளாக எந்திரத்தின் மூலம் நறுக்கி வயலிலேயே நுண்ணூட்ட கலவையை வயலிலேயே சிறு சிறு துண்டு பயிர் கழிவுகளை வயலிலேயே எந்திரத்தின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உயிர் ஊட்ட வயலிலேயே நுண்ணுயிர் பல வகை நுண்ணுயிர்கள் கொண்ட கூட்ட கலவையை தெளிப்பதன் மூலம் உரத்தை மக்க வைக்க முடியும். இதனால் பயிர் கழிவுகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதன் சிரமமும் குறையும், வேலைப்பளுவும் குறையும்.
1: இதுவரை பயிர் கழிவு மூலம் மண்வள மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மங்களதேவி அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் சாகுபடியை பாதிக்கும் நச்சுயிரி நோய்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாட்டில் மிளகாய் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகளவில் பயிரிடப்படுகிறது. மிளகாய் செடியை நாற்றழுகல் நோய், சாம்பல் நோய், பழழுகல் நோய், வாடல் நோய், இலைக்கருகல் நோய் மற்றும் நச்சுயிரி நோய்கள் ஆகிய தேம்பல் நோய், இலை சுருள் நோய் பாதிக்கின்றது. இவற்றில் தேமல் நோய் மற்றும் இலை சுருள் நோய் ஆகியவை மிளகாய் பயிரிடக்கூடிய இடங்களில் அதிக பாதிப்பை உண்டாக்குகின்றன. தேமல் நோயின் அறிகுறிகள். நச்சுயிரி நோயின் முதலாவது அறிகுறி மிளகாயின் வளர்ச்சி முழுவதுமாக நின்றுவிடும். இலையில் மஞ்சள் நிற திட்டுகள் தோன்ற ஆரம்பிக்கும். பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒழுங்கற்ற புள்ளிகளாக தென்படும். சில நேரங்களில் இலைகள் வெளிர் பச்சை முதல் கரும் பச்சை நிறமாக தோற்றமளிக்கும். இலைகள் ஒழுங்கற்ற தோற்றத்துடன் தேமல் நோயுடன் சுருண்டு காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மிளகாய் செடியில் மிக குறைந்த அளவில் மிளகாயும் எளிதில் மண்ணில் விழுந்துவிடக்கூடிய அளவு தண்டு மென்மையாகவும் காணப்படும். சில தருணங்களில் மிளகாய் பழத்தில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும். இலை சுருள் அல்லது இலை சுருட்டு நோயின் அறிகுறிகள். எந்த ஒரு நச்சுயிரி நோயும் தாவரங்களை தாக்கும் பொழுது முதலில் உண்டாகக்கூடிய அறிகுறி தாவரங்களின் வளர்ச்சி தடைபடுவதாகும். இலைகளின் நடுநரம்பிலிருந்து சுருண்டு இலைகள் முழுவதுமாக உருமாற தொடங்கும். இலைகளின் மேல் நோக்கி அல்லது உள்நோக்கி படகு அல்லது சிறிய கரண்டி போன்ற தோற்றத்துடன் காணப்படும். மிளகாய் செடியின் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள் வீங்கிய தோற்றத்துடன் காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதிகளுக்கு நடுவே உள்ள இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். மிளகாய் செடியின் இலைகள் அளவில் சிறியதாகவும் அடர்த்தியாகவும் முடிவில் புதர் போன்றும் தோற்றமளிக்கும். மிளகாய் செடியின் நரம்பு பகுதிகள் தடித்து பருமனாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் பூக்கள் மற்றும் பழங்கள் உருவாகுதல் தாமதமாகும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் உருவாகும் மிளகாய் அளவில் சிறியதாகவும் ஒழுங்கற்ற வடிவத்துடனும் தோற்றமளிக்கும். நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூ மொட்டுகள் பெரிய அளவை அடைவதற்கு முன்னர் வளர்ச்சி தடைபடும். மேலும் இந்த செடியில் மகரந்த தூள்கள் இருக்காது. நச்சுயிரி நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள். மிளகாயை பாதிக்கக்கூடிய தேமல் நோய் அஸ்வினி பூச்சிகளினாலும், இலை சுருள் அல்லது இலை சுருட்டு நோய் வெள்ளை ஈக்களினாலும் பரவும். நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்தும் முறை. நோய் தாக்கப்பட்ட செடிகளை உடனடியாக வேருடன் களைந்து தொடர்ந்து நிலத்தில் ஒரே பயிரையோ அல்லது மிளகாய் குடும்பத்தை சார்ந்த தக்காளி மற்றும் கத்தரி போன்ற பயிர்களை பயிரிடுவதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட நல்ல தரமுள்ள விதைகளை பயன்படுத்த வேண்டும். வரப்பு பயிராக மக்காச்சோளத்தை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளின் தாக்குதலை தவிர்க்கலாம். மஞ்சள் நிற ஒட்டும் பொறியை நிலத்தில் அமைப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். தயோமித்தாக்சிம் 10 லிட்டர் தண்ணீருடன் 5 மில்லி என்ற அளவில் அல்லது டை மீத்தோயேட் 10 லிட்டர் தண்ணியுடன் 10 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். மீத்தைல் டெமட்டான் பூச்சிக்கொல்லி மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் அஸ்வினியை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு மிளகாய் சாகு

0: மரபுவழியை பாதிக்கும் நச்சுயிரி நோய்கள் பற்றி தற்பொழுது பண்ணைச் செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணைச் செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: பண்ணையெல்லாம் பொன்.

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புற பாடல் பன்னீர் செய்தி ஆகியவை இடம்பெறும்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:05 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இரவு 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது. வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் வாசுகி சந்திரசேகரன்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது

0: தன்மை அலைவரிசையில்
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். சங்கீத சரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி.
0: இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer and keep guiding us. So once again, I extend my best wishes. And I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
1: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
2: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க, திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க, திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க, மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம் இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ்

இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறைய யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அது அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000-க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நம்ம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள். நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர் ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உரிமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரர். 3 பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும், மென்மேலும் இந்த துறையில் ப்ராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும், அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.

0: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
1: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஹிஸ் மதர் வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ராஜா சத்யா முத்தியாச்சியார் ஸ்கூல் அண்ட் தென் அபய் ஹோம், அண்ட் ஷீ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ட்ராமா. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இன் தி ரேடியோ வாஸ் இன் எக்மோர். Just that book also, Honorable Minister has released it. So, blood may, there is already the interest in that. So, when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, Chicken Aikar College. So, I got very upset. So, I wrote a postcard, 10 paise, I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So I met him. Can you do a variety program for youth, 75 rupees. My total salary in that Erode was 200 rupees, here 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, "You have not come prepared, get out from this studio." Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room, and I was working for 15 rupees a day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen, DGs and ministers and everybody, I had given me a free hand wherever I worked.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: நேரம் 8:20:40. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. நேர்கள் கேட்கலாம் திரையிசை.

0: கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது திரு இசை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் வாசுகி சந்திரசேகரன்.
2: இந்தியாவில் வரி விதிப்பு முறைகள் 2 வகையாக உள்ளன. நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி ஆகியவை தற்போது அமலில் உள்ளது. வருமான வரி 2026 என்பது நேரடி வரி விதிப்பில் முதன்மையான வரி விதிப்பு முறையாகும். மறைமுக வரி என்பது GST எனும் சரக்கு மற்றும் சேவை வரி ஆகும். இந்த 2 வரி விதிப்பு முறைகள் மூலம் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 70% அதிகமான வரி ஈட்டப்படுகிறது. மேலும் இந்த 2 வரிகள் நாட்டின் GDP எனும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு 2017 ஜூலை மாதம் அமலுக்கு கொண்டு வந்த GST வரி சீர்திருத்தம் ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் புரட்சிகரமான சீர்திருத்தம் ஆகும். கடந்த ஆண்டு 2025 செப்டம்பர் மாதம் இந்த வரி விதிப்பு முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சாமானிய மக்கள் பயனடையும் வகையில் வரி விகிதங்கள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 சட்ட சீர்திருத்தங்களுக்கு நிகராக 2016 IBC எனும் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்காலிக கடன் தீர்க்க இயலாமை ஏற்படும் பொழுது அதிலிருந்து அந்த நிறுவனங்களை காப்பாற்றி நொடித்து போதலிலிருந்து தவிர்த்து அந்த நிறுவனங்களை மீண்டும் லாபகரமாக இயக்க வைப்பதற்கு வழிவகை செய்யும் ஒரு மிக முக்கிய சட்ட சீர்திருத்தம் இதுவாகும். இந்த வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: முதல்ல என்னன்னா, நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு முறைகளில் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ரொம்ப அடிப்படையான கேள்வி, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நேரடி வரி விதிப்பு அப்படின்னா என்னன்னா, வரி செலுத்துபவர் நேரடியாக அரசாங்கத்தினிடம் வரி செலுத்தி விடுகிறார். உதாரணத்துக்கு வருமான வரி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரி செலுத்துபவர் நேரடியாக அரசாங்கத்திற்கு வரி செலுத்துறது கிடையாது. இப்போ ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரிக்கு ஒரு சிறந்த உதாரணம். வரி செலுத்துபவர் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்குபவரா இருக்கிறார். அவர் அந்த வரியை நேரடியாக அரசாங்கத்துக்கிட்ட செலுத்துறது கிடையாது. அவர் அந்த வரியை ஒரு வியாபாரி கிட்ட தான் செலுத்துறார். அதாவது அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ யார்கிட்ட இருந்து அது வாங்கப்படுகிறதோ அந்த பர்சன் கிட்ட தான் அந்த வரி செலுத்தப்படுகிறது. டாக்ஸ் கலெக்டர் அந்த நபர் தான் வந்து பதிவு பெற்ற நபராக இருக்கிறார். அவர் அந்த வரியை மாதந்தோறமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த வரியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்துகிறார். இது ஒரு அடிப்படையான வித்தியாசம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நேரடி வரி விதிப்பு என்ன அப்படின்னா, இன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்றோம், அந்த வரியை யாரு செலுத்துறாங்களோ அது அவங்களுடைய வருமானத்திலிருந்து செலுத்தப்படுகிறது. ஆனா மறைமுக வரி எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வரி செலுத்துபவர் மற்ற ஒரு நபரிடமிருந்து அந்த வரியை வசூலித்து அரசிடம் செலுத்துகிறார். அவருடைய கணக்கில இருந்து அது செலுத்தப்படுறது இல்லை. அவர் மற்ற ஒரு நபரிடமிருந்து பொருளை விற்கும் பொழுதோ அல்லது ஒரு சர்வீஸை விற்கும் பொழுதோ அதை மற்ற ஒரு நபரிடமிருந்து அந்த வரியை வசூலித்து அரசாங்கத்திடம் மாதந்தோறமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு படிவத்துல அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதை செலுத்துகிறார். இதுதான் வந்து ரெண்டு அடிப்படையான வித்தியாசங்கள். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நேரடி வரி விதிப்பு அப்படிங்கிறது பொதுவா இன்கம் அல்லது வெல்த் இதுல போடப்படுற வரி. மறைமுக வரி விதிப்பு அப்படிங்கிறது கன்சம்ப்ஷன் அல்லது எக்ஸ்பெண்டிச்சர்ல போடப்படுற வரி.
0: பங்குதாரர்களின் ஈடுபாட்டுடனும் ஒத்துழைப்புடனும் இயற்றப்படும் சட்டங்கள் அப்படின்னா என்ன சார்?
1: அதாவது கடந்த 12 ஆண்டுகள்ல சட்டங்கள் இயற்றும் விதத்துல ஒரு புரட்சிகரமான ஆக்கப்பூர்வமான மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னாடினா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் முழு வடிவில் பிரசன்ட் செய்யப்படும், அதற்கு பிறகு ஆதரவு இருந்தது அப்படின்னு கேட்டா பாஸ் செய்யப்படும் இல்லைன்னா நிராகரிக்கப்படும். அது மாதிரி இல்லாம ஒரு சட்டத்தினுடைய முன் வடிவை பாராளுமன்றத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு முன்னாடியே அந்த சட்டத்தினால யார் யாருக்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதாவது இந்த சட்டம் பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, பயனாளிகளா இருக்கலாம், யாருடைய பிஹேவியர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்றது, கரெக்டான வார்த்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்ட் ஆர் அ ரூல் ஓவர் டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ். அவங்க பயனாளிகள் தான், குறிப்பா எல்லாருமே பயனாளிகள் தான் ஒரு சமூகத்துல. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய கருத்துக்களை ஆரம்பத்துல கோரறது. சோ முன்வடிவு ஒரு மாடல், அதை வந்து எல்லாருக்கும் ஈஸியா ஆக்சசபிள், எல்லாருக்கும் ஈஸியா ஆக்சசபிள் மாதிரி அதை வந்து ஒரு பொது மண்டலத்துல அதை வெளியே விடுறது. அதுக்கு காமெண்ட்ஸ் கேட்கறது. இப்ப உதாரணத்துக்கு, இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 இந்த ஆண்டு April 1, 2026 நடைமுறைக்கு வந்திருக்கு. இது அமல்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லப்படுற இண்டஸ்ட்ரி பாடிஸ், ட்ரேட் பாடிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அப்புறம் துறை நிர்வாகிகள் எல்லாரிடமும் பல்வேறு லெவல்ல கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாதிரி சட்டம் முதல்ல பப்ளிக் டொமைன்ல விடப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகள் இவங்க கிட்ட இருந்து வாங்கி அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு முழு ஜனநாயக முறையில சட்டத்தை அமல்படுத்துற விதத்துக்கு பேர் தான் வந்து நம்ம பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்போட நடைமுறைப்படுத்த சட்டம்னு சொல்றோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை தவிர்த்து கடந்த 12 ஆண்டுகள்ல நடந்த இனாகுரேட் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, எந்த ஒரு சட்டமும் வந்து புதிய சட்டம், அது வந்து ஜிஎஸ்டியா இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் ஆக்டா இருக்கலாம், அல்லது ஐபிசியா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ், சர்வதேச அளவுல சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற விதத்திலையும் இது எல்லாமே இடம்பெற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டு அம்சங்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்மெண்ட், அடுத்தது இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ், இந்த ரெண்டுத்துக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி நிறைய நேரத்தில் வந்து பார்லிமெண்டரி கமிட்டிஸும் இதை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு.
0: இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு எதற்காக அமல்படுத்தப்பட்டது? ஜிஎஸ்டி வருவதற்கு முன் நம் நாட்டில் வரி விதிப்பு முறைகள் எப்படி இருந்தன, அது பத்தி விளக்கமா சொல்லுங்க சார்.
1: 2017 முன்னாடி மத்திய அரசால விதிக்கப்பட்ட வரிகள், மாநில அரசால விதிக்கப்பட்ட வரிகள் கிட்டத்தட்ட 17 முக்கியமான மறைமுக வரிகள் இருந்தது. இதை தவிர்த்து 25 to 29 வரைக்கும் சொல்லலாம் சிறு சிறு வரிகள் இருந்தது. இப்போ ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், அதாவது பொருளாதார முன்னேற்றம் எப்படி ஏற்படும் என்றால், பெரிய பெரிய நிறுவனங்கள் சுலபமாக இடையூறின்றி அவங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்த முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் பொருளாதார முன்னேற்றம் உற்பத்தி ஏற்படும். இப்போ வணிக நிறுவனங்கள், அது நம்முடைய நாட்டு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நிறுவனங்களா

0: இருந்தாலும் சரி, புதிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பழைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 17 சட்டங்களினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். 17 சட்டங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, இந்த 17 சட்டங்களும் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ், அதாவது மறைமுக வரி விதிப்பு சட்டங்கள். இந்த 17 சட்டங்கள் ஆல லெவி பண்ணப்படுற வரியையும் மாசந்தோறமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது சில கேசஸ்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ செலுத்தணும். அதுக்கான மாதாந்திர படிவங்களையும் வருடாந்திர படிவங்களையும் சமர்ப்பிக்கணும். இந்த சட்டங்களினுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் நெசசிட்டிஸை ஃபாலோ பண்ணணும். இது காம்ப்ளையன்ஸ் காஸ்ட்னு நாங்கள் பொதுவாக சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து சர்வதேச சிறந்த நடைமுறையோட ஒப்பில்லாமல் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அதை தவிர்த்து ரேட் வார்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஒரே பொருளுக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு விலை, அதே பொருளுக்கு மற்ற மாநிலத்தில் வேற ஒரு விலை இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டால், ரேட் ஆஃப் டாக்ஸே ரெண்டு மாநிலத்தில் வெவ்வேறு இருக்கும். இதனால ரேட் வார்ஸ் காரணம் இல்லாமல் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது பொருளாதார காரணங்கள் இல்லாமல் வணிக நிறுவனங்கள் இடைப்பெயற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. மூணாவது, செக் போஸ்ட்ஸ். ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலங்களுக்கு பொருட்கள் நகரும் பொழுது செக் போஸ்ட்ஸ் இருந்தது. இந்த செக் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொருட்களினுடைய ஸ்மூத் மூவ்மெண்ட், வேகமான நகருதல், இதுக்கு தடையா இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது இந்த பல்வேறு, முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த 17 விதமான பல்வேறு சட்டங்கள் தான். இந்த சட்டங்கள் மத்திய அரசாலும் போடப்பட்டிருந்தது, மாநிலங்களாலையும் போடப்பட்டிருந்தது. இதனால மார்க்கெட் பிராக்மெண்டேஷன், அதாவது சந்தை பிளவுபடுதல்னு சொல்றோம், இது ஏற்பட்டிருந்தது. முக்கியமா எல்லாத்த விட இந்த 17 சட்டங்கள் மறைமுக சட்டங்கள், லாங்குவேஜ் ரொம்ப பழைய லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து கொலோனியல் பீரியட்ல போடப்பட்ட சட்டங்களினுடைய மறு மாதிரிகள். அதே சட்டங்கள் இல்லை, அதுக்கு பிறகு வந்த சட்டங்கள் தான். இருந்தாலும் அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருந்த லாங்குவேஜ் அதே தான் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருந்தோம் நம்ம இதுலையும். அதனால லிட்டிகேஷன், கோர்ட் கேசஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அரசுக்கு வர வேண்டிய வரி சரியான நேரத்தில் வராம போச்சு. வரி ஏய்ப்பு தன்மை சுலபமாக்கப்படுதல் இந்த சட்டங்களால அன்இன்டென்ஷனலா நடைமுறையாக்கப்பட்டது. போதுமான அளவுக்கு மானிட்டரிங், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் மானிட்டரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடிப்படையிலான மானிட்டரிங் பண்ணப்படாததுனால வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருந்தது. அதனால அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி வருவாய் சரியான நேரத்துல சரியான சமயத்துல வர வேண்டிய அளவு வரல. வரி வருவாயை நம்பிதான் எந்த விதமான அரசாங்கமும் இயங்குது உலகம் முழுக்க. ஸோ வரி வருவாய் இருந்தாதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்புல செலவழித்தல், அதே போல பலவிதமான ஆக்கப்பூர்வ ப்ராக்ரஸிவ் ஸ்கீம்ஸ் செயல்படுத்துதல், டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ், எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை வரி தான். ஸோ இதனால வரி ஏய்ப்பு இருந்ததுனால முழுமையான வரி வசூல் இல்லாம போச்சு. அதே போல கேஸ்கேடிங் எஃபெக்ட் நம்ம பொதுவா இன்டைரக்ட் டாக்ஸ் லிட்டரேச்சர்ல சொல்லுவோம். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா வரி மேல் வரி. இந்த வரி மேல் வரி, இவ்வளவு வரிகள் சேர்ந்து இருந்ததுனால வரி மேல் வரி வந்து பொருட்களுடைய விலை அதிகமாச்சு. ஸோ இது போல பல பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த பழைய வரி விதிப்பு முறையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக 2000 மாண்புமிகு மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் ஜி அவர்களுடைய தலைமையில் ஜிஎஸ்டி பட்டி முதன் முதலான குழு அமைக்கப்பட்டது. அது 2017 மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களுடைய தலைமையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் டாக்ஸஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லப்படுறது, சர்வீஸ் டாக்ஸ், அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் செஸ்ஸஸ், ஸ்டேட் லெவலில் மாநிலங்கள் அளவில் ஸ்டேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், லக்ஸூரி டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், ஆக்ட்ரால் டாக்ஸ், இப்படின்னு பல வரிகள் இருந்தது. கேட்டாலே குழம்புது இல்லையா? ஸோ இத்தனை வரிகளையும் கட்டிட்டு ஒரு நிறுவனம் இயங்கணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே வரியா ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி 2017 அமல்படுத்தப்பட்டது. இது வந்து வரி விதிப்பு முறையில ஒரு மிகப்பெரிய புரட்சி சாதனை. உலகத்துல வேற எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பு முறையில ஒரு சாதனை செய்யப்பட்டதில்லை. சோ அந்த விஷயத்துல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை.
1: ஜிஎஸ்டி வரி சட்டம் 2017 சிறப்பு அம்சங்கள் என்ன சார்?
0: சிறப்பு அம்சங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லை ஜிஎஸ்டியில. இதை பத்தியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை முழுக்க முழுக்க ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், ஜனநாயக பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி தான். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய உறுப்பினர்களும் மாநில அரசினுடைய உறுப்பினர்களும் பங்கு வகிக்கிற ஒரு குழுமம், ஒரு கவுன்சில். இதில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் தலைமை தாங்குறாங்க. மாநிலங்களுடைய எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இதில் பங்காளியாக இருக்காங்க. மத்திய அரசுக்கு 33.3

3% ஓட்டுரிமை இருக்கு இந்த கவுன்சிலில். எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து 66.66% ஓட்டுரிமை இருக்கு. எல்லா தீர்மானங்களும் கன்சென்சஸ், ஒத்து தீர்ப்பு, அந்த அடிப்படையில தான் பாஸ் பண்ணப்படுது. ஒரு வரியை குறைக்கிறதோ, ஒரு வரியை கூட்டுறதோ, ஒரு பெனிஃபிட்டை புதுசாக கிரியேட் பண்றதோ, ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்றதோ, எல்லாமே வந்து ஜனநாயக முறையில் இந்த கவுன்சிலில் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டு வரியாகவே வெளியே வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினுடைய பிரதான அம்சம். இது வந்து முழுக்க முழுக்க

0: கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டு வரியாகவே வெளியே வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினுடைய பிரதான அம்சம். இது வந்து முழுக்க முழுக்க ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய ஒரு சட்ட சீர்திருத்தமாகும். ரெண்டாவது, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி டுவல் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டுவல் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. ஒரே சட்டம் தான், பட் சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு. ஜென்ரலாக எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு பரிவர்த்தனை ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறும் பொழுது அதுல எஸ்ஜிஎஸ்டி மற்றும் சிஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி செலுத்தணும். ஒரு பரிவர்த்தனை ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே நடக்கும் பொழுது அதுல ஐஜிஎஸ்டி வரி செலுத்தணும். அடுத்தது, எந்த மாநிலத்தில் நுகர்வு ஏற்படுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு தான் வருமானம், அந்த வரி வருமானம் போய் சேரும். இதுக்கு பிரத்யேகமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸும் சாஃப்ட்வேரும் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக எல்லா பரிவர்த்தனைகளையும் வாட்ச் பண்ண முடியும். அதனால ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுதோ அந்த மாநிலத்துக்கு அதுக்கு உண்டான வரி போய் சேரும். இது ரொம்ப ரொம்ப கிளாசிக்கா உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம் என்னன்னா, சிறு குறு வியாபாரிகள் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருடாந்தர வியாபாரம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் 1%, 5%, 2% இந்த மாதிரி காம்போசிஷன் ரேட்ஸ்ல வரி செலுத்தினா போதும். படிவமும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போடும். சிறு வியாபாரிகளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இவே பில் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இவே பில் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது, அது எங்களுக்கு துறை அதிகாரிகளுக்கு வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கான ஒரு பிரம்மாஸ்திரம்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பொருட்கள் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு நகரும் பொழுது எந்த இடத்துலையுமே வந்து செக் போஸ்ட் இன்னைக்கு கிடையாது. செக் போஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இருந்தால் கூட இந்த இவே பில் அப்படிங்கிறது பொருள் நகரும் பொழுது அந்த பொருளை யார் விற்கிறார்களோ, அல்ல அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ, அந்த பொருளை யார் டிரான்ஸ்போர்ட்டர் கொண்டு போகிறாங்களோ ஒரு முறை இன்னொரு முறைக்கு, அவங்க இந்த படிவத்தை ஜெனரேட் பண்ணி அவங்களோட கூடையே இதை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கேப்சர் பண்ணப்படுத்துறதுல வரி ஏய்ப்பை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இது. ஸோ இது மூலமாக வந்து அரசனுடைய வருமானம் ரொம்ப அதிகமாக பெருகியிருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஸோ இப்படி பல சிறப்பு அம்சங்கள் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பு முறையில் இருந்துகிட்டு இருக்கு.
1: கடந்த ஆண்டு 2025 செப்டம்பரில் புனரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டிகளால் என்ன பயன்கள் ஏற்பட்டிருக்கு சார்?
0: 2025 செப்டம்பர் 21 வரைக்கும் 4 அடிப்படையான ரேட்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். 5%, 12%, 18%, 28%. இதில் இந்த 28%, 12% நீக்கியாச்சு. அப்படின்னா இன்னைக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது 5%, 18% தான். இதை தவிர்த்து உயர் ரக பொருட்கள், அதாவது எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு 40% வரி ஒன்று தனியாக இருக்கு. அது கோடியில் ஒருத்தர் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் தான். அந்த பொருட்களை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வரி விகிதம் அப்படிங்கிறது 28% இருந்த வரி விகிதம் 18% ஆக்கப்பட்டிருக்கு. 18% இருந்த வரி சதவீதம் 5% ஆக்கப்பட்டிருக்கு. 12% இருந்த வரி விகிதம் 5% ஆக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டால், அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க், இது ஒரு பன்னீர், இது எல்லாமே முன்னாடி 12%ல் இருந்தது, இது 5%ஆக்கப்பட்டுச்சு. வீட்டு உபயோக பொருட்கள், ஏசி, டெலிவிஷன்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் 28% இருந்தது, இதெல்லாம் 18% ஆக்கப்பட்டுச்சு. நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்துகிற கார், ஆட்டோமொபைல்ஸ், இது 28% இருந்தது 18%. மெடிசின்ஸில் நிறையா 12% இருந்தது 5% ஆகும், 5%ல் இருந்தது வரி விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து கன்சம்ஷன் கணிசமாக பெருகியிருக்கு. நமக்கு தெரியும், நம்மளுடைய இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் சுற்றுப்புற இந்தியாவை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு கேட்டால் பொருளாதாரங்கள் எல்லா இடத்துலையும் சிதிலமடைந்து தான் வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் சினாரியோ அப்படி இருக்குது. பட் இருந்த பொழுதும் நம்ம நாட்டில் மட்டும் 7.7% வளர்ச்சியை நம்ம இந்த வருஷம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ரேட் ரிடக்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை.
1: எதற்காக வருமான வரி சட்டம் 2026 முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: எப்படி மறைமுக வரி விதிப்பில் ஜிஎஸ்டி மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடந்த 12 ஆண்டுகளில் நாம் சந்தித்தோமோ கண்டோமோ, எப்படி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததோ, அதற்கு கிட்டத்தட்ட நிகரான ஒரு மாற்றம் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம். நம்ம இப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்போ நடைமுறையில, கடந்த ஆண்டு மார்ச் 26 வரைக்கும் நடைமுறையில் இருக்கப்பட்ட சட்டத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. இன்னைக்கு, அதாவது இப்ப வரைக்கும் மார்ச் 31, 2026 வரைக்கும் நடைமுறையில் இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அதற்கு முன்னாடி 1922 இருந்த வருமான வரி சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. 1958 ஏற்படுத்தப்பட்ட லா கமிஷனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட

இன்னைக்கு 67 வருஷம் நடைமுறையில இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடந்த 70 வருஷத்துல கிட்டத்தட்ட 65 முறைகள் இதுல சட்ட திருத்தங்கள் இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 65 முறை அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டதன் மூலமா கிட்டத்தட்ட 4000 மாற்றங்கள் அரங்கேறி இருக்கின்றன. எப்போ அதிகமா ஒரு சட்டம், அதுவும் குறிப்பா ஒரு வரி சட்டம், எப்போ அதிகமா அதுல வந்து மாற்றங்கள் கொண்டு வரப்படுதோ, அந்த மாற்றங்களுடைய எண்ணிக்கை கூடுதோ, அப்போ அதுல கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடும். கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது லிட்டிகேஷன், அதாவது கோர்ட்ல போயிட்டு இதுதான் இதனுடைய ரேட், நான் இந்த ஸ்லாப்ல வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்டிகேஷன், டவுட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபினாமினலி எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ இவ்வளவு தூரம் வந்து மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த கடந்த 60-65 ஆண்டுகள்ல நிறைய வரி விலக்குகள், அந்தந்த காலத்துல ஏற்பட்ட அந்தந்த தேவைகளை அனுசரிச்சு நிறைய வரி விலக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரி விலக்குகளால டாக்ஸ் பேஸ் அப்படின்னா, இப்ப இந்தியாவில இன்னைக்கு 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு 30 கோடி குடும்பங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த 30 கோடி குடும்பங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு நபராவது வருமானம் ஈற்றார் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம்னா 30 கோடி வருமானம் ஈட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த 30 கோடி பேர் இருந்தும் கூட இதுல வந்து 25% பெயர் வரி கட்டுபவர்களாக இருந்தால் அது ஒரு அகண்ட பிராட் பேஸ்னு சொல்லுவோம். ஆனா அந்த அளவுக்கு இல்லாம இந்த 30 கோடி பேர்ல ஒரு சிறிய சதவிகிதம் மட்டுமே வந்து வரி கட்டுபவர்களாக பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. லிமிட்டட் டாக்ஸ் பே, அந்த டாக்ஸ் பேஸ அகலப்படுத்துவதன் மூலமா தான் வந்து இன்னும் பல சலுகைகளை மக்களுக்கு கொடுக்க முடியும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த டாக்ஸ் பே செய்வதன் மூலமா தான் வந்து வரி ஈட்டுதல் ஜாஸ்தி இருக்கும், எவேஷனை குறைக்க முடியும், இக்கானமியை ஃபார்மலைஸ் பண்ண முடியும். வரி செலுத்துவது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாவும் நம்ம இங்க பார்க்கணும். அதே நேரத்துல முன்னாடி வரி செலுத்தாம இருந்தவர் வரி செலுத்தும் ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டார் என்றால் அவர் செய்யும் தொழில் முழுக்க முழுக்க ஒரு ஃபார்மல் எக்கானமி உள்ள வரும், அதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய. இன்ஃபார்மல் எக்கானமியினுடைய ஒரு பெரும் பகுதியை ஃபார்மலைஸ் பண்றதுக்காகவும் அதுக்கு தடையா இருந்த பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ரொம்ப நல்ல சட்டம் தான், 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட். பட் அதுல சில பாதகங்கள் இருந்ததுனால அதுல மாற்றம் ஒரு புதிய சட்டம் மூலமா தான் வர முடியும் அப்படிங்கறத உணர்ந்து ஜூலை 2024 மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியை அமைச்சு அந்த கமிட்டி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் கலந்து ஆலோசிச்சு சர்வதேச சிறந்த நடைமுறைகளை பத்தி ஆழமா ஸ்டடி பண்ணி ஒரு பேசிக் ஆக்ட உருவாக்கி பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட்ல கொடுத்த பிறகு அது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பரிந்துரைக்கப்பட்டு அவங்க சொன்ன எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் உள்ளடக்கி ஒரு பரிபூரண இன்கம் டாக்ஸ் 2025 ஆக்டா இந்த வருஷம் ஏப்ரல் 2026 நடைமுறைக்கு வந்திருக்கு. 1922 கொலோனியல் பீரியட்ல வருமான வரி சட்டத்துல உபயோகப்படுத்தப்பட்ட கொலோனியல் லிங்குவிஸ்டிக்ஸ் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் நீக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிம்பிள் லாங்குவேஜ் உபயோகப்படுத்தப்பட்டு இந்த சட்டம் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 819 பிரிவுகள் இருந்திருக்கு, இன்னைக்கு அது 536 பிரிவுகளா குறைக்கப்பட்டிருக்கு. 47 அத்தியாயங்கள்ல இருந்து 23 அத்தியாயங்களா குறைக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து 16 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிற வண்ணம் ஃபார்முலாஸும் டேபிள்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னால எல்லாரும் பயப்படுவாங்க, அதுல இந்த அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர்னு ஒரு கான்செப்ட் வரும், அது எல்லாருமே குழம்பிப்பாங்க. இன்னைக்கு அந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ங்கிற கான்செப்டே முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஜிஎஸ்டியில டாக்ஸ் பீரியட்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட அதே ஒரு டேர்ம் கொண்ட டாக்ஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் புகுத்தப்பட்டிருக்கு. இந்த சீர்திருத்தங்கள் மூலமா வந்து எளிமையா எல்லாருமே அடிப்படை படிப்பறிவு உள்ள ஒரு குடிமகன் சிறு முயற்சி எடுத்தால் கூட வருமான வரி சட்டம் 2025 முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியுங்கிற அளவுல இந்த சட்டம் வந்து இன்னைக்கு நடைமுறை வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மேஜர் பாலிசி சேஞ்சஸ் இல்லை, பழைய ஸ்லாப்ஸ் தான் இப்பயும் இருக்கு, அதுலலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது, பழைய டாக்ஸ் ரேட்ஸ் தான் இந்த மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2017 ஆரம்பிச்சு செப்டம்பர் 2025 வரைக்கும்
இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், இது எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமான, ஆக்கப்பூர்வமான, ப்ரொடக்டிவான, வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தை

0: இந்தியாவில் நிறுவனத்துக்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பலமாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: முன்னாடி இருந்த எல்லாமே அதே தான், டாக்ஸ் ரேட்லாம் அதே தான், ஆனால் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்
0: லிட்டிகேஷன், அதாவது வந்து தேவையில்லாம குழப்பங்களை அகற்றப்பட்டிருக்கு, தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்தை இன்னும் அடிப்படையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கு. ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க எந்த அதிகாரியையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா அசஸ்மெண்ட்ஸுமே வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டு விடும். முன்னாடியெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ அல்லது எங்கள் துறையிலிருந்தோ ஒரு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய அதிகாரி அந்த இடத்துல போயிருந்து விளக்கங்கள் கொடுக்கணும் தேவையில்லை. இப்போ எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாகவே நடந்து முடிஞ்சிடும். இதன் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்படும், நிறைய விரும்பத்தக்காத தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்படும்.
1: ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு கடந்த சுமார் 9-10 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதினால் வந்த முன்னேற்றங்கள் பலது. அடிப்படையாக ஆஸ் அ டாக்ஸ் மேன், வரி அப்படிங்கிறது, வரியிலிருந்து வர வருமானம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற உணர்ந்த விஷயத்தில் வரி வருமானம் அப்படிங்கிறது அபரிதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டும் கூட கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி மூலமா மாசத்துக்கு 2,00,000 கோடி ரூபாய் சுலபமா வந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் ஜிஎஸ்டி வந்த கடந்த 9 ஆண்டுகள்ல ஹார்ஷ் மெஷர்ஸ், கடினமான மெஷர்ஸ் எடுக்கப்படவே இல்லை. அதிக அளவுல ஃப்ராட் பண்ணவங்களை தவிர்த்து மற்ற இடத்துல காம்ப்ளையன்ஸ்னா தன்னார்வத்தில் முன்வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துதல், இதுக்கு தான் மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வரி அப்படிங்கிறது ஒரு கடமை அப்படிங்கிற இதில் மோட்டிவேட் பண்ணி வணிகர்கள், நிறுவனங்கள், ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் அவங்க கிட்ட இருந்து இந்த வரி அப்படிங்கிறது கலெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 2,00,000 கோடி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி. ரெண்டாவது காம்ப்ளையன்ஸ் காஸ்ட்ஸ், நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், சட்டங்களை பின்பற்றுவதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் குறைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு பொருள் உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரணும்னா 15 நாள் ஆகும்னா இப்போ 5 நாள்ல வந்துடுது. ஏன்னு கேட்டால் செக் போஸ்ட் அப்படிங்கிற இடையூறுகள், பேரியர்ஸ் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கு. நல்ல வரி வருவாயிலிருந்து ஆரம்பிச்சு சுலபமா பிஸ்னஸ், சுலபமா வாணிபம், சுலபமா தொழில் செய்யக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி தன்னுடைய பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது.
1: ஐபிசி சட்டத்தொகுப்பு 2016 முக்கியத்துவம் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: இப்போ நம்ம சர்வதேச நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய நாட்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியினுடைய என்ஜின்ஸ் எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தான். ஒரு நாட்டில் எந்த எண்ணிக்கையில் எந்த அளவில் பெரிய நிறுவனங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டிருக்கும். ஆனால் இந்த பெரு நிறுவனங்களுக்கும் சில நேரங்களில் சிறு நிறுவனங்களுக்கும் தற்காலிகமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகலாம். அந்த தற்காலிகமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போகிறதுனால அவங்கள லிக்விடேஷன் அப்படின்னு கேட்டனா அந்த தொழிலையே வந்து ஒட்டு மொத்தமாக நிறுத்தி வச்சு அந்த தொழிலை விற்று கிடைக்கும் ஆதாயத்தை கிரெடிட்டார்ஸ் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் லிக்விடேஷன். அதிலிருந்து தடுத்து லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தற்காலிக கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அவை காப்பாற்றுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் ஐபிசி. சட்டத்துல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற மெத்தட்ஸ் கடைபிடிக்குமானால் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தேர் லோன்ஸ் நடப்புல கொண்டு வர முடியும். இதுல செப்பரேட்டா வந்து சிஏஆர்பின்னு இந்த ப்ராசஸ் சொல்றது, கார்பரேட் இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்னு சொல்றது. இந்த நடைமுறையை இந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க அமல்ல கொண்டு வருது. அதே நேரத்துல காப்பாற்றவே முடியாது, லாபகரமாகவே இந்த நிறுவனத்தினால இயங்க முடியாது அப்படிங்கறத தெளிவார பட்சத்துல அந்த நிறுவனத்துக்கு நிறைய வங்கிகள் கடன் கொடுத்திருப்பாங்க, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் டிபென்ச்சர்ஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்க அந்த நிறுவனத்தை நம்பி போடப்பட்ட முதல் நாசமாகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர் லிக்விடேஷன் ப்ராசஸ இந்த சட்டம் செயல்படுத்துது. அதன் மூலமா குறிப்பா வங்கிகள், ஏன்னா பொதுமக்களுடைய பணத்தை தான் வங்கிகள் வந்து கடனாக வழங்குறாங்க. ஸோ வங்கிகள் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கடன்களும் இதன் மூலமாக பாதுகாக்கப்படும். ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிட்டு திருப்பி ரெசுசிட்டேட் பண்ண முடியாத, அதாவது உயிர்ப்பிக்க முடியாத நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விற்கும்போது அதனுடைய பயனாளிகள் யாராக இருக்கணும், அந்த வர பணத்திலிருந்து வர முதல் பணம் வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது

0: இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு.
1: இந்த சட்ட சீர்திருத்தத்தால் மறுசீரமைக்கப்பட்டு தொழில் முன்னேற்றம் அடைந்த நிறுவனங்கள் பற்றி ஏதாவது சொல்லுங்க.
0: நம்ம ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம் இதை பற்றி. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டில் இது ஒரு கேஸும் நடந்தது. மிகப்பெரிய நிறுவனம் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 54,000 கோடி ரூபாய் அவங்களுடைய கடன் சுமை இருந்தது. மறுசீரமைக்கப்பட்டதுனால, அதாவது இந்த சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மெத்தட்ஸ் ப்ரொவிஷன்ஸை கடைப்பிடிச்சதுனால இந்த நிறுவனத்தை வேறு இரு நிறுவனங்கள் ஒரு கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணி இந்த நிறுவனத்தை அப்படியே வாங்க முடிச்சுது. அப்படின்னா வாங்க முடிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் ஒரு ஃபங்க்ஷனிங் என்டர்பிரைஸாக தான் இருக்குது. அது வந்து மூடப்படலை. ஷேர்ஹோல்டர்ஸ் மாறி இருக்காங்க, கார்பரேட் மேனேஜ்மெண்ட் மாறி இருக்கு, பட் நிறுவனம் இருக்குது. இந்த சட்டம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிருக்கும்? வேறு ஆக்ட்லாம் சொல்லுவோம், சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில சட்டங்களில் இந்த நிறுவனம் இழுத்து மூடப்பட்டிருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கலாம், அரசாங்கத்துக்கும் வங்கிகளுக்கும் வர வேண்டிய 1,000,000,000 ரூபாய் கடன்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல உதாரணமா.
1: வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் பற்றி இவ்வளோ நேரம் தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் குறித்து புதுச்சேரி வணிக வரித்துறை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நேர்முகம். நேர்முகம் கண்டவர் வாசுகி சந்திரசேகரன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் யஸ்நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் கூட்டுறவு வங்கி சேவை, இயற்கை வேளாண் பொருட்கள் மற்றும் கூட்டுறவு பொருட்களின் ஏற்றுமதியை வலுப்படுத்துவதற்கான தேசிய செயல் திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் நீதி சட்டங்கள் குறித்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நாளை காலை திறந்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி and I am Subhadra Ramachandran with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week. And Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. Prime Minister Narendra Modi today projected India as a global hub of innovation and technology while addressing the Viva Tech 2026 summit in Paris. The Prime Minister said, "Technology can lead to progress only when it's democratized." Mr. Modi urged global innovators to work with India and deliver for all.
5: India believes that in this era of disruption, technology must deliver for all. Let us take the example of AI. AI must improve lives, widen access, drive growth, and also help us sustain a healthy planet. Our participation as the AI country partner at Viva Tech 2026 reflects this very vision.
4: The Prime Minister highlighted that in the last decade, India has been going through a rapid transformation that is powered by technology.
5: In the last decade, India has

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ மாயத்துப்பாக்கி.

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரில இருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷன் தூங்க விடுதா? நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுன்னா விற்று காசு ஆக்க வேண்டியதுதானே? இருக்கிற பிரச்சனையில் வட்டி வாசி கணக்கையாச்சும் முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில் காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நான் இருந்தேன், இருக்கிற பிரச்சனையில் சுணங்குறேன். நேற்று என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில் சொத்து கையை விட்டு போயிருமோன்னு கவலையில் இருக்கிறேன். இன்னைக்கு அவன் வக்கீலோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு, கவலையாக இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன வீட்டில் யாருமே காணா, கடா மட்டும் தனியாக நிற்கிது. ஏன் கத்திட்டே இருக்க? இந்தா இந்த புள்ள தின்னுட்டு கம்முனு கடை. வாங்கின காசுக்கு பதிலா சொத்தை கொடு அப்படின்னு கேட்கிறேன் என் தம்பிக்காரே. இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்லை. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டியை எங்க வச்சுட்டு போனா?

0: இந்த பறன் மேல ஏறி பாப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு கருப்பு. நான் காபி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காபி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா அங்க எதுவும்?
0: கட்டின புருஷன் வெறு வயிற்றோட காபி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயையோ என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சுட்டு போயிருந்தியல்ல சாப்பிட்றதுக்கு. நிர்மலா என்னால முடியல, எனக்கு எப்பதா மோச்சம் கிடைக்குன்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்னை சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க என்னங்க ஆச்சு, என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தா நீங்க நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்ச நேரம் போருங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
1: ஏங்க இந்த பாத்திரத்துல அங்க காபி போட்டீங்க?
0: ஆமா, அதுக்கு என்னப்பா?
1: ஐயோ நான் என்ன சொல்ல, ஏங்க இது மோச்ச பாத்திரங்க, இதுல சமைச்சு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க.
0: சும்மா
1: இருங்க, சாமி காரியத்துல விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமே.
0: கோயிலுக்கா? நிர்மலா இப்ப ஏது காசு செலவுக்கு? இங்க பாருங்களா, வேணா நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன், காபி வச்சு தானே குடிச்சேன், அதான் ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: பசி மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோண தோண?
0: இந்தா எடுத்துக்கொள், மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா, நீ யாரு? உன் பேர் கேட்டு நீ சொல்லவே இல்லை.
0: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
1: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்னே கொடுட்டுமா?
0: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
1: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன
0: பூதம்? முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
1: பூதம் என்னென்னமோ உளர்ற, நீ எங்க இருந்து வந்திருக்கிற? உன் சொந்த ஊர் எது?
0: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
1: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
0: குருயேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இருந்து விடுவார்கள்.
1: அப்படியா? அப்ப நான் முதல்ல ஒன்னேதான் கொள்ளுவேன். நீ தான் ரொம்ப ஓவரா பேசு.
0: அது சாத்தியமற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், மொத்தமாக ஐந்து தோட்டாக்கள் தான் இருக்கிறது. எதையும் வீணாக்கி விடாதே.

0: நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவில்ல, எங்க அந்த பாத்திரம் எங்க? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இதை வச்சுதானே என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இதை சுடுறேன், இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேத்து காப்பி போட்டேன்ல, அதை எடுத்துட்டு வந்துருமா?
1: ஏங்க அத சொல்லதாங்க உங்களை உசு பண்ண, பாத்திரம் உடஞ்சு போய் நம்ம எங்க நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
0: என்ன சொல்றேன் நிர்மலா, எப்படி உடஞ்சிச்சு?
1: அதாங்க எனக்கும் பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது?
0: பூதம் கொடுத்த துப்பாக்கி நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நாம காப்பி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்ச, இருக்காது இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலா கிட்ட சொல்லுவோமா? இல்ல வேணா வேணா, இது எல்லாமே பிரம்மதே, அது யதார்த்தம் வந்துருக்கும்.
1: என்னங்க என்னங்க
0: சொல்லு நிர்மலா?
1: எங்க முட்டை முட்டை முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குங்க, ஏதாவது சொல்லுங்க.
0: அதெல்லாம் ஒண்ணு ஆகியிருக்காது நிர்மலா. நிர்மலா நீ ஏன் பதற, நீ ஏன் பதற? இங்க பாரு, அது கையை தவறி பாத்திரத்தை கீழே போட்டிருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: முருகேசா, அயர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா,
1: வந்துட்டியா? நானும் உன்ன நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆமா,
0: காண்டாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தான். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுட போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும். சுடு.
1: இங்க பாரு, புதா மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாதேன், கருப்புதேன். நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு, அது சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமலானது. அகிரிலை தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடைஞ்ச கதைய வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பாக்குது. கடாவ கருப்ப சுட்டு பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங்கு. நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைனா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: புதம் சுட போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ண கூடாது. சரியா? சுட போறேன், சுட போறேன், சுட. என்னாச்சு, என்னாச்சு ஆட்டுக்கு?
2: ஏங்க, என்னங்க ராத்திரியில?
1: ஒன்றும் இல்லை நிர்மலா. தண்ணி எங்கே இருக்கு?
2: அங்கே தாங்க இருக்கு,

0: முடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. அப்படியே சத்தம் இல்லாமல் போய் ஆட்டுக்கு என்னன்னு பார்த்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துடுவோம்.

அசையாம கிடக்குது. என்னமோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்தில்

0: இப்போ என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணுறது புரியலையே.
1: ஹே கருப்பு, ஹே கருப்பு!
0: ஐயோ கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ இந்த கடா என்ன பாவம் செஞ்சிச்சு, நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்தில் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அந்த பாத்திரம் எதுக்கு? எங்க வீட்டில் இவ்வளோ காலமா இருக்கு. பேசாம அந்த செத்த கடாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம்.

0: என்ன கட்டி போட்ட கிடாவை காணோம்? ஏ கருப்பு, கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவம், நோக்காடு வந்த கிடாவாச்சே, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி, மதுனி,
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்ல இருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க. நான் அந்த கிடா எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே.
2: நல்ல வேலை கிடா ஓடிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பார்த்து வா. போ.
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு, நம்ம சொத்து பிரச்சனைக்காக. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்ண்ணே.
2: இங்கே பாருங்கண்ணே சார், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
3: பாருங்க முருகேசன், நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்கள் தம்பி ப்ரூஃப் வச்சுருக்கிறாரு, அதனால் அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்போ உங்கள் பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் சொத்து பங்கை எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லைனா ஜப்தி பண்ணுற அளவுக்கு கூட எங்களால் போக முடியும். இது உங்கள் அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்கள் தம்பி ஸ்ட்ராங்காக இருக்காரு, அதான் சொல்கிறேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்லை எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பார்த்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு, ஆனால் கொடுக்கல் வாங்கல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யணே.
3: அப்புறம் நோட்டீஸில் போட்டிருக்கிற தேதியை பார்த்துக்கங்க, அதுக்குள்ளே நீங்கள் வேற வக்கீல பார்த்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணனே. அடுத்து நாம் அண்ணன் தம்பியா இல்லை மனுதாரர் எதிர்மனுதாரரான்னு, வக்கீல் கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட்டு. உன் தம்பியா சொல்கிறேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்கிறேன், பார்த்து பண்ணனே, நாங்கள் வரோம்.

0: என்ன பூதம் வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பியே, உன்கிட்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: புதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தான். நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவுதான்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நான்

0: என்னால அடக்க முடியாத விரியில கேக்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்ட என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.
1: இது உன் பழி வாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
0: இதோ நான் உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பா என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பியை நோக்கி நான் சுடப்போறேன்.
2: எனங்க என்னங்க எங்க ஒரு முக்கியமான விஷயம்.
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா என்னாச்சு என்னாச்சு நிர்மலா
2: எங்க ஃபோன்ல
0: போன்ல என்ன சொல்லு நிர்மலா.
2: எங்க உங்க தம்பிக்கு
0: என்ன நிர்மலா நிர்மலா தம்பிக்கு
2: தம்பிக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
0: கணேசனுக்கு என்ன ஆச்சு நிர்மலா?
2: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? எங்க என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
0: கடவுளே என்ன காரியம் செஞ்சிட்டோம்! நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என்ன அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கணேச உயிரோடு திரும்பி வந்தாங்கடு. நிர்மலா நீ முன்னாடி போய்கிட்டே, தம்பி ஒய்ஃப் விமலா போய் பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. நிர்மலா
2: கணேசே நம்ம புள்ள உழைச்சிக்குவாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
0: நிர்மலா போயிட்டாளா? போட்டு போட்டு, ரொம்ப தூரம் போயிட்டா. இப்ப அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்பதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமா.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். முருகேசா, முருகேசா,
1: பூதா!
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்னை இப்படி சோதிக்கிற திக்கத்தை வந்தா திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்ல, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்த போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன். இது எல்லாமே கனவு. ஆரம்பத்துல இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பிய பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் உன்ன சொல்றேன், நான் உன்னைத்தான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்க போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.
1: என் உயிருக்கு உயிரான

0: என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்ன இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவா அவ மட்டும்தான். நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறா. அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையிலிருந்து மீட்டெடு. சுட போறேன்.
1: என்னாச்சு
0: நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன் நிர்மலா. நிர்மலா, என்ன பயமுறுத்தாத நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நீ என்னை விட்டு போயிட்டியா? அந்த பூதம் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா? நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கடவுள் கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டேயே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், என் ஆசை தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ. என்ன பார்த்து சுடுறேன், என் மூளை மீது சுடுறேன். அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா. அந்த மோட்சந்தா.
2: மோட்சம், மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சமெனக் கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான் முருகேசா. மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ் முருகேசா. எழுந்திடு, எழுந்திடு.
0: என்னாச்சு, நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கணா? அடடா, ஆமா, எல்லாமே கனவுதே. ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது.

0: இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா, புது மனுஷனா மாறிட்டேன். என்ன போன் அடிக்குது? நிர்மலா தான் கூப்பிடா, என்ன இருக்கு? ஹலோ,
1: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
0: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
1: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்துல இருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பியை பார்க்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
2: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிர்மலாவாக ஆர் ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ் ஞானசுந்தர், வக்கீலாக எஸ் கார்த்திகை தீபன், கணேசனாக எல் என் ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நீங்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன் மழை. இசை மழையாக காற்றலையில் வருகிறது ஏம் ராஜா ஜிக்கி குரல்களில் தேன் நிலவு திரைப்பட பாடல்.

ஏ எம் ராஜா, திருச்சி லோகநாதன், பி சுசீலா குரல்களில் வந்தது விடிவெள்ளி படப்பாடல். தேன் மழையில் அடுத்து மனமுள்ள மருதாரம் திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல்.

0: was there and is being done even today. I think all the good work has happened. We've had a terrific history of excellent RBI governors. Let them do the management of rupee. I certainly think that it does make exports more competitive. It also makes sure that local production is encouraged. So there are positives of currency, but also there are it increases cost structure for many of us because energy is imported. But as a basket of imports, energy is no longer a big basket, so it is not a big threat. I think we should, rather than focus on rupee, we should focus on things which make us more competitive.
1: Mr. Mukundan, my final question to you is about that. What are the three immediate policy measures, or what are the three big reforms which you think that the government should take immediately?
0: I think, again, I say that the government has decriminalized a lot of policies and made life easy for business people. But I think we must continue that journey. We must continue the journey, not just in terms of ease of doing business. We now need to say speed of doing business. Can decision be taken in one day, in 24 hours? And people are looking at faster execution. People want the plant up in 11 months, not in 22 months. So these are the challenging outcomes which we need to work on. And cost of doing business is important. So these two are what I would say, continue to focus, continue to work on them. And then the one piece I would add, GST, when it was implemented, it was a landmark reform, not because of what it did. It brought center and states together to agree on a policy together as one team. Now, there are difficult reforms which we have to do. I think GST-like structure will help us.
1: Mr. Mukundan, thank you very much.
2: In this special series, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke, you were listening to an interview with R. Mukundan, President, Confederation of Indian Industry, CII. Interviewer was Shishir Sinha, journalist. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 11:42. நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவி கேட்க. தலைப்பு மெய்வருத்த கூலித்தரம். வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆட்டு எரிவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசெந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வள்ளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்கள் நாகஸ்வரம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவிழ். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நீயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் சோழர் காலத்திய செப்பேடுகள். பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 நாடகம் சரணாலயம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆஜி ஆஷா. 2:15 என்ற மீனியவை. 2:35 சேந்திசி பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணம்

0: புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 தொடங்கும். மாலை 5 திரை இசை, 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறும் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 28 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன் மழை, 10:25 மத்திய அரசின் 12 கால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வின் ஒளிப்பதிவு, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today projected India as a global hub of innovation and technology while addressing the Viva Tech 2026 summit in Paris. The Prime Minister said, "Technology can lead to progress only when it is democratized." Mr. Modi urged the global innovators to work with India and deliver for all.
2: India believes that in this era of disruption, technology must deliver for all. Let us take the example of AI. AI must improve lives, widen access, drive growth, and also help us sustain a healthy planet. Our participation as the AI country partner at VivaTech 2026 reflects this very vision.
1: The Prime Minister highlighted that in the last decade, India has been going through a rapid transformation that is powered by technology. Mr. Modi also held meetings with leading French business leaders to deepen economic and technological cooperation between the two countries. The discussions focused on investment opportunities and expansion plans in India. Prime Minister Narendra Modi today said that the Indian community's deep affection for India and contribution to stronger India-France ties are truly commendable. Addressing the Indian community in Paris, Mr. Modi said, "Every country is looking for partners who can be trusted for the long term." He said that at such a time, India is emerging as a trusted partner in the world. He said India is not just preparing for the future, but also shaping the future. Union Minister Amit Shah today shared a series of review meetings in New Delhi and reviewed national roadmap to strengthen cooperative banking, organic products and cooperative exports. During the review of major cooperative banking initiatives, Mr. Shah took stock of the progress of various measures being undertaken to strengthen the cooperative banking sector through technology adoption, improved governance, cybersecurity, digital payments, common service platforms and enhanced service delivery. Ministry of Corporate Affairs said in a statement that detailed discussions were held on the proposed Cooperative Bank of India and its role in supporting the cooperative banking sector in the coming years. Union Education Minister Dharmendra Pradhan today chaired a high-level review meeting to assess preparations for the NEET UG re-examination scheduled on Sunday. During the meeting, the minister stressed the need to maintain the highest standards of integrity, transparency and efficiency in the examination process. He directed all the concerned authorities to remain vigilant and ensure all necessary arrangements for the free and fair conduct of the re-examination. Mr. Pradhan said, "Officers designated by the ministry will be deployed across states to coordinate examination-related activities and report to a central command center headed by the Director General of the National Testing Agency." New and Renewable Energy Secretary Santosh Kumar Sarangi has said that India has emerged as one of the world's leading renewable energy nations, driven by a strong policy framework and innovative government interventions. He said this while addressing a discussion on energy security through renewable energies under the 10th Green and Sustainable Development Partnership, GSDP Conversation Series.